நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஜேஷ்ட மாதம் 4 நாள் 2000

2026 மே மாதம் 25 தேதி இன்று திங்கட்கிழமை. மத்தியிலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 40 நொடி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 5:52. நாளொரு குரல். உலக புதுமறை திருக்குறளின் இன்றைய குரல் அன்புடைமை என்கிற அதிகாரத்தின் 80வது குரல். அன்பின் வழியது உயிர்நிலை ஆகதில்லார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. இதன் விளக்கம், அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும். அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்த வெற்றுடம்பே ஆகும். இதைத்தான் திருவள்ளுவர் அன்பின் வழியது உயிர்நிலை அக்தில்லார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு என்கிறார். நாளொரு குரல் கேட்போம், அதன்படி நடப்போம். வருவது நிகழ்ச்சி நிரல். நேரிலே நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறவிருக்கும் குடிமை முதலீட்டு விழா பகுதி ஒன்றில் 2026 பத்ம விருதுகளை வழங்கும் நிகழ்வினை இன்று மாலை 5 டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க மழையை பாதுகாப்போம். வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். சிறுதானிய பயிர்களில் கேழ்வரகு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்து

துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 6:45 மாலை செய்திகள் சென்னை 6:55 சூழல் அறிவோம் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்போம். வாசிப்பவர் முனிவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 விளையாட்டுக்களம். வாலிபால் விளையாட்டு குறித்து புதுச்சேரி உடற்கல்வி ஆசிரியர் டி நாராயணன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. சிறு வயதினருக்கு வரும் உயர் இரத்த அழுத்தம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இதில் நீண்டகால நேயர் எம் காவேரி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. காலை 9:00 அரங்கிசை அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆணையம்பட்டி ஜி வெங்கடசுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியில் சுருங்கி வரும் சொந்தங்கள் என்ற தலைப்பில் பேசலாம். நெறிப்படுத்துகிறார் சௌமியா. நண்பகல் 12:00 டிக் குரு, மருந்தாகும் தாவரங்கள். மூலிகை நிபுணர் டாக்டர் என் லோகநாதன் அவர்கள் உடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலையில் டி வி சுந்தரவள்ளி அவர்கள் பாடியவை கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சமையல் குறிப்புகள். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். நடத்துபவர் வி லீலாவதி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி அவர்கள். நிகழ்ச்சி சென்னேஞ்சல். 2:55 வானொலி நிலையம் சென்னேஞ்சல். இன்று பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி கே ஜெயராமன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 4:00 விசில் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை டி இமான், வசனம் சுஜாதா, கதை திரைக்கதை இயக்கம் ஜே டி ஜெரி. மாலை 6:00 முதல் 6:10 வரை திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரையிசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். பண்ணை மகளிருக்கு ஏற்ற உப தொழில்கள் குறித்து புதுச்சேரி குருமாப்பேட் பெருந்தலைவர் காமராசர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மனையியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் ஆர் விஜயலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லிஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 முதல் 11:00 வரை தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பிற்பகல் 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எவ்வியாவும் முதன்மை அலைவரிசையில் இன்று. FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜோசப்பின். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம் பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா திட்டம் குறித்த சித்திரம். எழுதியவர் ஆர் சாமுண்டீஸ்வரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறைதா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலோடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று.
இவையாவும் 102.8 FM ரெயின்போவில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளில் சில.

நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மழையை பாதுகாப்போம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: இருபுணலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு என திருவள்ளுவர் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். புனல் இல்லாமல் புனல் என்றால் நீர் என்று பொருள். அந்த நீரினை பாதுகாத்தால்தான் அந்த நாட்டில் மிகப்பெரிய வளமாக அமையும். அதனால்தான் மழை நீரை வீணாக்காமல் அந்த காலத்தில் அழகாக குளங்களையும் நீர்நிலைகளையும் அமைத்தார்கள். அதுதான் மன்னனுடைய மிக முக்கியமான கடமையாக இருந்தது. நம்முடைய ஔவையார் கூட மிக அழகாக பாடியிருப்பார், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று பாடியிருக்கிறார். எப்பொழுது நிலவளம் நன்றாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் நெல் உயரும். இவையெல்லாம் அடிப்படையாக உயர்வதற்கு மழை வளம் அவசியமாகிறது. அதனால் ஒரு மன்னன் என்பவன் நீர்வளத்தை மிக அருமையாக பாதுகாக்க வேண்டும். அப்படி காத்தால்தான் அவனுடைய பெருமை உயர்வடையும் என்பதை இந்த இடத்தில் மிக அழகாக சொல்கிறார். இதை எளிமையாக கொன்றை வேந்தனில் சொல்லும் பொழுது மாறி அல்லது காரியம் இல்லை என்று சொல்வார்கள். பாரியை நாம் மிகவும் புகழ்ந்துதானே சொல்வோம். அந்த பாரியானவன் முல்லைக்கு தேர் கொடுத்தான் இல்லையா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்றால் என்ன பொருள்? முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்றால் ஓரறிவுடைய தாவரத்திற்கே நன்மை செய்யும் பொழுது ஆறறிவுடைய மனிதர்கள் வரை அவன் பாதுகாக்க மாட்டானா என்பதுதான் அந்த பொருள். அப்படிப்பட்ட பெருமையுடைய பாரியை சொல்லும்போது கூட மாரி போன்றவன் பாரி என்பதனை மறைமுகமாக சொல்வார்கள். மாரியாவது எப்போதாவது பெய்யும், சில நாள் பெய்யாமல் கூட போய்விடும், ஆனால் பாரி எப்போதுமே கொடுப்பான் என சொல்வதற்காக, அவனை போற்றுவதற்காக மழையைத்தான் அந்த புலவர் பாடியிருக்கிறார். மழைதான் தான் எடுத்துக்கொண்ட உப்பு நீரை கூட என்ன செய்யும், உப்பாக கொடுக்காமல் தூய்மையான குடிநீராகவே கொடுக்கிறது. அப்படிப்பட்ட மாரி போல் அல்லவா நாம் வாழ வேண்டும். யாராவது நம்மை கடுஞ்சொல்லால் பேசிவிட்டால் கூட அவரிடம் நாம் இனிய சொல்லைத்தான் பேச வேண்டும். இதைத்தான் நமக்கு மழை கற்றுக் கொடுக்கிறது. மழையானது நல்ல பண்பினையும் கற்றுக் கொடுக்கிறது, நிலத்தையும் அழகாக ஆக்கிவிடுகிறது. அதனால் தான் மழையை போற்ற வேண்டும். மழையை எப்படி போற்றுவது? எல்லா அணைகளையும் கட்டி அந்த நீரை சேமிக்க வேண்டும். ஆறாக இருந்தாலும் சரி, எந்த நீர்நிலையாக இருந்தாலும் அது அடிப்படையில் வானத்திலிருந்து தான் வர வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்கிறார்கள். ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் என ஔவையார் நல்வழியில் பாடியிருக்கிறார். நம்முடைய சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் தொடங்கும் பொழுதே இயற்கையை போற்ற வேண்டும் என்று சொல்வார். முதலில் சொல்லும்போது திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர் தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகளித்தலால் என்று பாடுவார். அடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போர் பொற்கோட்டு மேறு வளம் தெரிதலால் என பாடுவார். அடுத்து மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகில் கவனலி போல் மேல் நின்று தான் சுரத்தலால் அவனைப் போல இதுவும் சிறப்பதால் அதனை போற்ற வேண்டும். மன்னனின் பெருமையை சொல்லும் பொழுது கூட மழை நீரின் பெருமையை சொல்லக்கூடிய அழகினை பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்திலும் பெய்யக்கூடிய மழையானது மனிதர்களுக்கு மட்டும்தான் பயன்படுகிறது என்று நாம் நினைக்காமல் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் பயன்படக்கூடிய அளவிற்கு இருப்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். அதனால்தான் அந்த காலத்தில் மக்கள் எல்லோரும் நீரினை தெய்வமாக வணங்கி பூக்களை எல்லாம் போட்டு மகிழ்ந்த நிலத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஊருணி ஊற்று ஏரி ஓடை கிணறு கடல் என எத்தனை நீர்நிலைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அத்தனையும் போற்ற வேண்டியது நம்முடைய கடமை. எனவே மழையை போற்றுவோம், வளமாக வாழ்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் மழையை பாதுகாப்போம் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 6:15. திங்கக்கிழமை காலையிலே தித்திக்கும் தமிழிலே தெய்வீக மனம் வீசி வருகிறது தெய்வீக ராகம். தொடக்கமாக கே. வீரமணி பாடியது.

சேவை செய்திகள். திருப்பாதிரிப்புலியூர் அருள்மிகு பெரிய நாயகி அம்மை அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோவில் வைகாசி பெருவிழாவில் இன்று காலை கற்பக விருட்சம் காமதேனு வாகனங்களில் வீதி உலா, இரவு மின் அலங்காரத்துடன் கற்பக விருட்சம் நாக வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் ராஜவீதி உலா.

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் அவசர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை புசி வீதிக்கு வடக்கு, முத்தியால்பேட்டைக்கும் தெற்கு, கடற்கரை சாலைக்கு மேற்கு, சத்யாநகர் மற்றும் சக்தி நகருக்கு கிழக்கு இடைப்பட்ட பகுதிகளில், அதாவது முத்தியால்பேட்டை, கிருஷ்ணாநகர், எழில் நகர், வெங்கடா நகர், ரெயின்போ நகர், குருசுக்குப்பம், வைதிக்குப்பம், குபேர் சாலை வரை, டவுன் புல்வார்டு, கோவிந்த சாலை, பிருந்தாவனம், சாந்தி நகர், இளங்கோ நகர், காமராஜ் சாலை, சாரம், ராஜையர் தோட்டம், லெனின் வீதி, சத்யாநகர் மற்றும் சக்தி நகர், இந்த பகுதிகளும் இதனை சுற்றியுள்ள பகுதிகளும் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பினை கேட்டீர்கள். நேயர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்புங்கள். அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்புங்கள்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறவிருக்கும் குடிமை முதலீட்டு விழா பகுதி 1 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை

வழங்கும் நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று காலை 11:02 நேயர் நேரத்தின் தலைப்பு சுருங்கி வரும் சொந்தங்கள். சுருங்கி வரும் சொந்தங்கள் என்கிற தலைப்பில் நேயர் நேரத்தில் பேசலாம். நெறிப்படுத்துகிறார் சௌமியா.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 11 நாள் திங்கட்கிழமை. நேரம் 6:35, 10:00. வருவது உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் கேழ்வரகு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: சரி, வயல்ல இறங்கி மடையெல்லாம் மாத்தி விடுவான். அப்பாடா, நெல்லுக்கு மடையெல்லாம் மாத்தி விட்டாச்சியா? பசி எடுத்துக்கிச்சிய. பொண்டாட்டி தூக்கு செட்டில் என்ன கொடுத்தாலும் தெரியல, மோட்டர் கொட்டையில உட்காந்து சாப்பிட்டு வருவோம். அட, முருங்கைக்கீரையால செஞ்ச கேவுரு அடை நல்ல டேஸ்டா தான் இருக்குதே.
2: கருத்தமுத்து,
1: இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம்.
2: எப்பா கருத்தமுத்து, எங்க கருத்தமுத்து வயலுக்கு போயிருக்கதா சொன்னாங்க. வயல்லாம் சுத்தி குத்தி பாக்குறேன், எங்கேயும் கருத்தமுத்த காணும். எங்க இருப்பாப்ல?
1: அட, நல்லா டேஸ்டா இருக்குப்பா.
2: ஒருவேளை இந்த மோட்டர் கொட்டையில இருக்காரோ? கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்த, இங்கதான் இருக்கியா?
1: யாரு? ஓ, கருத்தமுத்தா, வாப்பா வாப்பா வாப்பா.
2: என்னப்பா மோட்டர் கொட்டையில உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு
1: இருக்க? போஞ்சாது அடை கொடுத்தாப்பா. அதான் சாப்பிட்டுனு நல்ல பிரமாதமா இருக்குது கேவுராடா.
2: ஓஹோ, கேழ்வரகளை செஞ்ச அடையா? சரிப்பா சரிப்பா, பாக்கிறதுக்கு ஆசையா இருக்குப்பா. என்ன தேங்காயெல்லாம் துருவி போட்டிருக்காங்க, முருங்கை இலையெல்லாம் உருவி போட்டிருக்காங்க. அடை நல்லா தடிமனாதான், நல்லாதான் இருக்கு.
1: ஆமா ஆமா, இதெல்லாம் சாப்பிட்டா தானே உடம்பு தெம்பா இருக்கும், வயல நல்லா வேலை செய்ய முடியும். காத்தமுதா, இந்த 5 அடை இருக்குதா, இந்த நீ ஒண்ணு சாப்பிட.
2: கொண்டப்பா கொண்டப்பா, நான் காலையிலே சாப்பிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் நீ ஆசையா கொடுக்கும் போது வாங்கி சாப்பிடணும் இல்லையா?
1: கொடுப்பா
2: கொடுப்பா.
1: எப்படி இது அடை?
2: கேவுரு அடையெல்லாம் வந்து அந்த காலத்து நம்ம உணவுப்பா, அருமையான உணவு. காலையில சாப்பிட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் பசி எடுக்காது. பொதுவா இந்த சிறுதானியங்களே நல்ல நார் சத்து உடையதுப்பா. சரி கருத்தமுத்து, நீ எப்போதும் கடையில தான் இந்த சிறுதானியங்கள்லாம் வாங்கி சாப்பிட்ற. இந்த கேழ்வரகெல்லாம் நீ பயிர் பண்ணக்கூடாதா? உன் நிலத்துல நானே பார்க்குறேன், இருமன் கலந்த நிலம் உனக்கே இருக்கப்பா.
1: ஆமாங்க கருத்தமுத்து,
2: தாராளமா அந்த நிலத்துல எல்லாம் பயிரிடலாம்ப்பா.
1: நெல் அறுவடை நெருங்கி போச்சே, நீ சொல்ற மாதிரி கேவுரு பயிரிடலாமோ?
2: கட்டாயம் பண்ணலாம்ப்பா. செம்மண்ணு இருமன் கலந்த நிலம், இதெல்லாம் கேழ்வரகு பயிரிட உகந்த நிலம்ப்பா.
1: கருத்தமுத்து, இது பயிரிட்டா நல்ல லாபம் கிடைக்குமா?
2: எப்பா, இன்னைக்கு கேழ்வரகு விக்கிற விலையில நீ நெல்ல போடுறத விட இதை பண்ணினா இன்னும் நல்ல லாபம் எடுக்கலாம்ப்பா.
1: அடடா, நல்ல ஐடியா சொல்ற.
2: நிறைய சத்து உடையதுப்பா இந்த கேழ்வரகுலாம்.
1: ஓ, நீ சொல்றது நல்லதா தான் தென்படுது. கருத்தமுத்து, அப்படி என்ன சத்து தான் இருக்குதா?
2: கேழ்வரகுல எல்லா தானியத்தை காட்டிலும் சுண்ணாம்பு சத்து, அதாவது கால்சியம் சத்துன்னு நம்ம சொல்றோம் இல்லையா?
1: ஆமா,
2: அது அதிகமா இருக்கு. இது போக இரும்பு சத்து, புரதச்சத்து, நார் சத்து இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால இது ஒரு அருமையான உணவுப்பா. இன்னொன்னு சொல்றேன் கேளு, இருதய நோய்னு சொல்றாங்க.
1: ஆமா,
2: அப்புறம் சக்கரை நோய்ங்கிறாங்க. அப்புறம் இந்த சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையினால வந்து எலும்பு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, காலை வலிக்குது, முட்டி வலிக்குதுங்கிறாங்க.
1: சரி சரி,
2: இதுல இருந்தெல்லாம் விடுபடணும்னா இந்த கேழ்வரகு இதுங்களுக்கு அருமையான நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு அரு மருந்துன்னே சொல்லலாம்ப்பா.
1: கேழ்வரகு பயிரிடுற முறை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா.
2: பருவம்னு பார்த்தோம்னா ஆடி புரட்டாசி இந்த பட்டத்துல மானாவாரி பயிரா கேழ்வரகு பண்ணலாம். மார்கழி பட்டத்துல இரவையாவும் பண்ணலாம்ப்பா. நிலம் தான் நான் சொன்னேன், செம்மண் இருமண் கலந்த நிலம் நல்லது அப்படின்னு. நிலத்தை 2 முறை நல்லா உழுது போட்டு 12.5 டன் தொழு உரம்,
1: சரியா,
2: இத கடைசி உழவின் போது போட்டு அதுக்கு பிறகு நல்லா ஒரு தடவை உழுதுட்டு அதுக்கு பிறகு நம்ம பயிர் வச்சோம்னா அருமையா வருதுப்பா. உரம் போட்டோம் இல்லையா?

0: இது நிலத்துல ஈரப்பதத்தை கூட அதிக நாளுக்கு பாதுகாக்குதாம்.
1: ஓஹோ, காதமுத்த, கேவுரு பயிரிடுறதுல என்னென்ன ரகங்கள் இருக்குது, அதனுடைய சிறப்பு இயல்புகள், பருவம், நிலம் தயாரிக்கிறது, இதை பத்தி கொஞ்சம் நல்லா விவரமா சொல்லுப்பா.
0: அதாவது கேழ்வரகுல கோ 9, கோ 13, அப்புறம் கோ 14, கோ 15, அப்புறம் ஏடியல் அத்தியந்தல் 1 அப்படின்னு ஒரு ரகம். இந்த மாதிரி பல ரகங்கள் இருக்குப்பா. அதிகபட்ச வயசுன்னு பார்த்தோம்னா 110 நாள். மகசூல் அப்படின்னு பார்த்தோம்னா இரவையில் தான் அதிக மகசூல் கிடைக்கும். ஏன்னா நம்ம தண்ணியை வச்சு பயிர் பண்ணும்போது அதுக்கு மகசூல் அதிகமாக தானே இருக்கும்.
1: ஆமாம்.
0: இந்த கோ 9 4500 கிலோப்பா ஒரு ஹெக்டருக்கு கிடைக்குது. மற்றதெல்லாம் சராசரியாக 3500, 3400 இப்படி கொடுக்குதுங்க. இது போக இந்த தட்ட மகசூலும் நமக்கு ரொம்ப முக்கியம்.
1: ஏன்னா
0: நம்மளுடைய கால்நடைகளுக்கு உணவுக்காக அது இரவையில் இந்த கோ 9 ஒரு 8000 கிலோ கிடைக்குதுப்பா. இன்னொரு ரகம் இருக்குதுல்ல, இந்த கோ 13, அதில் தட்டை இன்னும் அதிகம்ப்பா, 10000 கிலோ வரைக்கும் கிடைக்குதுப்பா. மற்றதெல்லாம் ஒரு 8000.

0: அதிகந்தல் ஒன்று அப்படின்னு ஒரு ரகம். இந்த மாதிரி பல ரகங்கள் இருக்குப்பா. அதிகபட்ச வயசுன்னு பார்த்தோம்னா 114. மகசூல் அப்படின்னு பார்த்தோம்னா இரவையில் தான் அதிக மகசூல் கிடைக்கும். ஏன்னா நம்ம தண்ணியை வச்சு பயிர் பண்ணும்போது அதுக்கு மகசூல் அதிகமாக தானே இருக்கும்.
1: ஆமாம்.
0: இந்த கோ 9 4500 கிலோப்பா ஒரு ஹெக்டருக்கு கிடைக்குது. மற்றதெல்லாம் சராசரியாக 3500 3400 இப்படி கொடுக்குதுங்க. இது போக இந்த தட்ட மகசூலும் நமக்கு ரொம்ப முக்கியம்.
1: ஓஹோ.
0: ஏன்னா நம்மளுடைய கால்நடைகளுக்கு உணவுக்காக அது இரவையில் இந்த கோ 9 ஒரு 8000 கிலோ கிடைக்குதுப்பா. இன்னொரு ரகம் இருக்குதுல்ல இந்த கோ 13, அதில் தட்டை இன்னும் அதிகம்ப்பா, 10000 கிலோ வரைக்கும் கிடைக்குதுப்பா. மற்றதெல்லாம் ஒரு 8000, 6000, 7000 இப்படி கிடைக்குதுப்பா. இப்போ நீ இன்னொன்று என்ன கேட்ட, பருவம்னா நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஆடி புரட்டாசி பட்டத்தில் மானாவாரி, மார்கழி பட்டம்னா இரவை.
1: சரி,
0: விதை நேர்த்தி பண்ணி நம்ம பயிர் பண்ணுறது ரொம்ப முக்கியம்ப்பா. குல நோயை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டாசிம் அல்லது 10 கிராம் சூடோமோனஸ் கலவையில் கலந்து அப்புறம் விதைக்கணும்ப்பா.
1: ஓஹோ.
0: நெல் நடவு செய்யறோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம நாற்றங்கால நாத்து விட்டு நாத்தா எடுத்து கூட நம்ம நடவு செய்யலாம். நாற்றங்கால் முறையில் பயிரிடணும் அப்படின்னா ஹெக்டருக்கு 1-5 கிலோ விதை போதும். இல்லைன்னா என்னால் அது முடியாது, நம்ம நேரடியாக தான் விதைப்பு நான் பண்ண போறேன் அப்படின்னா 10-15 கிலோ விதை தேவைப்படும்பா. சரியா?
1: சரி.
0: உரம் அப்படின்னா மண் பரிசோதனை செஞ்சு கேழ்வரகு பயிருக்கு உரம் இடுறது நல்லது. இல்லை பொது அளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மானாவாரியில் 1 ஹெக்டருக்கு தழை மணி சாம்பல் சத்தில் 40 கிலோ தழைச்சத்து, 20 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து 20 கிலோ இப்படி போடணும்ப்பா. இதையே யூரியா, சூப்பர் பாஸ்பேட்டு, பொட்டாஷ் அப்படின்னு நம்ம பிரித்தோம்னா 87 கிலோ யூரியா, 125 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டு, 32 கிலோ வந்து பொட்டாஷ்.
1: இந்த இரவை பருவத்துக்கு
0: இரவையில் வந்து தழைச்சத்தில் வந்து 60 கிலோ போடணும், மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ.
1: ஓஹோ. கதமுத்த, கலை நிர்வாகம் ரொம்ப முக்கியம், பயிர் பாதுகாப்பு, அறுவடை, அதை எப்படி சேமிக்கிறது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா.
0: களை அப்படின்னா 18வது நாள் 45வது நாள் முடிஞ்ச வரைக்கும் கை களையை எடுத்துக்கிறது நல்லது.
1: சரி.
0: பயிர் பாதுகாப்பில் அந்த அளவுக்கு பூச்சிகள் தாக்காதுப்பா. கேழ்வரகுகளை நாம் இயற்கையான முறையில் செய்யும் போது பூச்சிகள் வராது. கதிர்கள் நல்லா முத்துன பிறகு நம்ம அறுவடைன்னா பார்த்தோம்னா 2 முறையாவது அறுவடை செய்யணும்ப்பா. ஏன்னா நல்ல முத்திய கதிர்களை ஒரு தடவை அறுவடை பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு அப்புறம் அடுத்த தடவை மற்ற முத்திய கதிர்களை நம்ம அறுவடை செய்யணும். இப்படி நம்ம அறுவடையை செஞ்ச அந்த விதைகளை நல்லா காய வச்சு அடித்து அந்த விதைகளை பிரித்து எடுத்து திரும்ப நல்லா காய வச்சு அப்புறம் சுத்தம் செஞ்சு நம்ம சேமித்து வச்சுக்கிட்டோம்னா எப்பப்போ தேவையோ டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம விற்பனை பண்ணலாம்ப்பா.
1: சரி சரி. கதமுத்த, இந்த கேவுரு பயிரிடுறதுல அதனுடைய ரகங்களின் சிறப்புகள் பற்றி சொன்ன, அந்த பருவம், நிலம் தயாரிக்கிறது, விதை நேர்த்தி, நாற்றங்கால் விதைப்பு, நடவு முறை, உர நிர்வாகம், நுண்ணுயிர் உரங்கள், கலை நிர்வாகம், அப்புறம் இந்த பயிர் பாதுகாப்பு, அறுவடை, அப்புறம் சேமிக்கிறத பற்றி தெளிவாக சொன்னப்பா, நல்லா புரிஞ்சுதே. இன்னி சொன்ன மாதிரியே வர போகத்தில் அந்த கேவுரு நட்டு நல்ல அமோக விளைச்சல் பார்த்து நல்ல லாபம் கண்டுபிடிக்கிறேன்ப்பா.
0: நிச்சயமாப்பா. 3 மாதத்து பயிர் தான் உன்னை ஓகோன்னு கொண்டு போய் விடும். தாராளமாக செய்யலாம்ப்பா. இன்னைக்கு சிறுதானியத்தை வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க எல்லாரும். ஐநா சபை வேற சர்வதேச சிறுதானிய ஆண்டா 2023 அறிவிச்சிருக்கு. அதனால நல்ல டிமாண்ட் வந்து போச்சு, மக்கள்கிட்ட நல்ல விழிப்புணர்வு வந்து போச்சு. அதனால கேழ்வரகு பயிர் தாராளமா சாகுபடி செய்யலாம்ப்பா.
1: சரி சரி சரி.
0: சரி கருத்தமுத்த, காலையில உன்னை வந்து பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி.
1: ஆமா, எனக்கு மகிழ்ச்சி கருத்தமுத்த.
0: ஆமா, உனக்கு இன்னும் வேலை இருக்கா, வீட்டு வரியா?
1: நெல்லுக்கு மடை மாறி விட்டேன், வாழைக்கும் தண்ணிக்கும் தண்ணியை மடை மாத்தி விட்டேன், சைக்கிள்ல வந்துடுறா கருத்தமுத்த, நீ பாத்து போயா.
0: சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன்.
1: சரி சரி சரி.
2: உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை சிறுதானிய பயிர்களில் கேழ்வரகு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடியவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை ச. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்றிரவு 7:30 உழவர்களுக்கு நிகழ்ச்சியில் பண்ணை மகளிருக்கு ஏற்ற உபத்தொழில்கள் குறித்து புதுச்சேரி குருமாப்பேட்டு பெருந்தலைவர் காமராசர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மனையில் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் ஆர். விஜயலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம்.

0: அறிமுகம் காண்பவர் மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார்.

0: ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேருக்கு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. டாக்டர் கலிங்கப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு பத்ம விபூஷன் விருதும், டாக்டர் எச் வி ஹண்டே, திரு கே விஜயகுமார், திருமதி சிவசங்கரி, டாக்டர் ஸ்ரீதர், திரு என் சுவாமிநாதன், திரு ஆர் கிருஷ்ணன் கிட்னா ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இரு நாடுகளும் பயங்கரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலகளவிலான பொருளாதார சிக்கல்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் அக்கறையுடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிகளை இணைப்பது குறித்தும் இதற்கான வழித்தடங்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை இந்த நதிகளுடன் இணைப்பதன் மூலம் இப்பகுதியில் உள்ள ஏரிகளில் தண்ணீரை சேமிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் மக்கள் தங்களது குறைகளை எளிதில் தெரிவிக்க ஏதுவாக நம்ம திருச்செங்கோடு நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் ஆதரவுடன் தவிகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளதாகவும் இதனை ரீல்ஸ் ஆட்சி என விமர்சனம் செய்வது முறையல்ல என்றும் கூறினார். மின்வெட்டு பாதிப்புகளை உடனுக்குடன் சீரமைக்கும் வகையில் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இம்மாவட்டத்திற்கு

0: தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு காந்திராஜ் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மாவட்டம் அருக்காணத்தை அடுத்த வண்டிப்பாளையம் பகுதியில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். குழந்தைகள் என்று கருதாமல் இதுபோன்ற கொடுஞ்செயல்களில் ஈடுபடுபவர்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாதவாறு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் ராசிபுரம் வள்ளலார் கோவில் பகுதியைச் சேர்ந்த சித்ராதேவி, அவரது மகள் தர்ஷினி ஆகியோர் இராப்பட்டணம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் தமது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கனமழை காரணமாக அங்கிருந்த சுவர் திடீரென இடிந்து அவர்கள் மீது விழுந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே சித்ராதேவி என்ற பெண்மணி உயிரிழந்தார். அவரது மகள் தர்ஷினி படுகாயமடைந்தார். இதுகுறித்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெப்பம் 100 டிகிரி எட்டிய நிலையில் 1 மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சூறை காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக அப்பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த சூறை காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. திருப்பத்தூர், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கொடையாஞ்சி, நியூ டவுன், பெருமாள்பேட்டை, ஜனதாபுரம், கிரிசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மழையின் காரணமாக முன்னதாகவே மின் நிறுத்தம் செய்யப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
0: இருவரி செய்திகள். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா அருகே கட்டுமானத்தில் இருந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 24 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸால் பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை 900 கடந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 83 நகரங்களில் 2000க்கும் மேற்பட்ட மையங்களில் நேற்று நடைபெற்ற மத்திய பணியாளர் தேர்வாணைய முதன்மை தேர்வில் 549,000 பேர் தேர்வு எழுதினர். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடற்தகுதியை வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் இம்மாதம் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்.

0: காவேரி பொன்னியாறு திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:59:29.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும். வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
3: பூமியில் வேளாண்மையும் சுற்றுச்சூழலும் ஒன்றுடன் ஒன்று இயந்து செயல்படுகின்றன. விளைபொருட்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்திற்கும் இயற்கை வளத்துக்கும் இடையேயான தொடர்பினை புரிந்து செயல்பட வேண்டும். வேளாண் உற்பத்தி முறைகளில் நாளுக்கு நாள் மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய தொழில்நுட்பங்கள் அதிக அளவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்பங்களினால் மண் மற்றும் நீர் வளங்களில் ஏற்படும் தாக்கங்களால் பயிர் மற்றும் கால்நடை உற்பத்தியும் பாதிக்கப்படுகிறது. நவீன தொழில்நுட்பங்களினால் உணவு உற்பத்தி அதிகரித்திருந்தாலும் மண்வளம் மற்றும் நிலத்தடி நீர் பாதித்தல் என்ற விலையை இதற்கு ஈடாக நாம் தர வேண்டியுள்ளது. வளங்குன்றா வேளாண்மையை கடைபிடித்தால் மட்டுமே சுற்றுச்சூழல் வளம் மற்றும் பயிர் உற்பத்தியை பாதுகாக்க முடியும். வருங்கால சந்ததியினருக்கு நஞ்சில்லா உணவு மற்றும் வளங்குன்றா இயற்கை வளத்தை கொடுத்து செல்ல வேண்டியது நம் கடமையாகும். 12,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த வேளாண்மையில் 7,000 வகையான தாவரங்கள் சாகுபடி செய்யப்பட்டு மனித உபயோகத்திற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் இன்றோ 15 வகையான தாவர வகைகள் மட்டுமே 8 வகையான விலங்கினங்களின் மூலம் 90% உணவு தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன. பெருகி வரும் மனித இனம் மற்றும் உலக நுகர்வு முறையில் ஏற்படும் மாற்றங்கள் வேளாண்மையை மரபு முறையிலிருந்து புதிய தொழில்நுட்ப முறைக்கு மாற்றி வருகின்றன. எனவே வளங்குன்றா வேளாண்மை முக்கியமாகிறது. வேளாண்மை உற்பத்தி மற்றும் வளங்குன்றா வேளாண்மைக்கு உயிரின முறையில் ஏற்படும் வேறுபாடுகள் அடிப்படையாக உள்ளன. இன்றைய வேளாண்மையில் மரபணு வேறுபாட்டின் மூலம் கிடைக்கும் விதை மற்றும் தாவர நடவு பொருட்கள் மாறிவரும் கால சூழ்நிலைக்கேற்றவாறு உள்ளன. மண் வளத்திற்கான கனிம சுழற்சியில் நுண்ணுயிரிகளின் பல்வகையானது மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. சுற்றுச்சூழல்களோடு இயைந்த வேளாண் பன்முகமையானது. சிதைவு, கனிம சுழற்சி, பூச்சி கட்டுப்பாடு, மனித வளம் பாதுகாத்தல், மகரந்த சேர்க்கை மற்றும் விதை பரவல் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வேளாண் பல்லுயிர் வகைமையை உயிரியல் சார்ந்த முறைகள் மூலம் நிர்வகித்தலால் வேளாண்மை முறைகளை செறிவாக்கலாம். பூச்சிக்கொல்லி மருந்து மற்றும் இரசாயன உரங்களை அதிகப்படியாக உபயோகிப்பதால் மண்ணின் தரம் குறைதல், மண் அரிப்பு மற்றும் மண் இறுகுதல் போன்ற பிரச்சனைகள் உருவாகின்றன. வளங்குன்றா வேளாண்மை இயற்கை மற்றும் பண்ணை சார்ந்த இடுபொருட்களையே சார்ந்துள்ளது. இந்த இடுபொருட்கள் குறைவான நச்சுத்தன்மையுடையதாகவும் அதிகப்படியான ஆற்றலை பயன்படுத்தாததாகவும் உற்பத்தி திறனுடையதாகவும் லாபகரமானதாகவும் இருக்க வேண்டும். முறையான வேளாண் உழவு நுட்பங்கள் மற்றும் காற்று தடுப்பான்கள் ஏற்படுத்துவதன் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்புகளால் ஏற்படும் காற்று மாசுபாட்டினை தடுக்கலாம். வேளாண் இடுபொருள்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளின் மூலம் அதிகப்படியான கரியமில வாயு உற்பத்தியின் ஒவ்வொரு கட்டத்திலும் வெளியேற்றப்படுகிறது. காலநிலை மாறுபாட்டின் மூலம் ஏற்படும் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் கடலோர பகுதிகள் மற்றும் வறட்சி நிலங்களில் வாழும் ஏழை மக்களை அதிக அளவு பாதிக்கிறது. மேலும் பருவநிலை மாறுபாட்டினால் ஏற்படும் கடல் மட்ட உயர்வும் வறட்சி நிலப்பகுதிகளில் நிலவும் அதிகப்படியான பருவநிலை மாற்றமும் மக்களை வெகுவாக பாதிக்கிறது. பருவநிலை மாற்றம் வேளாண் தொழிலுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் உள்ளது. இந்த பருவநிலை மாற்றம் பயிர் உற்பத்தி முறைகளை மிகவும்

0: பாதிக்கிறது. இன்னும் கூர்ந்து நோக்கினால் வேளாண்மையும் பருவநிலை மாற்றம் ஏற்பட ஒரு முக்கிய காரணியாக உள்ளது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும். வாசித்தவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. புதுவை புதுமை. முதலில் மலர்வது சிந்தனை மலர். தீயவை வேண்டாம் என்பதால் அகன்று விடாது, நல்லவை வேண்டும் என்பதால் உடனே வந்துவிடாது. தீமைக்கான காரணம் எது என்பதை நேர்மையான மனத்துடன் நின்று அதை முதலில் விளக்க வேண்டும். அப்போதுதான் நல்லவை மீது நம்பிக்கையும் உறுதியான பிடிப்பும் ஏற்படும். ஜேம்ஸ் ஆலன் அவர்களின் நற்சிந்தனை இது. தீயவை வேண்டாம் என்பதால் அகன்று விடாது, நல்லவை வேண்டும் என்பதால் உடனே வந்து விடாது. தீமைக்கான காரணம் எது என்பதை நேர்மையான மனத்துடன் நின்று அதை முதலில் விளக்க வேண்டும். அப்போதுதான் நல்லவை மீது நம்பிக்கையும் உறுதியான பிடிப்பும் ஏற்படும். ஜேம்ஸ் ஆலன் அவர்களுடைய இந்த நற்சிந்தனை நன்மை பயக்கும். சிந்திக்க வைத்த சிந்தனை மலர் நாளையும் மலரும்.

0: நேரம் 7:02. புதுவை புதுமையில் இனி
1: நேயர்கள் கேட்கவிருப்பது விளையாட்டுக் களம். இன்றைய நிகழ்ச்சியில் வாலிபால் விளையாட்டு குறித்து புதுச்சேரி உடற்கல்வி ஆசிரியர் டி நாராயணன் அவர்களுடனான நேர்முக கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன்.
2: வணக்கம் சார். கையுந்து ஆட்டம் விளையாட்டை நேரடியாகவோ தொலைக்காட்சியிலோ பல நாடுகளைச் சேர்ந்த அணியினர் பல்வேறு போட்டிகள் கலந்து கொண்டு விளையாடுறதை பார்த்து கைத்தட்டி கூச்சல் எழுப்பி ஆர்வமாக பார்த்துருக்கோம். இன்றளவும் பார்த்து கொண்டு தான் வரோம். இரண்டு அணி வீரர்கள் ஒரு வலையால் பிரிக்கப்பட்டு கைகளால் பந்து அடித்து ஆடுகின்ற ஒரு குழு விளையாட்டு இது இல்லைங்களா? வாலிபால் விளையாடுவதற்கு வகுக்கப்பட்டுள்ள முழுமையான விதிகளை பற்றி சொல்லுங்களேன். அதாவது விளையாடும் போது ஒரே வீரர் அடுத்தடுத்து ரெண்டு தடவை பாலில் தட்டக்கூடாது. எதிர் அணியினர் அடித்து அனுப்பும் பந்தை ஒரு முறை தொட்டு திருப்பி அதே அணிக்கு அனுப்ப போட்டியாளருக்கு சந்தர்ப்பம் உண்டு. இது போல் வேறு என்னென்ன விதிமுறைகளெல்லாம் இருக்குது சார்?
3: இந்த விளையாட்டை பொறுத்தளவுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்ட திட்டங்கள் இருக்கிறது. முதல்ல சர்வீஸ், அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த சர்வீஸ் போட்டதுக்கப்புறம் எதிரணியினர் முதல் டச்சு ஒருத்தர் எடுக்கிறார், ஒரு பிளேயரு, மறுபடியும் அவரே அடுத்த டச்சு எடுக்கக்கூடாது, எடுத்தால் அது தவறு, ஃபால்ட். அடுத்த டச்சு இன்னொரு பிளேயர் எடுக்கலாம். மூணாவது டச்சு முன்னாடி எடுத்த பிளேயரோ இல்லை வேறு பிளேயரோ, ஆறு பேரில் ஒருத்தர் அதை உள்ளுக்குள்ளே தள்ளலாம், அடுத்த டீமுக்கு அதை செலுத்தணும். இதுதான் அதோடைய பேசிக்கு ரூல்ஸு. இது வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் போட்டதுக்கப்புறம், அதுக்கப்புறம் செட்டர் சொல்லிட்டு செட் பண்ணுவாங்க பாலை, அது ரெண்டாவது டச் போடுவாங்க. மூணாவது டச்சு ஸ்பைக் பண்ணுவாங்க, ஜம்ப் பண்ணி அடிப்பாங்க, அதை அட்டாக்கிங் சொல்லுவாங்க. ஆப்போனண்ட்டு முன்பக்கம் தடுப்பாங்க, அது பிளாக்னு சொல்லுவாங்க. அதை சிங்கிள் பிளாக்கு, டபுள் பிளாக்கு, ட்ரிபிள் பிளாக்னு கம்பைண்டாக வருவாங்க, இல்லை சிங்கிளாக பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் பால் எப்போது லேண்ட் ஆகுதோ, கிரவுண்டில் எப்போ டச் ஆகுதோ, அப்போ தான் அந்த ரேலி முழுமை பெறும். அது வரைக்கும் இந்த விளையாட்டு தொடரும். அதை தொடர்ந்து இதில் சில பால்ஸ் இருக்குது. நீங்கள் விளையாடும் பொழுது பால் வந்து மேலே விளையாடும் போது நெட் டச் ஆகக்கூடாது, எந்த பிளேயரும் நெட்டை தொடக்கூடாது. நெட்டை தொட்டால் பால் ஃபால்ட், அது உடனே வந்து எதிரணிக்கு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அது ஒரு இது. அடுத்தது நம்ம விளையாடும் பொழுது எதிரணியில் இருக்கக்கூடிய விளையாட்டு ஏரியா இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம உள்ள பாதம் போகக்கூடாது, நம்மளுடைய ஃபுட்டு ஃபுல்லாக போகக்கூடாது, கொஞ்சம் இருக்கலாம், கொஞ்சம் போனால் அலோவ் பண்ணுவாங்க, ஃபுல்லாக போகக்கூடாது, அது ஒரு ஃபால்ட்டு. அடுத்து ரெண்டு சைடு ஆண்டனான்னு சொல்லிட்டு ஒரு சாதனம் இருக்கும், அது வந்து 1.80 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்கும், அதுலேயும் பால் டச் பண்ணக்கூடாது, அதில் பட்டாலும் அது ஃபவுல். அதே போல் சர்வீஸ் போடுறவர் எண்ட்லைனை டச் பண்ணி சர்வீஸ் போடக்கூடாது, இதுவும் ஃபவுல். இதெல்லாம் செய்யக்கூடாது, செய்யாமல் நீங்கள் விளையாடலாம்.
2: கையுந்து விளையாடும் ஆடுகளத்தினுடைய அளவுகள் எப்படி இருக்கணும் சார்?
3: கையுந்து பந்தோடைய ஆடுகளம் பார்த்தீங்கன்னாக்கா 18 மீட்டருக்கு 9

0: மீட்ரு எல்லாம் இருக்கும். லென்த்து வந்து 18 மீட்ரு, அகலம் வந்து 9 மீட்ரு இருக்கும். இது வந்து ரெண்டு கோர்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கும், நடுவில் ஒரு வலையால் 9x9x9 சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இதில் ஃப்ரண்ட் ஜோன் பேக் ஜோன் இருக்குது. ஃப்ரண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னாக்கா அட்டாக் லைன் ஒன்று போட்டிருப்பாங்க, சென்ட்ரல் லைன்லேருந்து 3 மீட்ரு இருக்கும். அடுத்தது பேக் ஜோன் வந்து அட்டாக் லைன்லேருந்து 6 மீட்ரு இருக்கும். இது வந்து ரெண்டு ஜோனாக பிரிக்கப்பட்டிருக்கும். எல்லா லைனும் 5 சென்டிமீட்டர் அகலம் இருக்கணும். இதுதான் சார் அதோடைய அளவு.
1: ஆடுகளத்தில் இரு அணிகள் விளையாடுறதுக்கு நடுவில் வலை இருக்கும். இந்த வலையின் உயரத்தின் அளவு ஆண் பெண் அணியினருக்கு வித்தியாசம் ஏதாவது இருக்கா, இல்லை இருபாலருக்கும் ஒரே அளவு தானே?
0: இருபாலருக்கும் தனித்தனியே அந்த அளவு நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்களுக்கு சர்வதேச அளவுலையும் தேசிய அளவுலையும் பார்த்தீங்கன்னாக்கா 2.43 சென்டிமீட்டர், அதாவது 2 மீட்டர் 43 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் கிரவுண்ட்லேருந்து. அதே போல் பெண்களுக்கு வந்து 2.24 கிரவுண்ட்லேருந்து அவங்களுக்கு ஹைட்டு நிர்ணயிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி இதை வடிவமைச்சு இந்த உயரத்தை கொடுத்துருக்காங்க. இதை தான் இப்போ ஃபாலோ பண்ணுறோம், தேசிய அளவுலையும் சரி சர்வதேச அளவுலையும் ரெண்டு அளவு தான் இப்போ கொடுத்துருக்காங்க. நெட் ஹைட்டு அந்த வாலிபால் போஸ்ட் இருக்குங்களா, அந்த போஸ்ட் வந்து கிரவுண்ட்லேருந்து 2.55 சென்டிமீட்டர் 2.55 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் இருக்கணும். அது போஸ்டோடைய ஹைட்டு. நெட்டோட ஹைட்டு 2.43 ஃபார் மென், 2.24 ஃபார் லேடிஸ். இதுதான் ஸ்டாண்டர்டு ஹைட் ஆஃப் த நெட்.
1: வாலிபால் எப்படி விளையாடணும், எப்படியெல்லாம் புள்ளிகள் வழங்கப்படுகிறது, அந்த விளையாட்டு வெற்றி பெற்ற அணி எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, விளையாட்டு முறைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் விவரமாக. அதாவது பந்த பிடிக்கிறது, மேலே தூக்கி அடிக்கிறது, டிக் பாஸ், வாலிபாஸ் முறையில் மாற்றுறது, பந்த அறையிறது, தனியாக தடுக்கிறது, 2-3 பேராக சேர்ந்து தடுக்கிறது.
0: விளையாட்டு வந்து முதல்ல ஃபஸ்ட் ரெஃப்ரி வந்து விசில் பண்ணதுக்கப்புறம் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த சர்வீஸ்லேயும் ஒரு ஃபால்ட் இருக்குது. விசில் பண்ணதுக்கப்புறம் 8 செகண்ட்குள்ளே அவர் சர்வீஸை போட்டுடணும், பாலை டச் பண்ணிடணும். முன்னாடி இது 5 செகண்டாக இருந்தது, இப்போ 8 செகண்ட் ஆகிட்டாங்க. இது முதல் ஃபால்ட்டு, அது வந்து பண்ணக்கூடாது. 8 செகண்டுக்குள்ளே அவர் சர்வீஸை எக்ஸிக்யூட் பண்ணிடணும். பால் ட்ராவல் ஆகி ஆப்போனன்ட் கோர்ட்டுக்கு வரும்பொழுது ஃபஸ்ட்டு பாஸ் எடுப்பாங்க, டிக் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அண்ட்ரான் பாஸ், அதுக்கு இன்னொரு பேர். கையை வந்து இடுப்புக்கு கீழே வச்சு எடுக்காங்க, அது டிக் பாஸ். அடுத்தது செகண்ட் டச் வந்து செட்டர் போடுவார், அது வந்து வாலி பாஸ், அப்ரான்ட் பாஸ்னு சொல்லுவாங்க, ஃபிங்கரிங்னு சொல்லுவாங்க, அது அப்படி போடுவாங்க. அடுத்தது மூணாவது டச் வந்து அட்டாக்கர்ஸ், முன்கள விளையாட்டு வீரர்கள் வந்து ஜம்ப் பண்ணி அதை வந்து உள்ளே செலுத்த பார்ப்பாங்க. அப்போ எதிரணியில் இருக்கவங்க ஒரு விளையாட்டு வீரரோ இல்லை இரண்டோ இல்லை மூன்றோ முன்னாடி இருப்பாங்க, ஃப்ரண்ட் ஜோனில் இருக்கிறவங்க அதை முயற்சி பண்ணுவாங்க தடுக்கிறதுக்கு. அதுதான் பிளாக்கிங் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அந்த பிளாக் பண்ணி பால் இவருடைய கோர்ட்லேயே விழுந்துடுச்சுன்னா பாயிண்ட் அவங்களுக்கு. இவர் அதை தாண்டி அவங்க கையில் பட்டோ இல்லை படாமலோ அந்த கிரவுண்ட் உள்ளே போயிட்டுச்சுன்னா அது வந்து இவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு. இதுதான் விளையாடக்கூடிய முறைகள். இது புள்ளிகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா 25 புள்ளிகளில் விளையாடுறாங்க. சர்வதேச அளவிலையும் தேசிய அளவிலையும் 5 செட்டு, பெஸ்ட் ஆஃப் 5 செட்ஸ் சொல்லுவாங்க. 25 புள்ளிகள், அதில் 5வது செட் டிசைடிங் செட்டு, அது வந்து 15 புள்ளிகள். நம்ம இங்கே மாநில அளவில் மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகளில் 3 பெஸ்ட் ஆஃப் 3 செட்ஸ்னு வைக்கிறோம். அதில் வந்து டிசைடிங் செட் 3வது செட் வந்து 25 பாயிண்ட் தான் வச்சு நடத்துகிறோம். இதுதான் வந்து அதோடைய புள்ளி விவரங்கள். இதில் 2 செட்டு ஜெயிக்கிறவங்க வின் பண்ணிட்டாங்க. அதில் 5 செட்டு ஆடுறவங்களில் 3 செட்டு வின் பண்ணுறவங்க ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் வெற்றியாளர்களை எடுக்கக்கூடிய முறை.
1: வாலிபால் விளையாட்டை ஃபர்ஸ்ட் டைமாக கற்றுக்கிட்டு விளையாடுறவங்க விளையாட்டின் நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் விளையாடணுமா, இல்லை விளையாட்டு முறைகளை மட்டும் தெரிஞ்சுக்கினாலே போதுமா சார்?
0: நம்ம கையுந்து பந்தை பொறுத்த அளவுக்கு விளையாட வரக்கூடிய வீரர்கள், அதை பிகினர்ஸ் பற்றி கேட்குறீங்க, அவங்களுக்கு ஆர்வத்தோடு வந்து முழுமையாக பயிற்சி எடுத்துட்டாங்கனாலே போதும். குறுகிய காலத்தில் இந்த விளையாட்டை வந்து அவங்க லேர்ன் பண்ணிடலாம். அடுத்தது இவங்க ஒரு நல்ல லெவல்லையும் போய் விளையாடலாம். அதுதான் இதில் முக்கியம். எந்த ஸ்கில்லுமே தேவையில்லை, ஃபிட்னஸும் ஆர்வமும் இருந்தால் போதும். கையுந்து பந்து ரொம்ப சுலபமாக கற்றுக்கலாம்.
1: அந்த நுணுக்க முறைகள்லாம் சொல்லுங்க.
0: நுணுக்க முறைன்றது பெரிய இது கிடையாது. சர்வீஸ் ஒன்று, டிக் பாஸ் சொன்னேன் இல்லைங்களா, அது ஒன்று, வாலி பாஸ், அப்ரான் பாஸ் அது ஒன்று, அட்டாக்கிங் பிளாக்கிங் அது 4 இது பண்ணாலே இது வந்துடும். ஒரு அட்வான்ஸ் கோச்சோ இல்லை எங்களை மாதிரி உடற்கல்வி ஆசிரியர்களோ இந்த மாணவர்களுக்கு சொல்லித்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். நம்ம புதுச்சேரி அளவில் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த விளையாட்டை பொறுத்தளவுக்கு நம்ம அந்த ஃபஸ்ட்டு சர்வீஸ் போடுறது, அதாவது 0-0, அதை வந்து லவ்வால்னு சொல்லுவாங்க. அது விசில் பண்ணதுக்கப்புறம் லவ்வால் சர்வீஸ் போடுவார். அதில் சர்வீஸ்லே ஸ்டாண்டிங் நின்றுட்டே போடுற சர்வீஸ் இருக்குது, ஃப்ளோட்டிங் சர்வீஸ் இருக்குது, அதிலே டென்னிஸ் சர்வீஸ் இருக்குது. அதே போல் ஜம்ப் பண்ணி சர்வீஸ் அடிப்பாங்க, அதுலேயும் ஃப்ளோட்டிங் சர்வீஸ் இருக்குது, டென்னிஸ் சர்வீஸ் இருக்குது. லென் லைனை டச் பண்ணாமல் ஜம்ப் பண்ணி அடிக்கணும், இல்லை நின்றுட்டும் அடிக்கலாம். அந்த பால் நெட்டுக்கு மேலே வரணும். முதல்ல நெட்டில் டச் ஆனாலே ஃபவுலு, இப்போ அது கிடையாது. நெட்டில் பட்டும் உள்ளே விழலாம் பால். அது விழும்பொழுது இவர் அண்டான் பாஸில் அது எடுக்கிறாரு. எடுக்கும் பொழுது பாலு சிங்கிள் டச்சில் இருக்கணும், டபுள் டச் ஆகக்கூடாது. அதே போல் செகண்ட் பாஸும் எந்த ஒரு பிளேயரு 2 தடவை அந்த பந்தை டச் பண்ணக்கூடாது, பண்ணாக்கா அது ஃபவுல். அது கிளியராக இருக்கணும். செகண்ட் டச்சு ஃபிங்கரிங் வந்து கரெக்டாக அப்பர் ஹேண்ட் பாஸ் போடணும். தேர்ட் டச்சு ஜம்ப் பண்ணி அடிக்கணும், நின்றுட்டு அடிக்கலாம். மூணு டச்சில் உள்ளே அனுப்பிடணும். நாலாவது டச் ஆனாங்கன்னா அது

0: அவுட். பால் வந்து எதிரணியோடைய விளையாட்டு ஸ்கொயர் இருக்குங்களா அதுக்குள்ளே போகணும், அதுதான் வந்து விளையாட்டோடைய இது. வெளியே போன பால் அவுட்டு, இதுதான் அந்த ஆட்ட முறை.
1: பீச் வாலிபால்னா என்ன சார், அதாவது எப்போ எங்கே முதன் முதலாக தொடங்கப்பட்டது, விளையாட சிறந்த இடம்னு எந்த இடத்த தேர்வு செய்கிறாங்க, இந்த விளையாட்டு ஒலிம்பிக் கேம்ஸ் போன்ற பல போட்டிகளில் இன்றைக்கும் விளையாடப்பட்டு வருதா, இந்த பீச் வாலிபால் ஆடக்கூடிய ஆடுகளத்தின் அளவு என்ன சார்?
0: இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தது ரெகுலர் வாலிபால், ஆறு பேர் மெயின் பிளேயர்ஸ் விளையாடக்கூடிய கேமு. பீச் வாலிபால்ன்றது இரண்டு பேர் மட்டும். இது வந்து வெளிநாட்டில் நம்ம கலிஃபோர்னியாவில் ஃபஸ்ட்டு 1996 இந்த பீச் வாலிபால் விளையாடப்பட்டது. இரண்டு பேர் மட்டுமே விளையாடுவாங்க ஒரு அணியில். மெஷர்மெண்ட் வந்து இதில் 1 மீட்டர் குறையும், 8x16 என்ற அளவில் ஒரு கோட்டு இருக்கும், இன்னொரு சைடு 8x8 அப்படி இருக்கும், அது 9x9 இருக்கும். இதுதான் அதோடைய அளவு. நெட் ஹைட்லாம் அதே ஹைட்டு தான், பாயிண்ட்ஸும் அதே பாயிண்ட்ஸ் தான் விளையாடுவாங்க. இது வந்து இப்போ சர்வதேச அளவில் நிறைய பேர் விளையாடுறாங்க. 36வது நேஷனல் கேம்ஸ் குஜராத்தில் நடைபெற்றதில் நம்ம புதுச்சேரியை சேர்ந்த இரண்டு மகளிர், சசிகலா மற்றும் கனிமொழி, காரைக்காலை சார்ந்தவங்க, அவங்க போய் விளையாடி கோல்டு மெடல் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு கோச்சாக கலையரசன்ற பிடி ஒருத்தர் காரைக்கால்லேருந்து போனார். இதை வந்து நம்ம புதுச்சேரி வாலிபால் அசோசியேஷன் மூலமாக அனுப்பி இந்த விளையாட்டில் அவங்க பயிற்சி பெற்று நல்ல ஒரு பேரோடு வந்தாங்க.
1: புதுச்சேரி தமிழகத்தில் இதை ஃபாலோ பண்ணுறாங்களா இந்த விளையாட்டு விளையாடப்படும்?
0: இந்த விளையாட்டு சர்வதேச அளவில் எல்லா இடத்துலையும் விளையாடுறாங்க, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக விளையாடுறாங்க. இப்போ பாண்டிச்சேரிலையும் பாண்டி மெரினா பீச் நேர்களையும் அங்கே வந்து சுற்றுலாத்துறை சார்பாக இந்த போட்டிகள் நடைபெறுகிறது. இதற்கு நடுவர்களாக நாங்கள் தான் செல்கிறோம். இது இல்லாமல் இப்போது வந்து காலேஜ் லெவல்லையும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பீச்சில் தான் போய் விளையாடணும்னு கிடையாது, அந்த பீச் மணல் மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியலாக கோர்ட் ரெடி பண்ணி அங்கேயே விளையாடுறாங்க. எதிர்பார்ப்புகளும் இது வளர்ச்சியும் நிறையா வந்து கொண்டிருக்கிறது. ரெகுலர் வாலிபாலை போல பீச் வாலிபாலும் நிறையா விளையாடுறாங்க.
1: இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது சுமாராக படிக்கிறவங்க கூட விளையாட்டில் ஆர்வம் செலுத்தி ஹீரோவாக இருக்காங்க. அந்த அளவுக்கு விளையாட்டு வீரருக்கு வான அளவுக்கு புகழடைய செய்து வாழ்க்கையில் உயர செய்கிறது. இதை நம்ம நேரடியாக பார்க்குறோம், செய்திகள் வழியாகவும் தெரிஞ்சுக்கிறோம். முக்கியத்துவம் வாய்ந்த விளையாட்டை பற்றி பொதுவாக மாணவர்களுக்கு பள்ளிகளில் ஒரு விழிப்புணர்வு இருக்கா? பல விளையாட்டை கற்றுக்க ஆர்வமாக மாணவர்கள் முன் வராங்களா, இல்லை விளையாட்டில் ஆர்வம் இல்லாமல் படிப்பே போதும்னு இருக்காங்களா? உங்கள் மாணவர்கள் எப்படி சார்?
0: பொதுவாகவே மாணவர்கள் வந்து வராங்க, விளையாட்டில் ஈடுபடுறாங்க, ஆனால் அந்த விளையாட்டு பீரியடில் மட்டும்தான் விளையாடணும்னு நினைக்கிறாங்க. சாயந்தரமோ காலையிலேயோ ஏதோ ஒரு வேலை போய் பயிற்சி எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இப்போ குறைஞ்சிருக்குது என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இந்த செல்ஃபோன் ஆதிக்கம், இந்த சினிமா டிவி இதோடைய ஆதிக்கங்கள் அதிகமானதுனால இவங்க வந்து இப்போ கிரவுண்டை நோக்கி போக மாட்டுறாங்க. இப்போ எங்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் விட்ட உடனே சாயந்தரம் போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் போய் நாங்கள் கோச்சஸ் அணுகி பயிற்சி எடுத்து ஸ்கூல்லையும் விளையாடுவோம், அங்கேயும் விளையாடுவோம், காலையில் படிப்போம். இப்படி தான் நாங்கள் படித்தோம், படிச்சுட்டு ஆசிரியராக வந்திருக்கோம், இதுதான் காரணம். ஆனால் இன்றைக்கு மாணவர்கள் அந்த கவனச்சிதறல் நிறையா இருக்குது. ஒரு விளையாட்டு இதில் நம்ம முன்னேறணும் அப்படின்னாக்கா அந்த டைமில் ஃபிட்னஸ்க்கு வரானோ இல்லையோ ஒரு ரெக்ரியேஷன் வந்து விளையாட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் வந்து இது இம்ப்ரூவ் ஆகணுன்றதான் என்னுடைய எண்ணம். அதில் பெற்றோர்களும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்.
1: இந்நிகழ்ச்சி மூலமாக விளையாட்டு வீரர்களுக்கு தாங்கள் சொல்லும் ஆலோசனைகள் சார்?
0: படிக்கிற வயசில் தான் விளையாட முடியும், விளையாடுற வயசு தான் படிக்க முடியும். இதை தாண்டி காலேஜ் லெவல்லாம் போயிட்டீங்கன்னா நீங்கள் பெருசாக ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியாது விளையாட்டில். அதனால் நீங்கள் இந்த பள்ளி பருவத்திலே இந்த விளையாட்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விளையாடுங்க, கூடவே படிப்பு கிரவுண்டுக்கு போய் விளையாடுங்க. தயவுசெய்து அந்த செல்ஃபோனை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா மறுபடியும் நான் இதை சொல்கிறேன், தயவுசெய்து அதை எடுத்து வச்சுட்டு கிரவுண்டுக்கு போங்க. நம்ம கல்வித்துறை நிறைய உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க விளையாட்டு சம்மந்தமாக, அதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் கண்டினியூஸாக ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் விளையாடுனா தேசிய அளவில் சர்வதேச அளவில் நீங்கள் போய் நிச்சயமாக சாதிக்க முடியும். இதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன்.
1: நிலையத்திற்கு வருகை தந்து இதுவரை கையுந்து பந்து ஆட்டம் சம்பந்தமாக நிறைய தகவல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கீங்க. தங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி சார்.
2: இதுவரை வாலிபால் விளையாட்டு குறித்து புதுச்சேரி உடற்கல்வி ஆசிரியர் டி நாராயணன் அவர்கள் நேர்முக கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஸ்ரீனிவாச முருகன். இத்துடன் இன்றைய விளையாட்டு களம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: நினைவூட்டுகிறோமே, இன்று பிற்பகல் 12 மணிக்கு டெக் குரு மருந்தாகும் தாவரங்கள் மூலிகை நிபுணர் டாக்டர் என் லோகநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை டிவி சுந்தரவல்லி அவர்கள் பாடியவற்றை கேட்கலாம். இன்னும் செல்நொடிகளில்

0: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாட்டே அக்காலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். சுதந்திர போராட்ட வீரரும் பழங்குடியின மக்களின் அடையாளமாக திகழும் பகவான் பிர்சா முண்டாவை நினைவு கூர்ந்த அவர், பழங்குடியின மக்கள் வசிக்கும் வனம் மற்றும் நிலப்பகுதிகளில் எவரும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பட்ஜெட்டில் 150,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை திரு அமித்ஷா சுட்டிக்காட்டினார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உரிய மாண்புடன் பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். திருப்பதி திருமலைக்கு செல்லும் நடைபாதையில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இதனிடையே கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்குமாறு அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் பேச்சு நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. CBSE பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனிடம் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாரத் ஸ்டேட் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் வங்கி, கனரா வங்கி ஆகிய 4 பொதுத்துறை வங்கிகளின் பண பரிவர்த்தனைக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும், தேர்வுக்கு இந்திய சேவைகளை CBSE தளத்துடன் ஒருங்கிணைப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் BJP-யின் செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய BJP தேசிய தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் அரசு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக கூறினார். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அக்கட்சி தவறிவிட்டதாக திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 1,75,000 யாத்ரிகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். கர்நாடக மாநிலம் உத்தர கர்நாடகா மாவட்டத்தில் டாட்டே அகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். அப்பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையை அடுத்து ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருந்த நிலையில் கிளிஞ்சல் சேகரிப்பதற்காக ஆற்றில் இறங்கிய போது இந்த துயர சம்பவம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும், காணாமல் போன 3 பேரை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் கடும் வெப்பம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இப்பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக மக்கள் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உடலில் நீர்ச்சத்தை தொடர்ந்து பராமரிக்குமாறும், குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை மேற்கொள்ள சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 7 தினங்களுக்கு கடும் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆந்திர பிரதேசம், இமயமலையொட்டிய பகுதிகள், சிக்கிம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வேண்டோலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு ஐரோப்பிய யூனியன் முழு ஆதரவு அளிக்கும் என்று திருமதி உர்சுலா வோண்டோர்லைன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கார்ல்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாட்டே அகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மதியலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7:25.
1: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சிறு வயதினருக்கு வரும் உயர் ரத்த அழுத்தம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
3: வணக்கம். நிறைய பேருக்கு வந்து நம்ம உயர் ரத்த அழுத்தம் டயக்னோஸ் பண்ணியாச்சு, வயதானவங்களுக்கு மட்டும்தான் உயர் ரத்த அழுத்தம் வருமா? நிறைய பேர் வயதானவங்களும் நம்ம கண்டுபிடிக்கிறோம், நம்ம மருந்துகளை கொடுக்கறோம், சரி செய்யறோம். சிறு வயதினர் 15 வயது 20 வயது போன்ற குழந்தைகளுக்கும் நம்ம உயர் ரத்த அழுத்தம் வரும் பொழுது இவர்களுக்கு எதன் காரணமாக உயர் ரத்த அழுத்தம் வருகிறது? எசன்சியல் ஹைபர்டென்ஷன் கிடையாது, என்ன காரணம்? இந்த சிறிய வயதினருக்கும் 20 வயது உட்பட்டவர்களுக்கும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் நம் உயர் ரத்த அழுத்தத்தை கண்டுபிடிக்கும் பொழுது இதற்கு வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா என்று கண்டுபிடிக்க வேண்டும். இதான் நம்ம என்ன சொல்றோம், செகண்டரி ஹைபர்டென்ஷன் சொல்றோம். செகண்டரி ஹைபர்டென்ஷன் சொன்னா அகச்சுரப்பிகள், நிறைய நம்ம அகச்சுரப்பிகள் இருக்குது, அட்ரினல் கிளாண்ட் இருக்குது, தைராய்டு கிளாண்ட் இருக்குது, இல்ல இந்த மாதிரி கிளாண்ட்ல ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்கும் பொழுது அந்த அகச்சுரப்பிகளுடைய பாதிப்பின் காரணமாக நம்ம உயர் ரத்தம், நம்ம முக்கியமா என்ன சொல்றோம், உடல் பருமன் அதிகமா இருக்கக்கூடிய குசிங்ஸ் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய அட்ரினோகார்டிகல் ஹார்மோன் எக்ஸஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வரலாம். பியோகுரோமோசைட்டோமான் சொல்லி அட்ரினல் கிளாண்ட் டியூமர் இருக்கவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம், இதெல்லாம் செகண்டரி ஹைபர்டென்ஷன் சொல்றோம். அப்புறம் நீங்க
4: இருக்கும்போது இந்த காரணத்தினால் வருகின்றது. சோ இப்போ நம்ம வந்து நம்ம என்ன ரூட்டினா சொல்றோம், உயர் ரத்த அழுத்தத்துக்கு நம்ம வந்து மருந்து கொடுக்கிறோம். இந்த மாதிரி உயர் ரத்த அழுத்தம் என்ன மருந்து கொடுக்கலாம்னா அதே மருந்துகள் தான், ஆனால் அதனுடைய அளவு மாறுபடும். சில பேருக்கு வந்து கண்ட்ரோல், அந்த உயர் ரத்தத்தை குறைப்பது என்பது மிக கடினமாக இருக்கும். நான் சின்ன உதாரணம் சொல்றேன், சிஸ்டமிக் லூபஸ் எரித்திமடோஸ்ன்றது ஒரு பல உடலை பாதிக்கக்கூடிய ஆட்டோஇம்யூன் டிசார்டர். இதுல வந்து நமக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு வருது, உயர் ரத்த அழுத்தம் வருதுன்னு சொன்னா லூபஸ் நெஃப்ரைட்டிஸ் வரும் பொழுது, சிறுநீரகத்தை பாதிக்கும் பொழுது அந்த பாதிப்புக்கு நம்ம இம்யூனோ சப்ரசிவ் மெடிக்கேஷன் போன்ற ஸ்டீராய்டு அண்ட் மைக்ரோஃபெனிடமோஃபென் இந்த மாதிரி வந்த வகையான அந்த நோயை கட்டுக்குள் வைக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்து நம்ம வந்து சிகிச்சை முறையை மேற்கும் பொழுது உயர் ரத்த அழுத்தமானது கட்டுக்குள் வந்து விடுகிறது. வழக்கமா வரக்கூடிய 40 வயதுக்காரங்களிலிருந்து 60 வயதுக்குரிய உயர் ரத்த அழுத்தம் இல்லாமல் இளைஞர்கள் 20 வயதுக்கு உட்பட்டவர்களையும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களையும் முதல் முறையாக நம்ம பண்ணும் பொழுது செகண்டரி ஹைபர்டென்ஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது செகண்டரி ஹைபர்டென்ஷன்ல பாத்தீங்கன்னா அகச்சுரப்பிகள், முக்கியமா அட்ரினல் கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட்ல வந்து சொன்ன எக்ஸஸா ப்ரொடியூஸ் ஆகிற குசிங் சிண்ட்ரோம், அது இல்லாம பியோகுரோம டியூமரா இருக்கலாம், இல்ல தைராய்டு டாக்ஸிகோசிஸ், அதாவது ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு கிளாண்ட் அதிகமா இருக்கும் பொழுது பிபி வரலாம், இந்த மாதிரி காரணங்கள் வரலாம், இல்ல வாஸ்குலைட்டிஸ் என்ற ப்ராப்ளம் இருக்கும் பொழுது சிஸ்டமிக் லூபஸ் எரித்திமடோசிஸ், இல்ல சிஸ்டமிக் வாஸ்குலைட்டிஸ், அதாவது ரத்த குழாய்களை பாதிப்படக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன், இந்த மாதிரி இருக்கும் பொழுது டயக்னோஸ் பண்ணி அதற்குரிய மருந்துகளை கொடுப்பதன் மூலமாக மட்டுமே ரத்த அழுத்தத்துக்குரிய மருந்துகளுடன் அதற்குரிய இம்யூனோ சப்ரசிவ் மெடிகேஷனை கொடுத்தா நம்ம வந்து உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரப்போகுது. சோ நம்ம உயர் ரத்த அழுத்தத்துல பாத்தீங்கன்னா எசன்சியல் ஹைபர்டென்ஷன், செகண்டரி ஹைபர்டென்ஷன், மாஸ்க்டு ஹைபர்டென்ஷன். மாஸ்க்டு என்ன சொன்னோம், அதாவது வந்து மாஸ்க்னா ஆபீஸ்ல தெரியல, வீட்டுல மட்டும் இருக்கு, வீட்டுல அதிகமா இல்ல ஆபீஸ்ல அதிகமா இருக்குன்னா வந்துட்டு அது ஒயிட் கோட் ஹைபர்டென்ஷன். நம்ம ஆபீஸ்க்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் பார்த்ததுமே உயர் ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கு. எல்லா விதமான உயர் ரத்த அழுத்தத்துக்கு வந்து நம்ம கட்டுக்குள்ள வைக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஹைபர்டென்ஷன் பத்தி ஒரு நம்ம ஒரு நாலேஜ் நமக்கு இருக்குதன் காரணமாக நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம அதை பத்தி நம்ம வந்து அறிவுறுத்த முடியும். அவங்களுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை பத்தி எடுத்துரைக்கிறதும், உயர் ரத்த அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும் சொல்லணும், மருந்துகளை தன்னால குறைக்க கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கணும், மருந்துகளை முழுவதுமாக நிறுத்தக்கூடாது, உணவு கட்டுப்பாட்டு முறைகளை கடைபிடிப்பதன் மூலமாக இதுல வரக்கூடிய பாதிப்புகளை கண்டிப்பாக நம்ம தவிர்க்க முடியும் என்பது அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சிறு வயதினருக்கு வரும் உயர் ரத்த அழுத்தம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறவிருக்கும் குடிமை முதலீட்டு விழா பகுதி ஒன்றில் 2026 பத்ம விருதுகளை வழங்கும் நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று காலை

0: 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இதில் நீண்ட கால நேயர் எம் காவேரி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: என்னை விட யோகியன் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். அவரை விட அயோக்கியன் வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு கேட்டவங்க வந்துட்டாங்களாம். மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையே தன்கிட்ட இருக்கிற குறை அவனுக்கு தெரியாமல் போகிறது தான். ஆனால் அடுத்தவங்கிட்ட இருக்கிற குறை இவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒரு ஒட்டகம் ஒரு கொக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு தான், என்ன கேள்வி தெரியுமா? உன் கழுத்து ஏன் இப்படி வளைஞ்சு போயிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கு உடம்பே வளைச்சல், இது போய் கொக்கை கிண்டல் பண்ணுது. இன்றைக்கி மனித சுபாவமும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. இந்த உலகத்தில் குறையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது, நாம் உள்பட அப்படிங்கிறத முதல்ல நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊரில் ஒரு விற்பனை நிலையம் இருந்தது. செல்ல பிராணிகளை விற்பனை செய்கிற நிலையம் அது. நாய், கிளி, பூனை இப்படி நிறைய வச்சு விற்பனை பண்ணிகிட்ருக்குறாங்க. நாய்க்குட்டி விற்பனை செய்கிற பகுதியில் ஒரு சிறுவன் நின்றுக்கிட்டு இருந்தான். விற்பனை செய்கிற ஆளுகிட்ட விலை கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுவும் இருக்குதே அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டானா. 1000 ரூபா அப்படின்னாராம். சரி அது வேணாம், இது என்ன விலைன்றிருக்கான். 500 ரூபா அப்படின்னாராம். இந்த சின்ன பையன் கையில் வச்சுருந்தது வெறும் 50 ரூபா தான். அதனால் இதை விட குறைச்சலாக கிடைக்குமான்னு பார்த்துருக்கான். அந்த கடையில் ஒரு மூலையில் சரியாக கவனிக்கப்படாமல் ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடந்தது, பாவமாக கத்திக்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததுமே இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அந்த கடைக்காரரை பார்த்து, அதுவும் அந்த மூலையில் படுத்து கிடக்குதே அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கான். தம்பி, அது ஒரு கால் ஊனம், அதனால் அது உன்னோட குதித்து விளையாடவோ ஓடுறதோ அதால் முடியாத காரியம் அப்படின்ட்டுருக்கார் அவர். அது தெரிஞ்சு தாங்க கேட்குறேன், அதோடய விலை என்ன அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்ட்டுருக்கான். தம்பி, இது வந்து கால் ஊனம் உள்ள ஒரு நாய், இதை போய் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு யாராவது பிரியப்படுவாங்களா? இதை நான் உனக்கு இலவசமாகவே தர்றேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னாராம். இதை கேட்டதும் அந்த சிறுவனுக்கு கோபம் வந்துட்டு தான். நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம், இந்தாங்க 50 ரூபா, இதை வச்சுக்கிட்டு நாய்க்குட்டியை கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். அவருக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு பணத்தை வாங்கிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொடுத்தார். அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை ரெண்டு கையாலையும் வாங்கினா மார்போடு பிரியமாக சேர்த்து அணைச்சிக்கிட்டான். தெருவில் இறங்கி நடக்கிறான். அப்படி நடக்கும்பொழுது தான் பார்க்குறார், கடைக்காரர் வந்து ஆச்சரியமாக அவனை பார்க்குறார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த சிறுவன் தெருவில் நாய்க்குட்டியை மார்போடு அணைச்சிக்கிட்டு விந்தி விந்தி நடந்து போய்கிட்டுருக்கிறான். ஆமாம், அவனுக்கும் ஒரு கால் ஊனம். இந்த நாய்க்குட்டியை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். குறையுள்ள அதுக்கும் ஒரு எஜமானன் கிடச்சிட்டான். அதனால் ஊனம் ஒரு குறையில்லை அப்படிங்கிற உண்மையை அந்த கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டாரான். நம்மால் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர், எழுந்திரிச்சு சரியாக நடக்க முடியாது, சாய்வு நாற்காலியிலேயே எப்போ உட்காந்துருப்பார். அவர் தனக்கு துணையாக ஒரு நாயை பக்கத்தில் வச்சுருந்தார். அதுவும் ரொம்ப வயசான ஒரு நாய், எழுந்திரிக்கவே சிரமப்படும், நடக்கவும் முடியாது. அவர் பக்கத்திலே இதுவும் சோர்ந்து போய் படுத்து கிடக்கும். அந்த பெரியவரை பார்க்க வந்த ஒருத்தர் கேட்டார், ஏங்க ஒரு சின்ன பையனை உங்களுக்கு துணையாக வச்சுக்கக்கூடாதா? இந்த நாயை உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா இது எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த சமயத்தில் இந்த நாய் என்னை தனியாக விட்டுட்டு ஓடி போயிடாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் இதை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னாராம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 10:02 கேட்டாலே இன்றைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியின் தலைப்பு சுருங்கி வரும் சொந்தங்கள். நேரிப்படுத்துகிறார் சௌம்யா. நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு மருந்தாகும் தாவரங்கள் மூலிகை நிபுணர் டாக்டர் என் லோகநாதன் அவர்கள் உடனான நேர்முகத்தின் நேர்வு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று காலை 9:02 இணைய வழி நேர்விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 வளமான பாரதம் பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா திட்டம் குறித்த சித்திரம், எழுதியவர் ஆர் சாமுட்டீஸ்வரன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறைதா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், 11:30 மெலடி மேஜிக், 12:02 வர

வரலாற்றில் இன்று 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் கே விஜயலட்சுமி அவர்கள். முதன்மை அலைவரிசையிலும் இதே நிகழ்ச்சி. 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. தொலைபேசி வழி நேரடியில் மறு மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் தோல் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சரிதா அவர்கள் தரும் ஆலோசனைகள். நேரம் 7:35 20 நிமிடம். இந்த நிகழ்ச்சி நகர் உலா, ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்.

வணக்கம் நேர்களே. இனிக்கு நகர் உலா நிகழ்ச்சியில் எந்த ஊருக்கு போகிற போகிறோம், அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் தெரிஞ்சுக்கலாம் அவளாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம போக போகிற ஊர், உங்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு போகிற ஊர் என்ன அப்படின்னா கவுந்தப்பாடி. பேரே வித்தியாசமாக இருக்கு இல்லையா? அந்த ஊர் எங்கே இருக்குது? ஈரோடு மாவட்டத்தில் இந்த ஊர் இருக்குது. பவானி வட்டத்தில் உள்ள பேரூராட்சி இது. ஈரோடு சத்தியமங்கலம் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 23 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கவுந்தப்பாடி என்ற பெயர்தான் மருவி கவுந்தப்பாடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி இந்த ஊருக்கு என்ன சிறப்பு இருக்குது தெரிஞ்சுக்கலாம் பாடல்களுக்கு இடையே.

0: ராயன் படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் தனுஷ் பாடியதை கேட்டீர்கள். நேரம் 7:40. நகர்வுலா நிகழ்ச்சியில் கவுந்தப்பாடி அப்படிங்கிற ஊரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. கவிந்த என்றால் விளைபொருட்கள் நிறைய குவித்து வைத்திருப்பதை குறிக்கிறது. அதிக விளைச்சல்களை அந்த ஊரில் நிறைய அதிக விளைச்சல் வந்து அதையெல்லாம் குவிச்சு குவிச்சு வச்சுருப்பாங்களாம். பார்க்குறதுக்கு ஒரு பெரிய குடையை கவுத்து வச்சது போல் இருக்கும். அதனால இந்த ஊருக்கு கவிந்தப்பாடி அப்படின்னு ஒரு பெயர் வந்துச்சு. அது மாறி மாறி கவுந்தப்பாடி அப்படின்னு மருவி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மலைகள், காடுகள், குளங்கள், ஆறுகள், வயல்கள் என எழில் கொஞ்சம் ஊராக இந்த ஊர் இருக்குது. கவுந்தப்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பணப்பயிரான கரும்பு அதிகமாக விளைவிக்கிறாங்க. அதனால் அங்கே சர்க்கரை ஆலைகளுக்கும் பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சார்ந்து இருக்கிற சர்க்கரை ஆலைகள் அதிகம் சுற்று வட்டார பகுதியிலலாம். அந்த சர்க்கரை ஆறுகளுக்கும் குறிப்பாக பழனி முருகன் கோயிலுக்கும் இங்கேருந்து கரும்பு அனுப்பப்படுகிறது. அதாவது பஞ்சாமிரதத்துக்கு தேவையான அந்த வெள்ளத்தை இங்கிருந்து தான் அனுப்பப்படுகிற கரும்பிலிருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவுந்தப்பாடி பகுதியில் தயாரிக்கப்படும் நாட்டு சர்க்கரை அச்சு வெள்ளம் மிகவும் தரம் வாய்ந்தது. இதற்கென சனிக்கிழமைகளில் அந்த ஊருக்கு போனோம் அப்படின்னா வார சந்தை இருக்குமா. அங்கே நல்ல தரமான அச்சு வெள்ளம் இதை வந்து நல்ல நியாயமான விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக என்னென்னா இயற்கை முறையில் ரசாயனங்கள் எதுவுமே கலக்காமல் இந்த அச்சு வெள்ளம் நாட்டு சர்க்கரையெல்லாம் தயாரிக்கிறாங்களாம். அதாவது கந்தகம் சல்ஃபர் மிக்ஸ் பண்ணி வெள்ளம் தயாரிக்கும் போது பயன்படுத்துவாங்க இல்லையா, அதுவே கலக்காமல் பியூரா இயற்கை முறையில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படுகிற புதிய கரும்பு சாற்றை பிழிந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு விறகு அடுப்பில் கொண்டு அதை காய்ச்சி, அந்த காய்ச்சும் போது கூட வேக வேகமாக காய்ச்சாமல் முள்ளமாக அதை காய்ச்சி அடர் பொன்னிறம் கலந்த பழுப்பு நிறமாகவும் மென்மையான தூளாகவும் அந்த வெள்ளம் வர வரைக்கும் அதை கலக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி அழகான ஒரு ப்ராசஸில் இயற்கை முறையில் தயாரித்து விற்கிறாங்க. அதை மாதிரி செய்யப்படுகின்ற அந்த வெள்ளம் நாட்டு சர்க்கரை அலாதி சுவையோடு காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாக இந்த ஊர் நாட்டு சர்க்கரை புகழ் பெற்றது. சரி, மேலும் தகவல்கள் பாடல்களுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம்.
1: அன்பான தம்பிகளே, அண்ணன்களே, வெட்டியாக இப்போது ஊரை சுற்றி கொண்டிருக்கும் என் அருமை சல்லி பசங்களே, ஆணும் பெண்ணும் சரிசமம்னு சொல்ற இந்த பூமியில நம்ம ஆம்பளை சமுதாயத்துக்கு ஒரு சரியான நியாயம் இன்னும் கிடைக்கல. அதனால இப்ப உங்களுக்காக நானே ஒத்தையா சப்போர்ட் பண்ணி களத்துல இறங்கி

ரோமியோ படத்திற்காக ரவி ராய்ஸ்டர் மற்றும் பலர் பாடியதை கேட்டீர்கள். நேரம் 7:45:35. வேலைவாய்ப்பு செய்திகள். வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று. மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் MTS பிரிவில் 45, டெக்னீஷியன் பிரிவில் 20, வன காப்பாளர் 7, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 4, ஸ்டோர்கீப்பர் 3, நூலக தகவல் உதவியாளர் 2 உட்பட 91 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, +2 ITI பட்டப்படிப்பு. வயது வரம்பு 3/6/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 30 வரை மற்றும் 18 முதல் 27 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் ₹1,500. SC/ST பிரிவினருக்கு ₹700. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 3 ஆகும். மேலும் விவரங்களுக்கு fridu.edu.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்ததாக நிலக்கரி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. நிலக்கரி நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி பிரிவில் எலக்ட்ரிக்கல் 221, சிவில் 178, மெக்கானிக்கல் 145, சிஸ்டம் 43, எலக்ட்ரானிக்ஸ் 38, இண்டஸ்ட்ரியல் 20, புவியியல் 15 என மொத்தம் 660 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி BE/BTECH. வயது வரம்பு 30/4/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 30 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் ₹1,160. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. மேலும் விவரங்களுக்கு coalindia.in என்ற இணையதள முகவரியை அணுகவும். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 11 ஆகும். அடுத்ததாக கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆபரேட்டர் பணி பற்றிய அறிவிப்பு. கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணுமின்சார நிறுவனத்தில் NPCIL காலியிடங்களுக்கான ஸ்டைஃபன்டரி ட்ரைனி பிரிவில் பிளான்ட் ஆபரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக்ஸ் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் 15, டர்னர் 5 என மொத்தம் 266 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி +2 ITI. வயது வரம்பு 29/6/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 24 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹100. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 29. மேலும் விவரங்களுக்கு NPCIL CAREERS.CO.IN. வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:48:40. நகர் உள்ளால இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ஊர் கவுந்தப்பாடியை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க. நாட்டு சர்க்கரைக்கு புகழ்பெற்ற இந்த ஊர். இதனால் இந்த ஊருக்கு, இந்த நாட்டு சர்க்கரைக்கு 2025 புவிசார் குறியீட்டை நமது இந்திய அரசு வழங்கி சிறப்பிச்சிருக்கு. அப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற இந்த ஊருக்கு ஒரு முறை நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் இல்லையா. மேலும் கவுந்தப்பாடியில் கைத்தறி நெசவிற்கும் பெயர் பெற்று விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சுதந்திரம் அடைந்த காலத்தில் சுதேசி ஜவுளி வர்த்தக சங்கம் இங்கு தொடங்கப்பட்டிருக்கு. மேலும் இங்கே தற்போது நிறைய கைத்தறி அமைப்புகள் செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. கைத்தறி அமைப்புகள் மூலம் கால் மிதியடிகள் செய்து விற்பனை செய்து வருகிறாங்க. மேலும் கைத்தறி துண்டுகளும் இங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவுந்தப்பாடியில் கரும்பு தவிர வாழை சாகுபடியும் நன்கு நடைபெறுகிறதாம். மேலும் ஈரோடு மாவட்டத்தின் பாரம்பரிய விளைபொருளான மஞ்சளும் நெல்லும் இங்கே பெருமளவில் விளைவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சனிக்கிழமை தவிர, சனிக்கிழமை வந்து இந்த வெள்ளை நாட்டு சர்க்கரைக்கு சந்தை இருக்கும். புதன்கிழமைகளில் கூடும் வார சந்தையும் மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்தைக்கு ஆயிரக்கணக்கான நாட்டுக்கோழிகள், பிரத்யேக கட்டு சேவல், அதாவது சண்டை கோழிகள்லாம் இங்கே விற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஆடுகளும் இங்கே பெருமளவில் வர்த்தகத்துக்காக வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க.

அனிருத், ஜோனிடா காந்தி மற்றும் பலர் பீஸ்ட் படத்திற்காக பாடிய பாடலை கேட்டீர்கள். புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு ஒன்று, புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் அவசர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் புசி வீதிக்கு வடக்கு, முத்தியால்பேட்டைக்கும் தெற்கு, கடற்கரை சாலைக்கு மேற்கு, சத்யாநகர் மற்றும் சக்தி நகருக்கு கிழக்கு, இதற்கு உட்பட்ட பகுதிகளான முத்தியால்பேட், கிருஷ்ணா நகர், எழில் நகர், வெங்கடா நகர், ரெயின்போ நகர், குருசுக்குப்பம், வைத்திகுப்பம், குபேர் சாலை வரை, டவுன் புல்வார்டு, கோவிந்த சாலை, பிருந்தாவனம், சாந்தி நகர், இளங்கோ நகர், காமராஜ் நகர், காமராஜ் சாலை, சாரம், ராஜய தோட்டம், லெனின் வீதி, சத்யாநகர் மற்றும் சக்தி நகர் ஆகிய இடங்களிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பினை கேட்டீர்கள். நேரம் 7:55.

நகருள நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கவுந்தப்பாடியை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிட்ருக்கீங்க. கவுந்தப்பாடியில் விவசாயத்தோடு தொழில் கல்வியும் சிறந்து விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா கல்லூரிகள், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இது சம்பந்தப்பட்ட படிப்புகளுக்கு பெயர் பெற்றது இந்த ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு பல வகைகளும் சிறப்பு மிக்கதாக இந்த ஊர் இருக்குது. பேரூராட்சியாக இருந்த இந்த ஊர் 2025 தமிழ்நாடு அரசால் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஆண்டிலேயே புவிசார் குறியீட்டையும் இந்த ஊர் பெற்றிருக்குங்கிறது மேலும் சிறப்புக்குரியது. இத்தகைய சிறப்புமிக்க இந்த ஊருக்கு சென்று குறிப்பாக சனி மற்றும் புதன்கிழமை வாரச்சந்தைகள் சமயத்தில் நம்ம போனோம் அப்படின்னா தேவையான பொருட்களையும் வாங்கி வரலாம். சுற்று வட்டாரத்தில் இருக்க இயற்கை அழகையும் நம்ம வந்து ஈஸியாக ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஈரோடு மாவட்டத்திலேருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஊர் இருக்குது. ஒரு முறை போய் பார்த்துட்டு வரலாம் இல்லையா?

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் விழாவில்

0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார். 2 பத்ம விபூஷன், 6 பத்மபூஷன் மற்றும் 58 பத்மஸ்ரீ என 66 பத்ம விருதுகளை அவர் வழங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நண்பர் என அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு விடுதலை நாள் விழாவை கொண்டாடும் விதமாக நேற்று புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவை தொலைபேசியில் அழைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பெறுவதற்கான அவகாசம் இன்று நள்ளிரவு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 28 நடைபெறுவதாக இருந்த இளநிலை பட்டப்படிப்பிற்கான பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வினை தேசிய தேர்வு முகமை ஒத்திவைத்துள்ளது. தேர்வு நடைபெறும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் கால்நடை மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் adm.tanuvas.ac.in என்ற இணையதள முகவரி வாயிலாக இன்று காலை 10 முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 30 வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 40 வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02. இன்றைய அலைவரிசையில் வருவது தகவல் தடம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. பனை ஓலை பொருட்கள் தான் அது, பாம் லீஃப் ப்ராடக்ட்ஸ். இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த பொருட்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆரோக்கியமான பாரம்பரியமிக்க கைவினை பொருட்களாகும். இதை பற்றி நிறைய தகவல்கள்லாம் பாடலுக்கிடையே தெரிஞ்சுக்கலாம்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் பனை ஒலி பொருட்களை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க. பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தற்பொழுது நிறைய பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முன்பெல்லாம் பனை ஓலையில் பார்த்தீங்கன்னா விசிறி இருக்கும், கூடை இருக்கும், சொப்பு சாமான்கள்லாம் நம்ம வாங்க போகும்போது அதை அந்த பனை ஓலை பெட்டிக்குள்ளே போட்டு கொடுப்பாங்க. ஒரு சில விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்கும். ஆனால் இப்போ பனை ஓலைகளில் இடியாப்ப தட்டுகள், மசாலா பெட்டி, அஞ்சரை பெட்டின்னு சொல்லலாம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நீல சைஸில் இருக்குது. அதுக்குள்ளே அழகாக குட்டி குட்டியாக அஞ்சு பெட்டிகள்லாம் இருக்குது. அது மாதிரிலாம் இப்போ கிடைக்குது. சப்பாத்தி வைக்கிற கூடைகள், குட்டி குட்டி பாக்ஸஸ்னு நிறைய விற்பனைக்கு வந்திருக்கு. மேலும் பூஜை கூடைகள் இருக்குது, தட்டுகள் இருக்குது, பர்ஸெல்லாம் வச்சுருக்கு, ஹேண்ட்பேக்ஸ் கூட பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸ் கூட மூடி போட்டிருந்தால் அதில் ஏதாவது திங்ஸ் வச்சு நம்ம ஊருக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். அது மாதிரிலாம் விற்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அதை வாங்கி பயன்படுத்துறது இல்லை, ஒரு சில பேர் தான் பயன்படுத்துகிறாங்க. நம்மளும் வாங்கி பயன்படுத்தணும்னா நிச்சயமாக நல்லது தான். பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் ஏற்படும் தீமைகளை மக்கள் நன்கு உணர்ந்த பிறகு அதற்கு மாற்றாக இந்த பொருட்களை வந்து பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வு தான். பனை ஓலை பொருட்கள் முற்றிலுமே இயற்கையானது, எளிதில் மக்கக்கூடியது. சமையலில் கூட இந்த தட்டுக்கள் மேலே நம்ம இடியாப்பத்தெல்லாம் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் ரசாயனமே கலக்காததுனால அந்த நச்சுகளை தவிர்க்க முடிகிறது. மேலும் அதோடைய சத்துக்களும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பனை ஓலைகளில் உணவுகள் பரிமாறும்போது அது வெப்பத்தை தடுத்து உணவை கெடாமலும் பாதுகாப்பாகவும் வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
5: ஆஹா

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறவிருக்கும் குடிமை முதலீட்டு விழா பகுதி 1 2026 பத்ம விருதுகளை வழங்கும் நிகழ்வினை இன்று மாலை 5 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். புதுவையில் காலை 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 வளமான பாரதம், பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா திட்டம் குறித்த சித்திரம், எய்தியவர் ஆர் சாமுண்டீஸ்வரன் அவர்கள் அமைப்பு, மயிலாடுதுறைதா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியில் மறு மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் தோல் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சரிதா அவர்கள் தரும் ஆலோசனைகள் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்பு 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம்.

பாபா ஷெகல் பிரியதர்ஷினி சிங்கம் படத்திற்காக பாடிய இந்த பாடலோடு தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் தகவல் தளம் 8:30 இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: தங்கத்திற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்றைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் பனை ஓலை பொருட்களை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. பண்டைய காலத்தில் ஓலைச்சுவடியாக நமது இலக்கியம், மருத்துவம், இலக்கணம், அறிவு சார்ந்த பல தகவல்களை நமக்கு அளித்த அக்ஷய பாத்திரமாக, பொக்கிஷமாக பனை ஓலைகள் இருந்திருக்கு. மேலும் தகவல்கள் பாடல்களுக்கு பிறகு.

0: சிறுத்தை படத்திற்காக ரஞ்சித் சுசித்ரா ரோஷன் பாடியதை கேட்டீர்கள்.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு

0: ஏற்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 8:35, 20 நொடி. இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் பனை ஓலைகள் பொருட்களை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. வீட்டு அலங்கார பொருட்கள், வால் ஹேங்கிங், நிலைமாலை, குழந்தைகள் விளையாட்டு பொருட்கள், இது எல்லாமே இப்போ நிறையா செஞ்சுட்டு வராங்க. ரசாயன பூச்சி வண்ணங்கள் எதுவுமே கலக்காமல் செய்யப்படுகின்ற இவற்றை குழந்தைகள் பயன்படுத்தும் போது பாதுகாப்பு உறுதியாகிறது. மேலும் பச்சை ஓலைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, மாடுகள் ஆடுகளுக்கு உணவாக கொடுக்குறாங்க. அத்தோடு வேலி அடைத்தல், கூரை வெய்தல், முரம் செய்தல் போன்றவற்றுக்கு பச்சை ஓலையை பயன்படுத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய மட்டைகளும் வேலி அடைத்தல், குடிசை கட்டுதல், அப்புறம் இந்த நார் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அதே மாதிரி இதிலிருந்தும் நார் பயன்படுத்துகிறாங்க. அந்த நடுவில் இருக்கிற தண்டு பகுதியை வச்சு தட்டு மாதிரி கூட செய்கிறாங்க. மேலும் மரத்திலிருந்து காய்ந்து விழும் ஓலைகள் உரமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வீடுகளில் சுப நிகழ்ச்சிகளின் போது, திருவிழாக்களின் போதும் பனை ஓலைகளிலான தோரணங்களை கட்டுவது வழக்கமான ஒன்றாக இருந்து வருது. தற்போது மீண்டும் கடைபிடிக்கப்படுகிறது இது எல்லாம். மேலும் இயற்கை வண்ணக்கலவை கொண்டு ஒரு சிலதெல்லாம் செய்கிறாங்க. இயற்கை வண்ணம் தான் அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதனால் அழகிய மாலைகளும் தயாரிக்கிறாங்க. அந்த மாலைகளை பல சிலைகளுக்கும் வாடா மாலையாக அணிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க.
0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

தகவல் தளத்தில் பனை ஓலையை பற்றி அதன் பொருட்களை பற்றி தெரிஞ்சிட்ருக்கீங்க. பனை மரத்தின ஒவ்வொரு பாகமும் பயன்படுகிறதால இதை கற்பக தரு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர்களின் கலாச்சாரத்தோடு இணைந்த இயற்கையான பாரம்பரியம் இந்த பனை மரம், பனை ஓலை. இந்த பனை ஓலை பொருட்களை வாங்கி பயன்படுத்தி சுகாதாரமாக இயற்கையோடு இயைந்து இணைந்து வாழ்வோம். புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு ஒன்று, புதுச்சேரி வெங்கடாநகர் துணைமின் நிலையத்தில் அவசர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை புசி வீதிக்கு வடக்கு, முத்தியால்பேட்டைக்கும் தெற்கு, கடற்கரை சாலைக்கு மேற்கு, சத்யா நகர் மற்றும் சக்தி நகருக்கு கிழக்கு இதற்குட்பட்ட பகுதிகள், முத்தியால்பேட்டை கிருஷ்ணாநகர் எழில் நகர் வெங்கடாநகர் ரெயின்போ நகர் குருசுக்குப்பம் வைத்திக்குப்பம் குபேர் சாலை வரை, டவுன் புல்வார்டு கோவிந்த சாலை பிருந்தாவனம் சாந்தி நகர் இளங்கோ நகர் காமராஜ் சாலை சாரம் ராஜையர் தோட்டம் லெனின் வீதி சத்யாநகர் மற்றும் சக்தி நகரின் பகுதிகளிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மின்தடை விடுத்துள்ள அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நேரம் 8:40.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள்.

0: கதைக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது
1: காலங்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் ஓய்வதில்லை ஓய்வதில்லை வானொலியின் தேவை.
0: நீண்டகால வானொலி நேயர் எம் காவேரி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த செந்த

0: வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
0: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
1: நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவங்க சார். என் பேர் காவேரி. நான் வந்து பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கிறேங்க சார். சமீபத்தில் ஆகாசவாணியோடைய 90வது வயது முடிவடைய போகுது ஜூன் 8 தேதியோட அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு, அதுவும் சார் உங்கள் கூட கலந்துக்கிறதுல நான் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேங்க சார். பெருமிதம் கொள்கிறேன். வானொலின்னா மக்களுடைய ஒரு அங்கமாயிடுச்சு. எவ்வளோதான் எந்தெந்தோ செல்ஃபோனோ இன்ஸ்டாகிராம்ன்றாங்க, வாட்ஸ்அப்புன்றாங்க, இங்கேருந்து வீடியோ காலில் பேசிக்கலான்றாங்க, எவ்வளோதான் விஞ்ஞானம் ஆக்குவை பண்ணாலும் நம்மளுடைய வானொலின்ற சிறப்பான இடத்தை, அது ஒரு தாய் மாதிரி சார், அதை வந்து யாராலையும் அழிக்கவும் முடியாது. அந்த ஒரு பொசிஷனையும் அந்த இடத்த யாராலையும் தடுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இது ஒரு மறைக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை சார். அது
0: இப்போ நீங்கள் சின்ன வயசில் எந்த வயசில் வானொலி கேட்டதுலேருந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குது?
1: நல்ல ஒரு அருமையான கேள்வி சார் இது. எனக்கு வந்து வயது இப்போ வந்து 54 ஆகுதுங்க சார். 5 வயதுலேருந்து நான் வானொலி கேட்டுன்னுக்குறேங்க சார். ஏன்னா அப்பா ஒரு வானொலி பிரியர். அப்போலாம் வந்து வானிலை அறிக்கை ஆகட்டும், ஒரு நாட்டு நிகழ்வு, முக்கியமாக செய்தி சார், மதிய உணவுக்காக வீட்டுக்கு வருவோம் பள்ளியிலேருந்து. அப்போ கரெக்டாக நாங்கள் வீட்டு வாசல் நெருங்கும் போது அப்பா செய்தி வச்சிருப்பார். என்னன்னா, ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி. அது நல்லா பதிஞ்சு போச்சு சார் என் மண்டையில், என்னுடைய மைண்டில் பதிஞ்சு போச்சு. அதே போல் அந்த செய்திகள் முடிந்த உடனே நாதஸ்வரம் ஒன்று போடுவாங்க சார். அது திருச்சி உறையூர் வெங்கட்டுன்னு, அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவரை நான் 10 வருடங்களுக்கு முன்னாடி சந்தித்தேன் சார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ரேடியோவில் கேட்டிருக்கிறேன் உங்களுடைய இசையை, இப்போ நான் நேராக நீங்கள் தான்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அப்போல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் வானொலியில் தான் கேட்பாங்க மக்கள். பாண்டிச்சேரி சுதேசி காட்டன் மில்ல ஆலை தொழிலாளியா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு போனஸ் ஒன்னு போட்டாங்க, 700 ரூபாய். அது பெரிய காசு சார். அப்ப 1976 எனக்கு அப்ப 6 வயசுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த வானொலி வாங்கிட்டு வந்தாரு, ரிக்ஷாவில வச்சு அந்த ரேடியோ பெருசு சார். வாங்கிட்டு வரும்போது ஒரே சத்தம், எங்க வீட்டுல எல்லாரும் தெருவுல இருக்கிறவங்களாம் வந்து எட்டி பாக்குறாங்க, என்னதுன்னு. வானொலியை போட்டு சவுண்டு வச்சோம்னா, ஐயோ இதுல இந்தி பாட்டு. அப்ப வந்து சாயந்தரத்துல ஒரு 6 மணிலேருந்து ஒரு 3-4 பாட்டு இந்தி பாட்டு போடுவாங்க சார். அதுல ஷோலே இதெல்லாம் வந்து நல்ல முக்கியமான பாட்டு. அதெல்லாம் அப்ப கேட்போம் எல்லாரும், ஐயோ இவ்வளவு பேரா இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறாங்க. அப்பெல்லாம் நாங்க நினைச்சுப்போம் சார், இந்த ரேடியோ பெட்டியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, குள்ள குள்ளமா இருப்பாங்களா, அப்படிலாம் நாங்க கேட்டிருப்போம். பாருங்க சார், நடந்த நிகழ்வுல தவிர அதை அசை போடும் போது ஒரு அலாவதியான இன்பம் வரும்னுவாங்களா, அது உண்மை சார். நான் அதை அனுபவிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ நியூஸ் கேட்கும் போது அப்பா யாரும் பேசக்கூடாதுன்னு, ஒரு பின்ட்ராப் சைலன்ட் தான் கேட்கும் வீட்டுல. அவரு கேட்கறதும் இல்ல, நாங்களும் வேற கேட்போம் காலையில, கேட்டாவணுன்றது வேற கேட்கணும், ஸ்கூலுக்கு போறோம் இல்லைங்களா, அப்பயே எங்களுக்கு செய்திகள் எல்லாம் கேட்கற ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சுன்னு கூட சொல்லிக்கலாம், நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு. காலையில இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 பாட்டுகளும் ஒன்னா போடுவாங்க,
0: பக்தி பாடல்கள் எல்லாம்
1: பக்தி பாடல்கள் போடுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ரேடியோனாக்கா இன்ற அளவு கூட அதோடைய இது குறையிலிங்க சார்.
0: இன்னை வரைக்கும்
1: கேட்டுட்டு தாங்க சார் இருக்கிறேன். காலையில எழுந்த உடனே வந்தே மாதிரம் போடுவாங்க சார். அதுக்கப்புறம் மங்கள இசை. மங்கள இசை போடுறாங்கன்னா எல்லார் வீட்லயும் பொதுவாக கிரகப்பிரவேசத்துக்கு தான் போடுவாங்க. இது டெய்லியுமே எல்லார் வீட்லயுமே மங்கள இசை. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். அதுக்கு அடுத்தது, இது நான் சொல்லியே ஆகணுங்க சார், 6:35 உழவர்கான செய்திகள்ல காத்த முத்து கருத்த முத்து நிகழ்ச்சி மக்கள் மனதுல எப்படி பதிஞ்சு இருக்குதுன்னு பார்த்தா, எல்லாருமே அந்த நிகழ்ச்சிய அவ்வளவு அருமையா பேசப்படுது சார். என்னன்னா, உழவர்களான செய்தியும் ஆகிப்போகுது அதுல,

0: என்னென்ன சாப்பிட்டா அது மருந்துக்கான ஒரு தகவலையும் கொடுத்துறீங்க. இளநீர் சாப்பிட்டா நல்லது குளிர்ச்சின்றதை விட ஊடுருவு பயிர்கள்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. கத்துமுத்து, நீ வந்து முருங்கை சாகுபடி பண்ணு, முருங்கைக்கு கீழே வெண்டைக்காய் பயிர் பண்ணு, புளிச்சிக்கறியை போட்டு விடு, அது ஒரு உபயோகத்துக்கு ஆகும், உபரி வருமானம் வருது. இதெல்லாம் ரொம்ப அருமையான தகவல் சார் அது. அப்புறம் 7:25 மருத்துவ நிகழ்ச்சின்னு ஒன்னு
1: போடுறாங்க,
0: ரொம்ப அருமையாக சார் அது. மதியம் 12 உழைப்பவர் அரங்கம்ல தொழிலாளர்களுக்கான நேர்காணல் நிகழ்ச்சி சார். ஒரு தொழில முன்னேற்றம் அடைஞ்சவங்க அந்த தொழில என்னென்ன நிலவு சுழிகள் இருந்துன்றத சொல்லி கொடுக்கறது, அதை கேட்டு ஓ நாமளும் இந்த மாதிரி செய்யலாம், இந்த தொழில் நம்ம முனையலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை நேயர்களுக்கு உண்டு பண்றாங்க. உழவர் உலகம்னு விவசாய நிகழ்ச்சின்னு ஒன்னு
1: போடுறாங்க
0: சார். ஆமாங்க சார், இது வந்து என்னுடைய கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துது சார். என்னன்னா அப்பா வந்து மில்லுல வேலை செய்யறாருன்னு சொல்ல அவருக்கு கரெக்டா 7:45 சாப்பாடு உள்ள எடுத்துட்டு போகணும் மில்லு கேட்டு திறப்பாங்க. அப்ப ஐயோ வீடும் வயலும் நிகழ்ச்சி போட்டாங்க, சீக்கிரம் போடுவாங்க அம்மா. அந்த வீடும் வயலும் நிகழ்ச்சி அது ஒரு மாதிரி மியூசிக் போடுவாங்க சார், அது உண்மையை மனசுல பசுமர தாணி போல எனக்கு பதிஞ்சிச்சு சார். ஒவ்வொரு மாதத்தையுடைய கடைசியில ஞாயிற்றுக்கிழமை 11 சார் மங்கி பார்ந்து ஒரு நிகழ்ச்சி, அதாவது நம்ம நரேந்திர மோடி பாரத பிரதமர் நாட்டு மக்களோட பேசுற நிகழ்ச்சி, அது ரொம்ப நல்லா அருமையா இருக்கும் சார். இதுல புதுவை புதுமைன்னு காலை 7:02 சார், ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் தமிழ் அமுது, அறிவோம் அறிவியல், விளையாட்டு நிகழ்ச்சி, இன்னொரு நாள் சட்டம் சம்பந்தமான நிகழ்ச்சி, இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார். இதுல இன்னொன்னு சார், புதுச்சேரி மக்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வுன்னா கார்த்திகை தீபத்தை பத்தி நேரடி ஒளிபரப்பு பண்றதுல நேர்களாக எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது. காலையில தினமும் 8:45 வானொலிக்கு 90 என்ற நிகழ்ச்சி, இதுல வானொலி நேயர்கள் உட்பட எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து, அது ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார்.
1: ஏன்னா எல்லா வானொலி நிலையத்திலிருந்தும் அந்த நிகழ்ச்சி
0: ஒளிபரப்புறாங்க சார். இதுல இன்னொன்னு சார், இது வந்து எவ்வளவுதான் எஃப்எம் போயிட்டே இருந்தாலும் நம்ம ஆகாஷவாணிக்கு உள்ள ஒரு பொசிஷன் இடம் அது நம்ம தாய் மாதிரி சார், அதுல இருந்து பிரிந்து வந்ததுதான் எல்லாம். அந்த ஒரு இடத்த யாராலையும் நான் மறுபடியும் சொல்றேன்னு கூட நீங்க நினைக்கலாம், அது என்னுடைய ஆர்வம் என்ன சொல்ல தூண்டுது. அப்புறம் வெள்ளிக்கிழமை இலக்கியம் பேசுவோம், இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறதுனாலதான் தமிழுக்கு வந்து வரும் சந்ததியினருக்கு ஒரு ஆர்வம் உருவாகுது. இங்கிலீஷ் பேசினாதான் நம்மளுக்கு ஒரு டீசென்ட், நம்மள ஒரு மதிப்பாங்கன்ற ஒரு காலகட்டத்துல தமிழும் பேசு, இலக்கியமா பேசு, இலக்கணமா பேசுன்றதுல நல்ல ஒரு நிகழ்ச்சி சார் இது. அப்புறம் சூழல் அறிவோம்னு ஒரு நிகழ்ச்சி சார்,
1: 6:55
0: புதுச்சேரி வானிலை நிலையத்துல சூழல் அறிவோம்னு, அது ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி சார் அது. இதை தவிர்த்து கனிந்த வாழ்வுன்னு ஒரு நிகழ்ச்சி சார் அது,
1: மூத்த குடிமக்கள்.
0: ஆமா சார், அதை பத்தி சொல்லி ஆகணுங்க சார். ஒரு மூத்த குடிமக்கள் தன்னுடைய வாழ்க்கையில நடந்தது அனுபவங்கள் அந்த சுவாரஸ்யமா சொல்லும் போது அதுல உள்ள ஒரு நல்ல கருத்து எடுத்துக்கிட்டா அது நமக்கும் அது பயன்படும் சார் அது. இது இல்லாம சார், நம்ம ஆகாசவாணியில மணிக்கு ஒரு செய்தின்னு சொல்றாங்க,
1: செய்தி சுருக்கம்.
0: செய்தி சுருக்கம், வீட்டுக்குள்ள இருக்கிறோம் என்ன நடக்குதுன்றத சுருக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: இப்போ சமூக ஊடகங்கள் பல்வேறு இது வந்துருச்சுன்னு நீங்களே ஆரம்பத்தில் சொன்னீங்க. இப்போ வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் பல இதில் நம்ம டைவர்ஷன் சொல்லது இல்லை, மைண்ட் வந்து பல விதத்தில் போகுது. இருந்தாலும் வந்து வானொலிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பாக சார்.
1: அது வானொலி வந்து இப்போ 90 முடிய போகுது. இப்போ வானொலியை வாழ்த்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லி வாழ்த்துவீங்க?
0: வானொலி என்ற ஒரு வார்த்தை நம்மளை எல்லாம் கட்டி போட்ட ஒரு சாதனம்ன்றதை விட ஒரு சாதனையாளர்கள் பயணிக்கிற இடம் சார் அது. நான் அதை உணர்வு பூர்வமாக உணர்றேன், இது மக்களும் உணர்றாங்க. இது வந்து வீட்டிலன்னு இல்லை சார், எங்கே போனாலும் காதில் கேட்டுக்கலாம், நம்மளுடைய வேலைகளையும் செய்யலாம். இன்னும் முன்னேற்றத்துக்கு தான் அடையும் கண்டி நம்ம வானொலி, 2வது இடத்துக்கு போகிறது கூட வாய்ப்பு இல்லைங்க சார்.
1: இவ்வளோ நேரம் வானொலிக்கு 90 பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மற்ற நேயர்களுக்கும் ஒரு பிடித்த நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி, வணக்கம் சார்.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் அமிர்தா முரளி அவர்களின் பாட்டை கேட்கலாம். ஆணையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். முதலில் நீலாயதாக்ஷி என தொடங்கும் ஷாமா சாஸ்திரி கிருதி, பரஸ் ராகம், திருஸ்ர திரிபுட தாளம்.

நேரம் 9:30. அரங்கிசையில் அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆணையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். இனி கொலுவையின் நாடே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை பைரவி ராகம் ஆதிதாளம்.

0: அரங்கிசையில் அம்ருதா முரளி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆணையாம்பட்டி ஜி வெங்கடசுப்ரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜெய் பூவராகன் அவர்கள் மிருதங்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.
2: பத்து மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறவுள்ள விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார். இவ்விழாவில் குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்கின்றனர். மேற்கு வங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவைத் தொகுதிக்கு நடைபெற்ற மறுவாக்குப்பதிவில் வெற்றி பெற்ற பிஜேபி வேட்பாளர் திரு தேபங்ஷு பாண்டாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாபெரும் புரட்சியாளரான ராஜ்பிகாரி போஸின் பிறந்தநாளை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அன்னாருக்கு மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து அவர் தமது சமூக ஊடகப் பதிவில், ராஜ்பிகாரி போஸ் நாட்டின் விடுதலைப் போராட்டத்திற்கு புத்தாற்றலை புகுத்தினார் என புகழாரம் சூட்டியுள்ளார்.

0: பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் எதிர்த்து போராடுவதில் இந்தியாவும் அமெரிக்காவும் முனைப்புடன் செயல்படுவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பெறுவதற்கான அவகாசம் இன்று நள்ளிரவு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கால்நடை மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் adm.tanuvas.ac.in என்ற இணையதள முகவரி வாயிலாக இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டிற்கான 5 நாள் ஹஜ் புனித பயணம் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து 1.6 மில்லியனுக்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் இந்த புனித பயணத்தை மேற்கொள்கின்றனர். இந்தியாவிலிருந்து சுமார் 175,000 பேர் இதில் பங்கேற்கின்றனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை மற்றும் புதுச்சேரி காவல்துறை இணைந்து நேற்று போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02:15.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு நேர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் சின்னக்கானூர் கருப்பண்ணன் ரங்கசாமி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நதியே நதியே பாடல் ரிதம் படத்திலிருந்து கேட்டிருக்காங்க, வழங்கிடலாம்.

நேரம் 10:10. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர். இனிய காலை வணக்கம். கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களோடு பாடல் கேட்டிருக்காங்க. கை கொடுக்கும் கைப்படத்திலிருந்து தாழம்பூவே, ராஜபாளையத்திலிருந்து பிரபு வீரா என்கிற நேயர்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் நூல் வழி, உங்கள் விருப்பம். நேரம் 10:14:36. நேயர்கள் அருமையான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, நாங்களும் வழங்கிட்டு இருக்கோம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யாரு? கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன் இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இதே கணிப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியை சிறப்பிக்க வாழ்த்துக்களோடு கேட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற. பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 10:21:21 கேட்டாலே இனிக்கும் உணூல் வழி உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் அறந்தாங்கியிலிருந்து ஐயப்பன். இனிய காலை வணக்கம். எனக்கு அம்மன் கோயில் கீழ்காலை படத்தில் இருந்து பூவை எடுத்து ஒரு மாலை பாட்டு போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல் கேட்கலாம்.
1: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

பத்து மணி 26:12 கேட்டாலே இனிக்கும் உகநூல் வழி. உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் மாதவரம் பால் பண்ணையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன். சொல்லத் துடிக்குது மனது படத்திலிருந்து பாடல்.

0: work from home. High salary. ஒரே கிளிக்லயா. ஆஹா.
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

கேட்டாலே நிற்கும் ஊழல் வழி உங்கள் விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ரோஜாவனம் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன்.

0: கொலைகளும். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியின் தலைப்பு சுருங்கி வரும் சொந்தங்கள். சுருங்கி வரும் சொந்தங்கள் என்கிற தலைப்பில் நேயர் நேரத்தில் 11:02 பேசலாம். நெறிப்படுத்துகிறார் சௌமியா. நண்பகல் 12 டெக் குரு, மருந்தாகும் தாவரங்கள். மூலிகை நிபுணர் டாக்டர் என் லோகநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, டிவி சுந்தரவள்ளி அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், சமையல் குறிப்புகள்.

நேரம் 10:39:45 அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்பிரமணியன். இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் அவள் ஒரு தொடர்கடை படத்திலிருந்து 1974 வெளிவந்த படம் அப்படின்னு ஒரு குறிப்பு வச்சுருக்காங்க. அதிலிருந்து இந்த பாடல்

இருந்து குப்பநத்தம் டி ராமு, தாராபுரம் நாடார் திரு துரைராஜ், காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் ஏகேடி திரு ஆர் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகர் ஹேமப்பிரியா, துருவா ரவிக்குமார். இருவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் வெயில் படத்திலிருந்து.

நினைவூட்டுகிறோம் நேர்களே. இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பண்ணை மகளிருக்கு ஏற்ற உபத்தொழில்கள் குறித்து புதுச்சேரி குருமாப்பேட்டு பெருந்தலைவர் காமராசர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மனையியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் ஆர் விஜயலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள் மற்றும் நாட்டுப்புறப்பாடல் ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. நேரம் 10:46:53. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் பெங்களூர்

நிகழ்ச்சி நிறைவாக பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா, பரத் இவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் உயர்ந்த உள்ளம் படத்திலிருந்து. இந்த பாடலை திருவாரூர் காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய் குமார், சரண்குமார், தீப்தி, மொரடாபட், முகேஷ் காஷ்யப் மற்றும் நண்பர்கள், பரேலி நேயர்கள், பிரகாஷ், அனு கேலால் மற்றும் நண்பர்கள், தாராபுரம் துரைராஜ், துல்ஹார்பூர் முகரபத்தி

0: renginen șabaș.
1: இத்துடன் இன்றைய கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார். 2 பத்ம விபூஷன், 6 பத்மபூஷன் மற்றும் 58 பத்மஸ்ரீ என 66 பத்ம விருதுகளை அவர் இன்று வழங்குகிறார். மாபெரும் புரட்சியாளரான ராஜ்பிகாரி போஸின் பிறந்தநாளை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அன்னாருக்கு மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து அவர் தமது சமூக ஊடக பதிவில், ராஜ்பிகாரி போஸ் நாட்டின் விடுதலை போராட்டத்திற்கு புத்தாற்றலை புகுத்தினார் என புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவை தாம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நண்பர் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு நேற்று புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவின் போது தொலைபேசி வாயிலாக அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கால்நடை மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் adm.tanuvas.ac.in என்ற இணையதள முகவரி வாயிலாக இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டிற்கான 5 நாள் ஹஜ் புனித பயணம் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 1.6 மில்லியனுக்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் இந்த புனித பயணத்தை மேற்கொள்கின்றனர். இந்தியாவிலிருந்து சுமார் 175,000 பேர் இதில் பங்கேற்கின்றனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை மற்றும் புதுச்சேரி காவல்துறை இணைந்து நேற்று போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது.

0: 2026 நார்வே சதுரங்க போட்டிகள் அந்நாட்டின் தலைநகர் ஆஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நான் உங்கள் செல்லத்தோழி சௌமியா. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி நேர் நேரம். இன்னைக்கு நேர் நேரத்தோட தலைப்பு சுருங்கி வரும் சொந்தங்கள். உங்கள் கருத்துக்களை பகிரும் நேரம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நம்ம கூட நேரொருத்தர் அழைப்பில் இணைஞ்சாச்சு, பேசலாமா? ஹலோ, வணக்கம் மேம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க மேம்?
2: கலையரசு, நல்லா பாளையம்.
1: வணக்கம் சார், முற்பகல் வணக்கம். அம்மா,
2: என்னுடைய வானொலி அந்த டியூனிங் உங்களுக்கு சரியாக வேலை செய்யலை.
1: தலைப்பு சுருங்கி வரும் சொந்தங்கள் சார். இன்றைய அவசர உலகத்துக்கான ஒரு நல்ல தலைப்புன்னே சொல்லலாம் சார். சுருங்கி வரும் சொந்தங்கள்
2: தலைப்பு பற்றி பேசலாம். என்னுடைய வானொலி சின்னதாக பழுதுபட்டிருக்கிறதுனால தலைப்பு கேட்டு பேசுறேன்.
1: ஓகே சார், ஓகே சார்.
2: உறவுகள், தொடர்கதை, சொந்தங்கள், வாழ்க்கை, எப்படி சொல்லி உறவுகளுக்கு பெருமை சொல்லக்கூடிய திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு.
1: ஆமாங்க சார்.
2: உறவுகளை மேன்மைய சொல்றதுக்கு இடைக்கால பழைய புதிய திரைப்பட பாடல்கள் வந்திருக்கு. உறவுகளை அடையாளப்படுத்துறது கூட சில திரைப்பட பாடல்கள் வந்திருக்கு. அம்மா, அத்தை, குழந்தைகளை வர்ணிச்சு பாடுற பாடல், அப்படி சொல்லி அப்பா அம்மா வர்ணிச்சு பாடக்கூடிய பாடல்கள், இப்படி எல்லாம் உறவுகளை வர்ணனை பண்ணி வரக்கூடிய பாடல்கள்லாம் கூட வந்திருக்கு.
1: ஆமாங்க சார்.
2: உறவுகள்னு சொல்ற நேரங்கள்ல தொலை தொடர்புக்கு அப்பால இருக்கிற மாதிரி இருக்கிற பெரும்பாலான உறவுகள் இருக்கிறாங்க.
1: வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க அந்த மாதிரி.
2: வெளிநாட்டுல இல்ல, இப்ப நம்ம உங்ககிட்ட எங்ககிட்ட பேசுற போது தொடர்பு கிடைக்கலன்னு சொல்றோம் இல்ல, அது மாதிரி தொடர்பு இல்லைக்கு அப்பால தூரத்துல இருக்காங்க.
1: தூரத்துல.
2: ஆமா, அந்த இணக்கமான நல்லுறவுகள் இல்லாமலும் போக்குவரத்து இல்லாமலும் பகைமை பாராட்டிக்கிட்டு சரியான கோணத்துல ஒற்றுமை உணர்வுங்கிறது இல்லாம ஒரு மாதிரி கோணத்துல இப்ப இருக்கிற பெரும்பாலான உறவுகள் கிராமங்கள்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு இணக்கமான நல்லுறவுங்கிறது இல்லாத இருக்கிறதுனாலதான் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கும் உறவுகள்ல யாரு, அவங்க எங்க இருக்கிறாங்க, அவங்க யார் யாரு, என்னென்ன மாதிரி உறவுகள் தெரியாமலே போயிட்டு இருக்கு.
1: ஆமாங்க சார்.
2: அந்த உறவுகளை நாம போது அடையாளப்படுத்த தயங்கிடுறோம். கோடை விடுமுறைகள கூட அவங்க வீட்டு குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம வீட்டு குழந்தைக்கு அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணங்கள்லாம் இப்ப குறைஞ்சு போயிருக்கு. இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு தொடர் கைபேசியும் தொலைக்காட்சி மட்டுமே இப்ப வாழ்க்கைங்கிற மாதிரி நம்ம வளர்த்துட்டு இருக்கோம்.
1: தவிர்க்கிறாங்க, அந்த சூழ்நிலைகளே தவிர்க்கிறாங்க சார்.
2: அதுக்கு முதன்மை காரணமே எப்ப தொடு கைபேசி வந்ததோ தொலைக்காட்சி அப்பயே வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே முடங்க ஆரம்பிச்சு
1: முடங்கியாச்சு.
2: உறவுகள் வந்தா கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு ஒருவேளை தேநீர் கொடுக்கறது, ஒருவேளை சாப்பாடு போடுறது, அவங்ககிட்ட இதுக்காக நேரம் ஒதுக்கி ஒரு பேரை பேசுறது, இதெல்லாம் பார்க்க போன காலமா அவங்களுடைய பார்வைகளும் சிந்தனைகளையும் தொடு கைபேசியிலையும் தொலைக்காட்சியிலும் மட்டும்தான் தொலைஞ்சுகிட்டு இருக்கு. அதனால உறவுகள் என்றும் வாழ்க அப்படின்னு சொல்ற மாதிரி உறவுகளுக்கு ஒரு தொடர் கதை எழுதணும். நம்ம உறவுகளுக்கு, ஆமா, நம்ம உறவுகளுக்கு முட்டுப்புள்ளி வச்சுட்டு போறதுனால்தான் இப்ப இருக்கிற காலம் ஒரு இயந்திரமான மயமான வாழ்க்கையா போயிட்டு இருக்கோம். அதுக்கு நேரம் இல்லைன்னு கூட ஒரு சிலர் சொல்றாங்க. உறவுகளை விட்டு போறதுக்கு நேரம் இல்ல, உறவுகளோட பேச நேரம் இல்ல,
1: காரணம் காரணம் தேடிட்டு இருக்காங்க.
2: இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சாக்கு போக்கான காரணங்கள் தான் நான் சொல்வேன். ஏன்னா கோடை விடுமுறைகள் இருக்கு, காலாண்டு அரையாண்டு விடுமுறைகள் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு பயணங்களை தொடர்றதுக்கு, உறவுகளை இணக்கமா கொண்டு வர்றதுக்கு.
1: கண்டிப்பா, கண்டிப்பாங்க ஐயா.
2: இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு விடுப்பு கார்ல வரணும்னு சொன்னா நம்ம சுயநல வட்டத்துக்குள்ள இருந்து வெளியே வரணும். பொது நல சிந்தனையாளர்களா மாறணும். இருந்தால் பெற முடியாதது உறவுகள் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும்.
1: கண்டிப்பா.
2: அப்படி வர தயங்கிறதுனாலதான் எப்ப இருக்கிற உறவுகள்லாம் வந்து ஒரு அவசர காலத்துல கூட, ஆபத்து காலத்துல கூட அப்படியே போயிட்டு இருக்கிறோம். ஒரு திருமண நிகழ்ச்சி, ஒரு வளையணி நிகழ்ச்சி, ஒரு

0: மஞ்சள் நிகழ்ச்சி சொல்லி நிகழ்ச்சிகளோட பாத்தீங்கன்னாக்க வருவாங்க மரண நிகழ்ச்சியில் கொடுத்து முழுமையா பங்கெடுக்காம அப்படியே வருது ஒரு மாலையை போட்டு அரிசி மொழியை போட்டு அப்படியே போய் சேர்ந்துருது. அப்படி இருக்கிற உறவுகள்ங்கிற போது அந்த மணமக்களுக்கு வாழ்த்து சொல்லவும் எங்களுக்கு நேரம் இல்லை. அந்த மலையடி விழா நடத்துற அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்த்து சொல்லவும் எங்களுக்கு நேரம் இல்லை. குழந்தைகளை பெற்றோரை தாத்தா பாட்டிகளை இழந்த அந்த குடும்ப உறவுகளுக்கு ஒரு ஆறுதல் சொல்றது கூட எங்களுக்கு நேரம் இல்லை. அப்படி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அளவிடப்படியாத உறவுகள் என்கிட்ட இருக்கு. நூற்று கணக்குக்கு மேல கடந்த உறவுகள் இருக்கு. தொடு கைபேசிகளுக்கு பொத்தான் கைபேசிகளும் இருக்கு. நலம் விசாரிக்கத்தான் இங்க ஆள் இல்லைங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். இந்த உறவுகள் பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து தொடக்கம் அது ஏகப்பட்ட ஊர்ல இருக்கு. எங்களுக்கு உறவுகள் கிராமங்கள்ல ஏகப்பட்ட ஊர்கள்ல இருக்கு.
1: செல்வதை தாண்டி ஐயா ஒரு தொலைபேசி மூலமா அழைக்கிறது கூட வந்து இது பண்றாங்க, பிஸியா இருப்பாங்களோ அப்படின்னு
0: நினைச்சிட்டு
1: பேசுறதே
0: கிடையாது. நம்ம நேரம் ஒதுக்கி பேசாம நம்ம தொடு கைபேசியில ஸ்டார்டிங் பண்றது அதை பண்றது அதுல விளையாடுறது விளையாடுறது சொல்லி அதுலதான் நம்ம பொழுது தொலைச்சுட்டு இருக்கிற மொழிய இந்த உறவுகளுக்காக அவர் பத்து நிமிஷம் ஒதுக்கி எப்படி இருக்கீங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க பிள்ளைங்க அடுத்து எங்க படிக்க போறாங்க என்ன சேர்க்க போறீங்க படிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு தேடி கொடுக்க போறீங்க இப்படி பேசுறதுக்கு எதுனா நேரங்கள் நமக்கு இருக்கா? உடல் நலம் சரியில்லாம இருந்தாங்க உங்க அம்மான்னு சொன்னீங்களே இப்ப உடல் நலம் எப்படி இருக்காங்க? அம்மா உடல் நலம் சரியில்லைன்னு சொல்லி எங்களுக்கு செய்தி கிடைச்சது எங்களுக்கு வரது நேரம் இல்லாமா இன்னும் ஒரு இன்னும் ஒரு பத்து நாள்ல நாங்க குடும்பத்தோட வந்து பாத்துட்டு போறோமா? உங்க உடல் நலம் நல்லா போயிடு நீங்க பயப்படாதீங்க. இது சாதாரண ஒரு காயில தான். இதுக்காக நீங்க என்ன மனசு தோண்டி விழுந்துடாதீங்க. எப்படி சொல்ற ஆறுல மாத்திய பகிர்ந்துக்கிறீங்க. எத்தனை உறவுகள் இருக்கு?
1: கண்டிப்பா கண்டிப்பா சொந்தங்களோட அருமை வந்து அந்த முடியாத முடியாத தருணத்துலதான் அவர்களோட வழிகள் அவங்க கண்டிப்பா தெரியும் ஐயா.
0: இழந்தால் பெற முடியாத உறவு நான் பல முறை நான் சொல்லியிருக்கேன். இழந்தால் பெற முடியாதது உறவு சில நேரங்கள்ல சொல்ல அதை தவிர்த்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு முழுமைய அந்த உறவை நிராகரிச்சுக்கிற உறவுகள் அங்க நிறைய இருக்கு. அது கிராமங்கள்ல கூட ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அவகிட்ட பேசுறது இல்ல, எங்க பெருமாவுக்கு நான் போறது இல்ல, எங்க அத்தை வீட்டுக்கு நான் போறது இல்ல, அவகிட்ட நான் பேசுறது இல்ல, எங்க தங்கச்சி வீட்டுக்கு போறது இல்ல, எங்க அக்கா கூட பேசுறது இல்ல, எங்க அண்ணன் கூட பேசுறது இல்ல, எங்க அப்பா அம்மா கிட்ட தொடர்பே கிடையாது. இப்படி இருக்கிற கிராமங்கள்ல எங்க பக்கத்துல நிறைய இருக்கு. நாம கோபத்தை படுத்திக்கிட்டு
1: கோபத்தை குறைச்சிட்டு பகைமை
0: பாராட்டாம விஷயத்தை வேற எடுத்துட்டாலும் உறவுகளை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. இன்னும் வானொலி பழுதுபட்டிருக்கு. நாளைக்கு தெளிவா கேட்போம்.
1: ஓகே, நன்றி நன்றி ஐயா. உங்களோட ஆகச்சிறந்த கருத்துக்களுக்கு நன்றி. நிலையத்தின் சார்பாக நன்றிகள் ஐயா.
0: நன்றி
1: நன்றி நன்றி. ரொம்பவே அழகா நல்லாப்பாளையம்ல இருந்து மா கலையரசன் அவர்கள் அவர்களோட கருத்துக்களை அழகா தெரிவிச்சாங்க. உறவுகள் நமக்கு எவ்வளவு முக்கியம், அதுவும் இந்த அவசர காலத்துல உறவுகளை தேடி நம்ம நாடுவோம், பகைமை பாராட்டாமல் நாடுவோம் சொல்லிட்டு அடுத்த நேயர் அழைப்புல வந்துட்டாங்க.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: ஹலோ வணக்கம் வணக்கம். யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சார், உங்களோட கருத்துக்கள். தலைப்பு தெரியுங்களாங்க சார்? சுருங்கி வரும் பந்தங்கள்.
2: ஆமா, சுருங்கி வரும் பந்தங்கள் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் தான். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல உறவினர்கள் மனம் விட்டு பேசுவதற்கான நேரம் கூட செலவிடல அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. எல்லாருக்குமே பிரதானமாக தங்களுடைய குடும்பம் தங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு இருக்கிறது தான் முடிச்சிருக்கு. என்னைக்கு வந்து கூட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு
1: ஃபேமிலியாக
2: ஆனோமோ அன்னைக்கே அந்த பந்தங்கள் அப்படிங்கறது சுருங்கிடுச்சு. இப்போ ஏதாவது அதாவது எல்லாருக்குமே இந்த பிரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அதே மாதிரி தன்னுடைய விஷயங்களை யாரும் இன்டர்ஃபியர் ஆக கூடாது, நோ சப்போர்ட் பண்ணக்கூடாது, என்னுடைய டிசிஷன்ஸ் நானே எடுத்துப்பேன், அது அசர்ட்டிவாவ இருக்கட்டும் அல்லது எப்படியா இருக்கட்டும் அதோடைய கான்சிக்வன்சஸ் நானே ஃபேஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து யார்கிட்டயும் அந்த சஜஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட கேட்கறது கிடையாது. உறவுகள்
1: எல்லாத்தையும் அவங்களுக்குள்ளேயே போட்டிருக்கும் போது மன அழுத்தமும் ஒரு கட்டத்துல அதிகரிக்குதுன்னே சொல்லலாம்.
2: உண்மையாலுமே அதே மாதிரி குழந்தைகள் கிட்ட வந்து பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா அவங்க பேரு என்னன்னு சொல்றது கிடையாது. மொத்தத்துல குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்க எப்படி கூப்பிடணும்னு கூட தெரியல. ஒரே வார்த்தை அங்கிள் இல்லன்னா லேடி அண்ட் ஆன்டி.

0: அவ்வளவுதான்.
1: ம்
0: எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய அத்தை பேர் என்ன, என்னுடைய சித்தி பேர் என்ன, பெரியப்பா பெரியம்மா பேர் எல்லாம் என்ன, நான் ஒரு ஃபோர்த் பிப்த் படிக்கும் போதே அந்த அளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அவங்கள என்ன சொல்றது, பிரபா மாமி அந்த மழலை மொழியில நான் கூப்பிடுவேன். சின்ன வயசுல இருந்தே சுபத்ரா மாமி அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப குழந்தைகளுக்கு தெரியுதானா? இல்ல இதற்கு காரணமே பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் அந்த அளவுக்கு மெனக்கெடுக்கல. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கே தங்களுடைய குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கிடைக்குதானே இருக்கு. அப்புறம்தானே அந்த பந்தங்கள் கூட அவங்க ரிலேஷன்ஷிப் இன்டல்ஜ் பண்ணி
1: வீட்டுக்கு
0: போலாம், பெரியப்பா வீட்டுக்கு போலாம் கூட்டிட்டு போறாங்க. சரி, முன்னாடி காலம் மாதிரி 2-3 வாரம் இருக்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆகுது அந்த ஒரு குவாலிட்டி டைம் அப்படிங்கறது ஸ்பெண்ட் பண்றதுக்கு குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கணும். அதை கூட அவங்க பண்றது இல்ல பெருசா. அதே மாதிரி குழந்தைகள் கூட எனக்கு போர் அடிக்குது அவங்க வீட்டுக்கு எல்லாம் நான் போக மாட்டேன்னு சொன்னா பெற்றோர்கள் ஜஸ்ட் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறாங்க. எங்க வீட்டுல அப்படி கிடையவே கிடையாது. இல்ல நீ கண்டிப்பா போயே ஆகணும், உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, 3 நாள் இது 2 நாள் இது, பட் நீ அங்க போகணும், அவங்க கூட இருக்கணும்ட்டு. அதே மாதிரி அம்மா அப்பாவால போக முடியல, அவங்க வந்து அவங்க வீட்டுல இல்ல முடியலன்னா கூட என்ன அளவுல அவ விடுவாங்க. என்னுடைய அத்தை வீட்டுக்கு மாமி வீட்டுக்கு நான் தனியா இருந்திருக்கேன் 2 வீக்ஸ்க்கு எல்லாம். அப்போ அந்த ஒரு பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அவங்களுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க அந்த அளவுக்கு பேசுறாங்க. ஒரு போன் எடுத்து கூட ஒரு விஷஸ் அப்படிங்கறது பண்றோமா மேம்? அது கேள்விக்குறி. இப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்றோம், இது கிரியேட் பண்றோம், நிறைய உறவு முறைகள்ல நம்ம பேணி பாதுகாத்துறதுக்கு வழி இருக்கு. பட் எவ்வளவு பேர் மெனக்கெடுறோம், யாருடைய பர்த்டே யாருடைய வெட்டிங் டே அவங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்றோம், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாமே சுருங்கி போயிடுச்சு. இதுக்கு ஒரு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா எல்லாரும் பணத்து பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டோம் மேம். நமக்கு வேலைங்கிறது தான் பிரதானமா இருக்கு, பணத்தையும் தாண்டி உறவு முறைகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நினைக்கிறது இல்ல. எல்லாத்த விட சில இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் அந்த தாத்தா பாட்டி அவங்களுடைய அந்த அருமை தெரிந்து செயல்படணும். அந்த மாதிரி தெரியறாங்களா அப்படின்னா கிடையாது. எல்லா உறவுகளையும் டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற ஒரு முறையில அணுகிறதுனாலதான் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அதனால குடும்ப உறவுகள் சுருங்கி போவதற்கு ஒரு முக்கிய காரணம் பிரைவசி. எனக்கு டைம் இல்ல, எனக்கு இது மாதிரியான விஷயங்கள் செய்வதற்கு இல்ல, அவங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு குறுகிய எண்ணத்தோட நம்ம செயல்படுறதுதான். அதெல்லாம் நம்ம களையும் தெரிஞ்சுட்டு நமக்கு பின்னாடி அப்பா அம்மாக்கு பின்னாடி அவங்களுடைய உறவுக்காரவங்க தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு புரிதலோட குழந்தைகள் வளர்ந்தாங்கன்னா அந்த சகோதரத்துவத்தோட அந்த உறவு முறைகள் அப்படிங்கிறவங்க இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும் மேம்.
1: ஓகே மேம், ஓகே சார்,
0: ரொம்ப அருமையான தலைப்பு. நன்றி மேம்.
1: நன்றி நன்றி சார், உங்களுக்கு கருத்துக்கு நன்றி. நன்றி சார். ரொம்பவே அழகாக நம்ம நேயர்கள் சுருங்கி வரும் சொந்தங்கள் தலைப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் நம்ம இனிப்பில் யாருன்னு பார்க்கலாமா? ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
2: வணக்கம் சௌமியா, நல்வாழ்த்து. புதிய அறிவம் அறிவிப்பாளருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களுடன் விருப்பத்திலிருந்து பேசுகிறோம்.
1: நன்றி சார், நன்றி சார், உங்கள் வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். தலைப்பு தெரியுங்களா? சுருங்கி வரும்
2: உறவுகள்.
1: உறவுகள்,
2: ஆமா ஆமா, காலத்துக்கு ஏற்ப இந்த மாதிரி ஒரு தலைப்பு வச்சிருக்கீங்க.
1: நன்றி சார்.
2: என்ன பொறுத்த வரைக்கும் சுருங்கி வரும் உறவுகள் கிடையாது. நம்ம நம்ம முதலில் நம்ம பார்க்க வேண்டும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அடுத்தவர்கள் நோக்குவதை விட நம்மை நோக்க வேண்டும். நான் போய் முதல்ல பாக்குறேன்னா அப்படின்றதான் பார்க்கணும். அவங்க வந்து பாக்கல, அவங்க வந்து பாக்கல, அவங்க வந்து பேசல. கிராமத்துல எப்படி இருக்காங்க, நகரத்துல எப்படி இருக்காங்க, ஏன் அது அவங்க எப்படி இருக்கட்டும் இவங்க எப்படி இருக்கட்டும்,
1: நாம முதற்கட்டமா போய் பேசிடலாமே அப்படின்னு.
2: நம்முடைய முதலே நீ பாரு, அதுக்கப்புறமும் உத்தவர்கள் பாருங்க. உறவுகளை நேசிக்கணும் தான் மக்கள் கொள்கை. யாரும் வந்து உறவுகள் விட்டு போக கூடாதுன்னு இல்லை. ஒரு அந்த காலத்துல ஒரு விஷயத்தை இப்ப எத்தனையோ பொழுதுபோக்குகள் அம்சம் இருக்கிறதால அந்த மாதிரி ஒரு நிலம் உண்டாயிடுச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. அது தகுந்த மாதிரி வேலை வாய்ப்புகள், அது தகுந்த மாதிரி விலைவாசி உயர்வு, கணவன் மனைவி வேலைக்கு போனாதான் இன்றைக்கு வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை. சரி, ரைட், கணவன் மனைவி வேலைக்கு போங்க, போயிட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் ஒத்து ஒத்து போய் வீட்டு வேலை செய்யுங்க, குழந்தைங்களையும் பராமரி.

0: பண்ணுவாங்க. யார் வேணாலும் சொல்லுது, வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க வந்து உறவு பக்கத்துல இருக்கு, 20-30 கிலோமீட்டர் பாண்டியில இருக்கு, கடலூர்ல இருக்கு, திண்டிவனத்தில் இருக்கு, இதுக்குதான் வசதி வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த காலத்துல வண்டி மாடு இருந்தது, பஸ்ஸ தேடினு இருக்கணும். இப்படி அப்படி இதே அதே போய் வாமா என்னமாமா என்ன அப்படின்னு போயிட்டு வரலாமே. நமக்குள்ள மனத்தை இறக்கு கொடுக்கணுமா முதல்ல, மனசு
1: பணத்தை பணம் சம்பாதிக்கிறத விட்டுட்டு மனம் மனங்களுக்கு வழிவகுக்கணும்.
0: அதாவது எத்தனையோ பாட்டுகள் உண்டுமா, உறவு வேண்டும் என்று நேசித்தால் எவ்வளவு தூரம், சரி தூரத்துல இருக்காங்க, போன் எடுத்து பேசுங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா ஒரு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கலாம். அப்புறம்
0: எத்தனையோ வழிமுறைகள் இருக்குமா. ஆனா ஒண்ணு மட்டும், நம்முடைய தனிநாட்டு உறவுகள் மட்டும் ஒரு விசேஷங்கள் இருந்துச்சுன்னா அவங்க டெல்லியில இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அந்த அம்மன் கோயில் இந்த மாதிரி திருவிழாவுக்கு ஓடி வந்துருவாங்க. அதே மாதிரி உறவுகளுக்கு விட்டு போகணும்னு வந்திருக்காங்க, நான்
1: பார்த்திருக்கேன்.
0: இப்படி எல்லாம் வந்து பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாம தான் உருவாக்கிறோம் மாசோமியா. நம்முடைய வாயிலிருந்து வரும் சொற்கள் தான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: சரி, குழந்தைகள் சொல்லி தரணும்.
1: கண்டிப்பா நம்ம பெற்றோரோட கடமையும் கூட.
0: நம்ம போன் கையில கொடுத்துட்டு நீ இத பாரு,
1: வேலையோ ஈஸியா முடிஞ்சிருச்சு. போனை
0: கொடுத்துட்டு இது என்ன பாருங்க, இப்ப நான் வந்து போன் கையில எத்தனை வருஷம் வச்சிருக்கேன், நானா அர்த்தம் குத்தி வச்சிருந்தா இப்ப ஓவிய பெற்று
1: உட்கார்ந்துருக்கேன்.
0: ரொம்ப தூரம் போக முடியலனாலும் ஒரு போன் கால், என்னப்பா எப்படி பாக்க நல்லா இருக்கியா, நல்லா இருக்கும்பா, பெரியப்பா அப்படிவாங்க, சித்தப்பா வாங்க, சென்னையில இருக்காங்க, எல்லா இடத்துலயும் இருக்காங்கம்மா. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பலமான உறவு கயிற்றை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், இது நபிநாயகம் சொன்ன வார்த்தை. அந்த கயிற்றை நீங்க விட்டுட்டீங்கன்னா தளர்ந்து போடுவீங்க. ஒரு நூல் வந்து கயிறாவாதுமா, பல நூல்கள் சேர்ந்தாதான்
1: கயிறாகும்
0: கயிறு, அதுதான் உறவுன்றது. அந்த உறவை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். சரி, ஒரு முறை போறீங்க நீங்க உங்க சொந்தக்கார வீட்டுக்கு, முகத்தை திருப்பிடுறாங்க, அடுத்த முறையும் போங்க, அடுத்த முறையும் முகத்துக்கு 7 முறை போங்க, 8வது முறை அந்த உறவு போகும்போது முகத்தை திருப்பி கொண்டு அப்ப நவீனகிட்ட கேக்குறாங்க ஒரு சிலர். அப்படி நீ சொல்வது உண்மையாக இருந்தால் நீ போகாத, யார் சொல்வது உண்மையாக இருந்தாலும் அவர் சொல்றது உண்மையாக அதப்படி அந்த மாதிரி பழக்க வச்சிருமா. ஏதோ எப்படி உறவு விட்டு போகுதுன்னா கொடுக்கல் வாங்கல் இல்ல பெண் கொடுத்தல், இப்படிப்பட்ட சம்பந்தமான அந்த சரியான முறையில வரலன்னா தான் அந்த உறவு முடிஞ்சு போகுது. மத்தபடி யாரும் வந்து உறவு நேசிக்கணும்னு சொல்ல முடியாதுமா. இன்றைக்கும் கிராம பகுதிகளை வந்து பாருங்க, வயல்ல வேலை செஞ்சுட்டு உடனே ஏதாவது ஒரு உறவு கிட்ட பேசிட்டுதான் இருக்காங்க. நாம் கிராம பகுதியில நிறைய வேலை செஞ்சு வாரியத்துல அப்புறம் அவங்க உறவு எல்லாம் சாயந்தரத்துல பார்க்கும்போது அவ்வளவு அருமையா இருக்கும், கேட்க பழக்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குமா. இப்ப அந்த மாதிரி சூழ்நிலைகள் வளர்ந்த காரணமே இன்னைக்கு கிராமத்து பிள்ளைங்கன்னா நகரத்துல தானே வேலை செய்யறாங்க, ஐடியில பெங்களூரு, அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சம்மதிக்கு போயிடுறாங்க, அவங்களுக்கு வேற நேரம் கிடைக்கல, சொல்லி தரணும், அப்பா அம்மா தாத்தா சொல்லி தரணும், பேசுற வார்த்தை வார்த்தை ஒரு முறையா பேசிட்டு அப்ப மூக்கணங்கள் யார்கிட்ட இருக்கு,
1: கை பெற்றோர்கள்.
0: ஆமாமா, இதெல்லாம் நம்ம விட்டுட்டு எதுவும் கல்யாணத்து விசேஷம் பண்ணுவோம், சித்தப்பா விருதம் போங்க, அத்தை இவருமா
1: அதையுமே தவிர்க்கிறாங்க ஐயா. வரும் காலகட்டங்கள்ல அதுவுமே குறைஞ்சிரும் போல.
0: அது தூரம் வருவாங்க, என் கிட்ட போய் கை கொடுத்து என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு.
1: இந்த அழைக்கிறதுக்குமே அந்த ப்ரொசீஜர் எல்லாம் மாறிச்சு பாருங்க ஐயா. ஒரு வீட்டுக்கு போயிட்டு அழைப்பாங்க, ஒரு எல்லாரும் வந்துருங்க, அதுவுமே எல்லாம் ஓவர் த போன் ஆயிடுச்சு.
0: என்ன தமிழ் வார்த்தைகளை வச்சு ஹலோ டாடி மேம் இதெல்லாம் வந்து அங்க அங்க வச்சுக்கோங்க. குடும்ப உறவுகள் கிட்ட வந்து அந்த மாதிரி உறவுகிட்ட அழகா தமிழ் பேச கத்துக்கணும், அந்த தமிழ் குருவோட வாழுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், அததான் சொல்லுது.
1: நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நிலையத்தின் சார்பாக நன்றி ஐயா.

இன்றைக்கி நேர் நேரம் நிகழ்ச்சியில் சுருங்கி வரும் சொந்தங்கள் நம்மளோட நேர்கள் அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே அழகாகவும் அற்புதமாகவும் சொல்லிகிட்ருக்காங்க. உங்களோட கருத்துக்களை கொஞ்சம் சுருக்கமாக சொன்னிங்கன்னா அனைத்து நேர்களும் அவங்களோட கருத்துக்களை சொல்வாங்க. அவங்களுக்கு

0: வாய்ப்பளித்தமையாக இருக்கும் நேர்களே. அப்புறம் இன்னைக்கு சுருங்கி வரும் சொந்தங்கள், இந்த அவசர உலகத்தில் குடும்பங்கள் அனைத்தும் சுருங்கி போச்சு. நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அதாவது தனி குடும்பங்கள் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக மனிதர்கள் இடத்துல விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, பொறுமை குணம், அனுசரித்து வாழ்கிறது, இது எல்லாமே குறைஞ்சதால தான் சொந்தங்கள் சுருங்கி போச்சு. சொந்தங்கள் சுருங்கியதால் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஆயா தாத்தாங்கிற இப்போ கிடைக்கிற அரவணைப்பு எல்லாமே குறைஞ்சிருச்சு. அவர்களோட முதுமை காலத்தில் தனிமைக்கு உள்ளாக்குற நிலைமைக்கும் கொண்டு சேர்ந்துருச்சு. இது எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு சிறிய அளவுக்கு ஒரு கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதாவது நன்றி உணர்வுங்கிறது இருந்தாலே இந்த மாதிரியான தனி குடும்பங்கள் ரொம்பவே குறைஞ்சிடும். அவர்களும் நம்மளோட அப்பா அம்மா அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் வச்சு பார்த்தாலே நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம தீர்க்கலாம். அடுத்த நேயர் நம்ம அழைப்பில் வந்தாச்சு, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம் சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: ஒன் செகண்ட். வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் ஐயா, உங்க
1: பேரு? ரெண்டிக்கப்பு மாறு முதுகன்.
0: என்ன?
1: ஹலோ சிஸ்டர். என்ன உறவுகள் என்ன? ஒண்ணு வந்து நம்முடைய செயல்பாடுகள். ஒருத்தர் ஒரு நல்லபடியா அன்பா இருந்தா நல்லாருங்க. நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இல்லைனும் போது அந்த உறவுகள் கொஞ்சம் கட்டாயிருதுங்க. அது ஒரு காரணம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது வசதி வருது இல்ல, வசதி வந்த உடனே கொஞ்சம் உறவுகள் அப்படியே கேட்டு விடுறாங்க.
0: உறவுகள், ஆமா, கம்மி வசதி படைத்தவங்களை ஒரு மாதிரி பாக்குறது கண்டிப்பா அது நடக்குதுங்க. இந்த காலத்துல
1: எனக்கு வயசு 70 வயசு 69 நடக்குது. இப்ப 70 வயசுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏற்ற இறங்க எனக்கு 3 ட்ரிப் இறக்கு வந்துருக்கு. வசதி ஏற இறங்கி இருக்கும். பட் அதனால எப்படின்னா வசதி நல்லா இருக்கும் பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும்.
0: சில உறவுகள் வந்து செய்யறாங்க.
1: நம்ம எவ்வளவு அடங்கி போனாலும் கடைசியா ஒரு இடத்துல வார்த்தை விட்டுட்டோம்னா அந்த உறவு அப்படியே முடிஞ்சு போயப்படுது. அதாவது தீனா சுத்தப்பும் உள்ளாரும் மாறாதே நாமே
0: அந்த
1: அந்த வாக்கியத்தை நம்ம நினைச்சோம். இப்ப நானும் தப்பு பண்ணிருக்கேன், தப்புன்றதுனால அதை நினைச்சு நான்
0: வருத்தப்படுறேன்.
1: நான் தவறிச்சு தப்பு மட்டும் நான் உணர்றேன். எங்க உடனே ஒருத்தர நீங்க எல்லாம் பாக்காதீங்க போயிட்டு வாங்க, மதிக்கலாம் போக மாட்டேன், அதெல்லாம் பாக்காதீங்க, என்ன நீங்க நீங்க காந்திவாதிங்க போக மாட்டேன்றீங்க, போயிட்டாங்க பாவா, சரி போறோம் பாவான் சொன்ன சொன்னேன். அவர் சொன்னதுனால சரி போகலான்னு வீட்டுக்கு
0: அதாவது
1: அதாவது மறப்போம்
0: மன்னிப்போம் அருமையான
1: இது கண்டிப்பா கரம் சார்.
0: கண்டிப்பா
1: எங்க ஒண்ணு எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன கூட எல்லாம் மதிச்சு
0: எல்லாரும்
1: பாருங்க. அது எதிர்பார்க்காத உண்மையிலேயே.
0: நன்றி நன்றி ஐயா.
1: நன்றி
0: கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிலையத்தின் சார்
1: நன்றி.
0: நன்றி நன்றி ஐயா.

0: நேரம் 11:26:21 ஆயிடுச்சுக்கு. நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு சுருங்கி வரும் சொந்தங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம நேயர்களிடம் பேசிகிட்ருக்கோம். அடுத்த நேயர் அழைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ராஜேஸ்வரி பேசுகிறேங்கம்மா.
0: ராஜேஸ்வரி மேம், சொல்லுங்கள் மேம்.
1: பணம் வரும், பொருள் வரும்,

பணம் வரும் பொருள் வரும் சொந்த பந்தம் கிடைக்குமா இனி வரும் சந்ததி நல்ல உறவை வளர்க்குமா இனி வரும் சந்ததி நல்ல உறவை வளர்க்குமா பணம் வரும் பொருள் வரும் சொந்த பந்தம் கிடைக்குமா பணத்தா

0: இங்கு அனைவரும் சரிசமம், இறைவனின் பார்வையில் இங்கு அனைவரும் சரிசமம். எங்கும் உலகை ஆளும் என்று அனைவரும் பொருள் வரும் சொந்த பத்தம் கிடைக்குமா, இனி வரும் சந்ததி நல்ல உறவை வளர்க்குமா அப்படின்னு எழுதியிருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர்மா, அழகா அழகான வரிகளை போட்டு பனிவிழும் மலர்வனம் பாடலை வந்து அழகா தலைப்பை ஒட்டியே நீங்க அருமையா பாடியிருக்கீங்க.
0: அந்த வார்த்தைகளை பூரா போட்டு இதெல்லாம் எழுதுறதா என்னோட முழு இது. ஆனா எங்க சொந்த பந்தங்கள் நாங்க அப்படி கிடையாது, தனித்து போகணும், தனித்து வாழ்களோட நம்மளா நினைக்கிறாங்க, யாரு பத்தாவளோட உறவுகளை ஒதுக்கிடுறாங்க. ஆனா அப்படிதான் நினைக்காத காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் உறவுகளோட அளவடம் இல்லாதான் பார்த்து குடும்பலா போடுச்சு மீது மட்டும் கேட்ப ஒரு அது மனிதன்ட்ட வந்து அன்பு இல்லாம உறவுகளோட ஒத்திரி இருக்கலைன்னா அதை கரையே இல்லாத குளம் போட்டவன்னு சொல்றாரு அந்த குரல்ல. அதான் எல்லாரோடய ரத்தமா ஒன்னா சேர்ந்து நாங்கெல்லாம் கோயிலுக்கு போகும்போது உறவுகளை எல்லாம் அழைச்சி
1: நன்றி நன்றிமா, உங்களோட கருத்துக்கள் உங்களோட பாடல் வரிகளும் அருமைமா. நிலையத்தின் சார்பாக நன்றிகள். நன்றி நன்றி. நேரம் 11:29 36 ஆயிடுச்சிருக்கு. இன்னைக்கு நேர் நேரம் நிகழ்ச்சியில சுருங்கி வரும் சொந்தங்கள் அப்படின்ற தலைப்புல தான் நாம பேசிட்டு இருக்கோம். ரொம்பவே அற்புதமான தலைப்பு. இன்றைய காலகட்டத்தில் சொந்தங்கள் எந்த அளவுக்கு சுருங்கிடுச்சுன்னா, கணவன் மனைவிக்குள்ளேயும் பல பிரச்சனைகள் வந்து அவர்கள் இருவரும் பிரிந்து குழந்தைகளை பிரிஞ்சு மனைவி குழந்தைகள்னு தனியாகவே வாழ்கிறாங்க. இந்த அளவுக்கு சுருங்கிடுச்சு உலகம். இது குழந்தைகளை மனதளவில் ரொம்பவே பாதிக்கும். உண்மையாகவே அம்மா அப்பா இருவரும் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த மிகப்பெரிய பரிசு என்னன்னா, இருவரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கிறதே அவங்களுக்கு கொடுக்குற சிறந்த பரிசுன்னே சொல்லலாம். அவர்கள் இருவரும் சந்தோஷமாக வாழறது மட்டும்தாங்க, வேற எதுவும் குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. குழந்தைங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னா கண்டிப்பாக அம்மா அப்பா சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும். உறவுகளிடம் பகைமை பாராட்டாமல் நட்பு பாராட்டி இருக்கணும். சரிங்களா, ஒரு பாடல் கேட்கலாம் நேர்களே. ஆம்பள திரைப்படத்திலிருந்து உறவை சிறப்பிக்கும் பாடலாக வருகிறது. குட்லே கான், ஆந்தனிதாசன் மற்றும் வருண் பரந்தாமன் குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 04132275240 மற்றும் 22752550. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள்.

0: நேரம் 11:35. இன்னைக்கு நேர் நேரம் நிகழ்ச்சியில் சுருங்கி வரும் சொந்தங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு, ஒரு ஆகச்சிறந்த ஒரு எமோஷ்னல் டாபிக்னே சொல்லலாம். அடுத்த நேர் நம்ம இணைப்பில் ஒரு நிமிடமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, பேசிடலாமா? ஹலோ, வணக்கம் மேம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேம்?
1: வணக்கம்மா, நலமாக இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க மேம்? வணக்கம் வணக்கம்மா. உங்களோட கருத்துக்களை பகிரலாமா? இன்னைக்கு டாபிக் தெரியும் இல்லைங்களா?
1: சுருங்கிட்டு போயிட்டுதான் சொந்தங்கள்லாம் வரும் சொந்தங்கள். நீங்க பிரச்சனை தான் இதுல வந்துட்டு கோபம்.
0: கோபம்
1: கோபம் பொதுவ விஷயம் சொல்லுவாங்க. இந்த கோபத்துல கொஞ்சம் வார்த்தைங்களாம் பாத்தீங்கன்னாக்கா சுவை போல இருக்கும். நெருப்பு சுட்டா எப்படி இருக்கு, மனசு போல சொல்லாம் இருக்கு. அந்த சொல்லாம் வந்துட்டு மறையாம அப்படியே மனதுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுடைய உறவே நம்ம வச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களா விலகி போறதா இருக்கிறாங்க
0: இல்லைங்களா?
1: நாங்களாம் அன்பா இருப்போம். சில இடங்கள்ல அப்படி நிகழ்ந்து நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்கு. இன்னமும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு இந்த கோபத்தை

0: இருக்கு. அதெல்லாம் இல்லாம ஒற்றுமையா இருந்தாதான் நமக்கு நல்லது. ஏன்னாக்கா கைச வந்துட்டு இரண்டு பக்கமும் பிடிச்சு எடுத்தோம்னாக்கா ஆத்துக்கலாம் இல்லைங்களா. அந்த அளவுக்கு இல்லாத உறவுகள்லாம் நமக்கு சொந்தம் பண்ணாங்கலாம் நிறைய வேணும்னா ஒரு பந்தல பாத்தீங்கன்னாக்கா ஒரு லாப தேவையில நிறைய உட்காருவாங்க. பரவாயில்ல இவங்களுடைய சொந்தங்கள் இந்த சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கும் காட்டு கொடுக்கலாம். அவங்களும் ஒரு சந்தோஷமா வாங்கம்மா வாங்கச்சிட்டு வாங்கச்சு பார்த்தேன் வாங்கி இப்படி பேசிட்டே இருப்பாங்க. அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா கலகலப்பா இருக்கும் பந்தலும் கலகலப்பாக்கும் வீடு வாசலையும் கலகலப்பா இருக்கும். பாத்தீங்கன்னாக்கா ஒரு லாப தேவையில கூட இவங்க கலந்துக்காத இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் போச்சு அழைச்சிக்கிறாங்க சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த அளவுக்கு இருக்கணும். எப்போதும் புன்சிரிப்பாக இருக்கணும். கருங்கருன்னு யாருமே பேசக்கூடாது. ஆமா பண பிரச்சனை தான் இப்போ பொருளாதார பிரச்சனைனால அவங்க பணக்காரா இருக்காங்க நம்மள பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. அவங்க பாக்கலனாக்கா நாமளே கூட ஏன் பேசல என்ன காரணம் நம்ம புன்சிரிப்போட நம்ம பேசணும்னாக்கா பரவாயில்ல இவ்வளவு வசதியா நம்ம இருந்தோம் அவங்க வசதி இல்லைனாலும் கூட பரவாயில்ல அவங்க வந்து நம்ம கிட்ட பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. வசதியை பார்த்து நம்ம நடக்கக்கூடாது. குணத்தை பார்த்துதான் நடக்கணும் தவிர மனமதம் செம்மையானாலும் மந்திரம் சகித்து வேண்டாம்னு சொல்லி. அதனால நம்முடைய உறவுகள்லாம் அத்துப்படி ஆகாத சொல்லுவாங்க. ஒரு கொடி இருக்காக்கா எல்லா கொடியும் ஒற்றுமையா வருதுன்னு சொல்லுவாங்க. அதையே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த போல சொந்த கண்ணெல்லாம் நம்ம விடாம பிடிச்சுட்டு இருந்தாதான் அவங்க ஒரு நாளைக்கு ஒரு காலத்துல ஐயோ இந்த அம்மா இருந்தாங்க நல்ல பெண்மணி ஐயோ எப்படி தவறினாங்க எப்படி இருந்தாங்க அப்பா எல்லோருமே நம்ம ஒற்றுமைப்படுத்தி கோபமா இருந்தாலும் கோபப்படாதீங்க. இன்னைக்கு அவங்கள்ட்ட அன்பா பேசி பாருங்க. அந்த அன்பு நமக்கு எப்போதும் கிடைச்சி வித விதைக்கவே ஒரு விருச்சகம் போல
1: கிடைக்கும்.
0: நிறைய பேசிட்டேன்.
1: நன்றி நன்றி மேடம். உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்பவே அழகா உங்களோட மென்மையான குரல்ல அழகாவே சொன்னாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு மேம் உங்களோட கருத்துக்கள். நன்றி நன்றி மேம். நிலையத்தின் சார்பாக நன்றிகள். ரொம்பவே அழகாக பிள்ளையார்குப்பம்ல இருந்த ஜோதி முனிநாதன் அவர்கள் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு நாம் அவர்கள் வந்து ரொம்ப கோவப்பட்டு இருந்தாலுமே சரி நம்ம அன்பை வந்து திரும்ப கொடுத்தா நமக்கு அன்பு திரும்ப கிடைக்கும்ன்றத பதிவிப்பு செஞ்சுட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி நேர் நேரம் நிகழ்ச்சியில் சுருங்கி வரும் சொந்தங்கள் நீங்களும் அழைக்கணும்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நேயர் நேரம் நிகழ்ச்சி.

0: நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம்தானே அண்ணன் என்றும் வாழும் இல்லை. அண்ணன் தம்பியோட உறவை இவ்வளோ அழகாக வாலி அவர்கள் அவர்களோட வரிகளில் சொல்லியிருக்காங்க. ஒன்றாய்க்கானும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. ஒன்றா இருக்க வானம் ரெண்டானா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கண்ணோடு தான் உன் வண்ணம், நெஞ்சோடு தான் உன் எண்ணம், முன்னேறு நீ மெம்மேலும் என் ஆசைகள் கைகூடும். அவர்களோட முன்னேற்றத்திற்காக அண்ணன் வந்து வாழ்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. இதே அடுத்த சரணத்தில் மா அதாவது தலைவன் தலைவிக்கு இருக்கிற மாதிரி இருக்குது, ஹீரோ ஹீரோயினை பார்த்து பாடுற மாதிரி இருக்குது. நெஞ்சில் எண்ணெய் நாளும் வைத்து கொஞ்சம் வண்ண தொகை ஒன்று, மஞ்சள் மாலை மேலம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு, பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே. ஆஹா, அழகான வரிகள். தொடர்ந்து பேசலாம் நேர்களே. நம்ம இணைப்பில் வந்து ஒரு நேர் வந்தாச்சு, பேசலாங்களா? ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: பாபு, பாபு ஐயா அவர்கள்.
1: நலம் உறவுகள் சொல்லுங்க.
0: ஆமாங்க சார், சுருங்கி வரும் சொந்தங்கள்.
1: ஆமா மேடம், இப்போதைக்கு எல்லா உறவுகளும் சுருங்கிதான் போயிட்டு.
0: கண்டிப்பா
1: ஒரு காலத்துல தாத்தா பாட்டி வீட்டுலயும் சொந்தக்காரங்க வீட்டுலயும் ஒண்ணுதான் குழந்தைகளை விட்டாங்க.
0: இப்ப வந்து விடுறதுக்கு யோசிக்கிறாங்க,
1: ரொம்ப யோசிக்கிறாங்க. செல்போனுக்குள்ளே அடக்கி கிடக்க அடக்கி கிடக்குறாங்க.
0: அனைத்திற்கும்
1: சரி, எல்லாரும் செல்போன் அழைச்சிருச்சுதான். தாத்தா பாட்டி யாருன்னு கூட தெரியல, வாட்ஸ்அப்ல பேசுறாங்க.
0: வாட்ஸ்அப் வீடியோ கால்,
1: வீடியோ கால் எல்லாம் பேசுறாங்க. அது மட்டும் இல்ல மேடம், திரும்ப அழைக்கிறது கூட மணமகன் வீட்டார் மணமகள் வீட்டார் சொல்லி தனியா வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அது கோடி நன்மைகள். இப்ப இந்த கூட்டு குடும்பங்கிறது கிராமங்கள்ல மட்டும்தான் இருக்கு, ஒரு 20-30% இருக்கு மேடம். மீதி பிரசன்ட் வந்து 70% வந்து இல்ல, கூட்டு குடும்பங்கிறது இல்லவே இல்ல மேடம்.
0: கண்டிப்பா
1: அது வந்து நம்ம சமயத்துல வருத்தப்பட வேண்டிய விஷயம்.
0: ரொம்பவே வருத்தகரமான
1: வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதாவது உறவுகள் நம்ம யாரு என்ன தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய உறவுகள் யாரு, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் யாருன்னு நம்மளுடைய இளைய தலைமுறையினருக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவ நம்ம
0: பெற்றோர்களோட கடமை. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா.
1: அனைவரும் உழைத்து செயல்பட்டால் சமுதாயத்திற்கும் பிற்கால சந்ததியினருக்கும் நிலைப்படும்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி ஐயா, உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி ஐயா. நேர்களே, இன்னைக்கு நேரம் நிகழ்ச்சியில் சுருங்கி வரும் சொந்தங்கள் அப்படின்ற தலைப்பில் தான் நாம் பேசிகிட்ருக்கோம். தர்மத்தின் தலைவன் படத்துலேருந்து அந்த பாடல் வரிகளை தான் இரண்டாவது சரணத்தில் வந்து தலைவன் தலைவிக்காக சொல்கிற வரிகளை கேளுங்களேன். கண்ணில் காணும் காலம் உண்டு, பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே, உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கல்வன் இங்கு நானே நானே, உன்னோடு

நேரம் 11:47 பத்து நொடிகள் ஆயிடுச்சுக்கு. இன்றைக்கி நேர் நேரம் நிகழ்ச்சியில் சுருங்கி வரும் சொந்தங்கள் நேர்களே, இன்னும் 10 நிமிடங்கள் தான் இருக்குது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 0413-2275-240 மற்றும் 2275-250. இந்த எண்களுக்கு அழைச்சி உங்களோட கருத்துக்களை, உங்களோட சுருக்கமான கருத்துக்களை எங்களோட பகிரலாம் நேர்களே. முன்னாடி ஒழிச்ச பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாஸ்தேவன் குரலில் பி சுஷீலா குரலில் கேட்டோம். இது வந்து உறவை வந்து வலியுறுத்தல ஒரு பாடலாகவே சொல்லலாம். இதில் ஒரு வரிகளை கேளுங்களேன். தன்னை போல என்னை என்னும்

இந்த பாடலை வந்து கேட்டுகிட்டே இருக்கலாம் ரிப்பீட் மோடில் வச்சுட்டு. அந்தளவுக்கு அழகிய வரிகள், உறவுகளை வந்து எப்படி வந்து கட்டி காப்பாற்றிருக்காங்க. இப்போ வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. நம்மளோட நேயர்கள் வந்து அழகாக அவங்களோட கருத்துக்கெல்லாம் தெரிவிச்சிட்ருக்காங்க. அடுத்து ஒரு பாடல் கேட்டுடலாம். இந்த பாடல் ஒரு அண்ணன் தங்கைக்குள்ளான பாடல், நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலேருந்து சித் ஸ்ரீராம் குரலில். பாட்டை கேட்டுட்டு அந்த பாடலை பற்றி அலசலசன் அலசலானே. இகளே தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மையிலே வரிசையோடு.

நேரம் 11:56 18 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு நேர் நேரம் நிகழ்ச்சியில் சுருங்கி வரும் சொந்தங்கள் நேர்களே, இன்னும் வெறும் 4 நிமிடங்கள் தான் நம்மகிட்ட இருக்கு நேர் நேரம் நிகழ்ச்சி முடிவடைகிறதுக்கு. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை பகிரலாம். சுருங்கி வரும் சொந்தங்கள் இதில் குரல் ஒன்று எடுத்துக்கலாங்களா? பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள. அதாவது ஒருவன் செல்வத்தை இழந்து வறியவனா எளிமையானவனா ஆன பின்னும் அந்த காலகட்டத்திலையும் அவனோடு தனக்கு இருந்த பழைய உறவை பாராட்டி அன்பு காட்டும் பண்பு உண்மையான சொந்தங்களுக்கே உரியதாகும். ஒருவன் தன் செல்வத்தை எல்லாம் இழந்து வறியவனாக ஆகும் பட்சத்துலேயும் அவனோட பழைய உறவை புதுப்பித்து அன்பை மேலும் மேலும் கொடுக்கறதா சிறந்த உறவுன்னு சொல்கிறாரு வள்ளுவர். இந்த மாதிரி உறவுகளுடைய கோபங்கள் இருக்கும், கோபதாபங்கள் இருக்கும், சண்டைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலுமே நம்ம அதை எல்லாமே கடந்து ஒரு பெருந்தன்மையாக நாமளே போயிட்டு, ஒரு நேயர் சொன்ன மாதிரி நாமளே நாம் முன்வந்து ஏன் அவங்க பேசணும்னு நினைக்கணும், நாம் போய் முன்வந்து சாரி சே கேட்குறதாகட்டும், உடல் நலத்தை விசாரிக்கிறதாகட்டும், ஒரு பிறந்த நாள் மற்றும் கல்யாண நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதாகட்டும், அவங்க பிஸியாக இருப்பாங்க அப்படின்ற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு நாம் வந்து முன்னெடுத்து

செய்யும் பட்சத்தில் உறவுகள் மேம்படும் கண்டிப்பாக. நம்மளோட குழந்தைகளுக்கும் இன்றைய காலகட்டத்தில் ஜென்சி தலைமுறையினருக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு தலையாய கடமை வந்து உறவுகளை எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அம்மா அப்பா அத்தை பாட்டி தாத்தா எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட தலையாய கடமை.

நேயர் நேரம் நிகழ்ச்சி முடிவுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சுருங்கி வரும் சொந்தங்கள்ன்ற தலைப்பில் அனைத்து நேயர்களும் அருமையாக அவர்களோட கருத்துக்களை தெரிவித்தாங்க. நிலையத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது டெக் குரு. இன்றைய நிகழ்ச்சியில் மருந்தாகும் தாவரங்கள் குறித்து மூலிகை நிபுணர் டாக்டர் என் லோகநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கங்க சார்.
2: இப்ப விவசாயிகளை பொறுத்த அளவுக்கு வந்து விவசாயத்துல ஒன்றும் பெருசா லாபம் இல்லை, இருந்தாலும் ஏதோ எங்களுடைய பரம்பரையா செஞ்சிட்டு இருக்கோம், அதனால செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விவசாயிகள் சொல்றாங்க. இப்ப இந்த மூலிகை வளர்ப்பை வந்து விவசாயிகள் வந்து ஒரு தொழிலா எடுத்து செஞ்சு ஒரு லாபம் தரக்கூடிய விஷயமா மாத்த முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா?
3: நிச்சயமாங்க சார், வாய்ப்புகள் இருக்குது, பிரகாசமா இருக்குது. நம்ம இந்திய அரசாங்கம் வந்து நேஷனல் மெடிசினல் பிளான்ஸ் போர்டு அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அது வெப்சைட்டில் இருக்குது, அதில் யார் வேணாலும் பதிவு செஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக ஸ்டேட் மெடிசினல் பிளான்ட் போர்டு இப்போ புதுச்சேரியிலையும் இருக்குது, எல்லா மாநிலங்கள் யூனியன் பிரதேசத்துலையுமே அது உருவாக்கப்பட்டிருக்குங்க சார். அது அதுக்கு கீழே டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, அதில் எல்லாம் மருத்துவம் இந்த மாதிரி மருந்துகள் செய்யக்கூடியவர்களெல்லாம் அதில் ஒருங்கிணைப்பு பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா SMPB சொல்லுவோம், ஸ்டேட் மெடிசினல் பிளான்ஸ் போர்டு, சென்ட்ரலில் இருக்கிறது நம்ம நேஷனல் மெடிசினல் பிளான்ஸ் போர்டு NMPB சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேட் போர்டு அண்ட் சென்ட்ரல் போர்டில் ஒருத்தவங்க மெம்பர் ஆகிறதன் மூலமாக அவர்கள் வந்து அவங்களுடைய நிலத்தை வந்து முதல்ல பார்வையிடலாம், அதில் உள்ள எக்ஸ்பர்டீஸ் வந்து பார்வையிடுவாங்க. அவங்கக்கிட்ட என்ன தரவுகள் இருக்கும் அப்படின்னா, எந்த டேட்டா இருக்கும்னா, என்னென்ன பிளான்ஸு ஹை டிமாண்டில் இருக்குது அப்படிங்கிறது அவர்கள்ட்ட அந்த தரவு இருக்கும். எந்தெந்த கம்பெனிஸு, நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் இருக்குது, ஹெர்பல் ஃபார்மா கம்பெனி, அவங்களுக்குலாம் என்னென்ன பொருள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை டன்னு தேவை, எத்தனை மெட்ரிக் டன் தேவை அப்படின்றது அவங்கக்கிட்ட இருக்கும். ஒரு கிராமத்து விவசாயிக்கிட்ட அந்த தரவு இருக்காது, அதனால் அவர் ஏதோ ஒன்று பயிரிட்டுட்டு அதுக்கு டிமாண்ட் இல்லை அப்படின்னா அவரே அவருடைய நிலத்திலே வச்சு அதை பார்த்துக்க வேண்டியதான். ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள்கிட்ட எல்லா தரவுகளும் இருக்கும். அப்போ அவங்க இந்த நிலத்தில் எந்த பயிரை நம்ம போட்டால், எந்த தாவரத்தை வளர்த்தா நல்ல விளை

0: வினைத்திறன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பர்டீஸ் வந்து அந்த சாயில் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கான கைடன்ஸ் கொடுத்துட்டு இந்த தாவரத்தை நீங்கள் பயிரிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்ககிட்ட ஒரு 40-50 கிராப் அவர்களுடைய லிஸ்ட் வச்சுருக்காங்க. சாதாரணமாக நம்ம பேசணும்னா ஒரு ஆடாத்தொடை, நம்மளுடைய அஸ்வகந்தா, தண்ணீர் விட்டான கிழங்கு, நன்னாரி, வல்லாரை, இந்த மாதிரியான தாவரங்களில் எது பெஸ்ட்டாக இருக்கும், அப்போ மருந்து கூர்க்கன், முசலிக்கிழங்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் வரும். இன்றைக்கி எவ்வளோ ஹை டிமாண்ட் உள்ள கால் மேகுன்னு சொல்லுவாங்க, நிலவேம்பு, இதெல்லாம் வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த கிராப்பை நம்ம நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த போல், நம்மகிட்ட உள்ள இடத்துக்கு தகுந்த போல் வளர்த்து அவங்ககிட்டே நம்ம பைபேக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இவ்வளோ டன்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, எஸ் நாங்கள் இந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறோன்னு ஒயில் பிளான்டிங் இட் செல்ஃப், ஒயில் சோயிங் த சீட் இட் செல்ஃப், அது வந்து நமக்கு இந்த கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. அதை மாதிரி பண்ணி அவர்கள்கிட்டே நம்ம அதை சேல் பண்ணுறது மூலமாக ஒரு ப்ராஃபிட்டை நம்ம அடைய முடியும். விவசாயிகளில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ராப்பரான ஆலோசனை மூலமாக பண்ணி மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க சார்.
1: காயகற்பம், இது வந்து பல பேர் சொல்லுவாங்க, இதை வந்து ஒரு சிறப்புமிக்க மூலிகைகள் அப்படிங்கிறத மாதிரியும் சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக வந்து நம்ம நேயர்களுக்கு சில செய்திகளை சொல்லுங்களேன்.
0: ஆமாங்க சார், அதாவது காயகற்பம் அப்படிங்கிறது காயம் என்றால் உடல், கற்பம் என்றால் அழியாமல் பாதுகாப்பது அப்படிங்கிறது ஒரு எலிக்சர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தில் நிறைய பல்கலைக்கழகத்தில் இதை ஒரு சயின்ஸாகவே கொண்டு வந்து அதில் நிறைய ஆய்வுகள் வந்து போயிட்டுருக்கு. டெலோமியர் சயின்ஸுன்னு சொல்லலாம், நம்மளுடைய மரபு கூறுகளை பொதிச்சு வச்சுருக்கக்கூடிய குரோமோசோம்னு சொல்லக்கூடிய மரபு இழைகளை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, மரபு இழைகளில் இருக்கக்கூடிய டெலோமியரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலமாக வாழ்நாளை நீட்டிக்கிற முயற்சிகள், செல் செனசென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, செல்கள் முதிர்ச்சி அடைஞ்சு அழியிற வேகத்தை குறைக்கிறது, அதன் மூலமாக முதுமையை தள்ளி போடுறது, இதெல்லாம் வந்து நம்ம சிதறல் காலத்துலேருந்தே அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்து அவர்கள் வந்து இந்த மாதிரி காயக்கல்பத்தில் இந்த சிகிச்சைக்கு பயன்படக்கூடிய மூலிகளை காயக்கல்ப மூலிகைகள் அப்படின்னு வகைப்படுத்திருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய யூனிவர்சிட்டிஸில் இதெல்லாமே ஒரு பாடமாக கொண்டாந்து அதில் பல்வேறு தளங்களில் அவங்க ஆய்வுகளை பண்ணிட்டு வராங்க. இப்போ இவர் சாதாரணமாக ஒரு மனிதனுடைய வாழ்நாள் வந்து ஒரு 40-50-60 ஆண்டுகளில் இன்றைக்கி முடிஞ்சிருது, இல்லைனா நோய்வாய்ப்பட்டுறோம், டயபெட்டிஸ் வருது, ஹைப்பர் டென்ஷன் வருது, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸில் அவங்களுக்கு நோயாளியாக வாழறது. அந்த நிலை இல்லாமலும் அதை வந்து பாதுகாக்கணும், அதே நேரத்தில் அவருடைய வாழ்நாளையும் நீட்டிக்கணும். இந்த ரெண்டு சயின்ஸுக்கும் பயன்படக்கூடியதை நம்ம வந்து காயக்கல்ப மூலிகைகள்னு சொல்கிறோம். சித்தர்களில் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தாவரம் நம்ம எடுக்கும் பொழுது, இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த முதுமையை குறைக்குதோ, வாழ்நாளை நீட்டிக்குதோ, அதை வந்து நம்ம காயக்கல்ப மூலிகைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கரிசாலைக்கு அந்த மாதிரி ஒரு திறன் இருக்குது, அதில் மஞ்சள் கரிசாலைக்கு அந்த திறன் இருக்கிறது, வல்லாரைக்கு அந்த திறன் இருக்கிறது, ரோம வருஷத்துக்கு அந்த திறன் இருக்கிறது, கருப்பு வல்லாரைக்கு அந்த திறன் இருக்கிறது, கருநுச்சிக்கு அந்த திறன் இருக்கிறது. இது மாதிரி ஒரு 108 மூலிகைகளை காயக்கல்ப மூலிகைகள் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மூலிகைகளோட திறனை மேம்படுத்துறதுக்காக அசசரி ஹர்ப்ஸும் சொல்லியிருக்கிறாங்க, அதை டார்கெட்டு கொண்டு போய் சேர்த்து. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நேரத்துலையும் எடுத்துட முடியாது, நமக்கு அதுக்கான தேவை இருக்கணும், அதே நேரத்தில் அதுக்கான சரியான காலகட்டமும் இருக்கணும். அந்த காலகட்டத்தில் நம்ம எடுக்கும்போது தான் நமக்கு அதனுடைய பலனை வந்து நம்ம அடைய முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஹேர் ஆயில் எல்லாத்துலேயுமே பிருங்கராஜ் சேர்க்குறாங்க. இப்போ பிருங்கராஜ் என்னென்னா நரை, திரை, மூப்பு, சாக்காடுன்னு நம்ம சொல்கிறோம். 4 ஸ்டேஜ் ஆஃப் ஒரு மனிதன் பிறப்பு எடுத்தோன்னா நரை ஏற்படுது, 20+ நரை ஏற்படுது, 30+ திரைன்னா ஸ்கின் எல்லாம் வந்து ரிங்கிள்ஸ், இந்த தோல் சுருக்கம் ஃபார்ம் ஆகிறது ஏற்படுது, அதான் நரை திரை. மூப்பு என்பது 50+ நம்ம ஆரம்பிக்குது, இளம் முதுமை என்பது 40+ ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அந்த முதுமைக்கான அந்த ஏஜிங் ப்ராசஸ் 20 ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ ஒரு நரம்புடி, அப்போ அந்த 20 ஆரம்பிக்கிற நரம்புடி இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கே இருக்குது. அதனால் பித்தம் அதிகமாகிடுச்சு, வாழ்க்கை முறையாயிடுச்சு, பொல்யூஷன் ஆகிடுச்சு, நம்ம நிறைய காரணிகள் சொல்கிறோம். அப்போ வந்து மனிதனுடைய வாழ்நாள் சுருங்கிக்கிட்டே வருது. அப்போ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டியல்லோ காய சித்தி 80 கை கடந்தால் ஆகாது கடின மெத்த அப்படின்னு ஒரு கருவூரார் வாத காவியத்தில் வரக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதன் 80 அவனுடைய காயக்கல்ப முறைகளை ஆரம்பிச்சிட்டான்னா அவனுடைய வாழ்நாளை 140 வரைக்கும் நீட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர்கள் ஸ்டார்டிங்கே 80 சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி 80 நம்ம எட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம இறப்பை தழுவிடுறோம் இல்லைங்களா. அப்போ நம்ம இன்றைக்கி முதுமை ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம அந்த 20-30 ஆண்டுகள்லேயே வயசுலேயே நம்ம அதை ஆரம்பித்தோம்னா இந்த தாவரங்களை முறையாக தோலுக்காக ஒரு கற்பம், உணவு முறையில் வந்து நம்ம சில சீர் செய்கிறதுக்காக, டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கான கற்பங்கள், கண்ணுக்கான கற்பங்கள், செவித்திறனை மேம்படுத்துறதுக்கான கற்பங்கள், மூளையினுடைய திறனை மேம்ப, பிரம்மி இருக்குது, நீர் பிரம்மி இருக்குது, ரொம்ப அற்புதமான ஒரு மூளைக்கு நினைவு திறனை ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கும், அல்சைமர்னு சொல்லக்கூடிய நினைவிழப்பு நோய் வராமல் காப்பாற்றக்கூடியது, இந்த மாதிரி ஒரு ஒரு கற்பத்தையும் நம்ம அன்னன்னைய காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல எது தேவையோ அதை பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா இதை எல்லாத்தையும் நம்ம தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு. அதான் நரை திரையை பற்றி சொன்னோம். மூப்பு என்பது நமக்கு இந்த 40+ ஏற்படக்கூடியது, 60 நம்ம சொல்கிறோம் மூப்பு, சாக்காடு என்பது மரணத்தை சொல்லுது. இது எல்லாத்தையுமே இந்த எலிக்சர் சயின்ஸின் மூலமாக, கற்ப மருந்துகள் மூலமாக, இல்லை வந்து காயக்கல்ப மருந்துகள் மூலமாக தள்ளி போட முடியும் அப்படிங்கிறது தான்

0: அதனுடைய சயின்ஸ். எவ்வளோ நாள் வாழறாங்கன்றதை பற்றி அவங்க சொல்லலைங்க சார், ஆனால் வாழற காலம் வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க சார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அப்படிங்கிறது அவனுடைய மரபு வழியிலே அது டிடெர்மின் ஆயிடுது. அவன் 40 வயதில் கூட மரணிக்கலாம், 60 மரணிக்கலாம், 80, ஆனால் அது சொல்ல முடியாது, 140 கூட இருக்கலாம். ஆனால் அந்த 140 மூச்சு விட்டுக்கிட்டு மட்டும் இருக்க இல்லாமல் அவங்க முழுமையான குவாலிட்டி லிவிங் அதோடு அவங்க இருக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம இதில் சொல்லியிருக்கிறாங்க சார்.
1: பொதுவாக அந்த தேனீக்கள் என்ன பண்ணும், ராணி தேனீக்களுக்கு இந்த ராயல் ஜெல்லி அப்படின்னு உணவு கொடுக்கும். அதை வந்து மனிதர்களும் விற்பனை ரீதியாக வாங்கி சாப்பிட்றவங்க கூட இருக்காங்க. அது பல லட்சம் சொல்கிறாங்க ஒரு கிலோ. அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, காயக்கல்பம் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியதா, வயசை வந்து கூட்டக்கூடியதா, இளமையை ரொம்ப நாள் வச்சிருக்கக்கூடியதா, இந்த ராயல் ஜெல்லியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஆமாம் சார், ராயல் ஜெல்லி அப்படிங்கிறது வந்து வேலைக்கார தேனீக்கள் மட்டும்தான் எல்லா தாவரங்கள்லேயும் போயிட்டு அந்த தாவரத்தினுடைய மகரந்தம், அந்த மகரந்தத்தை செயற்கை பண்ணுற அந்த ப்ராசஸில் அதில் இருக்கக்கூடிய ஹனியை கலெக்ட் பண்ணி தன்கிட்ட இருக்கக்கூடிய எச்சில் அதனுடைய சுரப்புகள் மூலமாக அதை இன்னும் கண்டென்ஸ் பண்ணி கொண்டாருது. கொண்டாந்து தேன் கூட்டில் தேனை வந்து சேர்ப்பிச்சு அதுக்கப்புறம் அதில் நிறைய பயோ மாலிகூல்ஸ் அதில் சேரும்பொழுது என்னென்னா அது ஒரு முழுமையான ஒரு மருந்து பொருளாக தேன், ஒரு சூப்பர் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட் அப்படின்ற லெவலுக்கு அது மாற்றுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக நம்ம காடுகள், மனித நடமாட்டம் குறைந்த அல்லது இல்லவே இல்லாத காடுகள், பொல்யூஷன் இல்லாத காடுகளில் பல்வேறு விதமான ஹீலிங் நேச்சர் உள்ள தாவரங்கள் ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த எப்படி நம்ம அதியமானுக்கு வந்து ஔவையார் நெல்லிக்கனி கருநெல்லிக்கனியை கொண்டாந்து கொடுத்து இதை வந்து நீ சாப்பிட்டு ரொம்ப நாள் உயிரோடு இருக்கலாம்னு சொல்கிறாங்களோ, ஏன்னா அவருக்கான தேவை இந்த உலகத்துக்கு இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாரு, இவங்களுடைய தேவையும் உலகத்துக்கு இருக்குது, அவங்களே சாப்பிட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ஏன்னா வேலைக்கார தேனீக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெரைல், ராணி தேனியால் தான் முட்டையிட்டு புது புது தேனீக்களை உருவாக்கும். ராணி தேனியுடைய ஒரே வேலை அது மட்டும்தான் சார். அப்போ அது வாழ வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால் அது என்ன பண்ணுது, இருக்கிறதுலே பெஸ்ட் கலெக்ஷன் அப்படின்றதுல நல்ல உயர்ந்த மகரந்தங்கள், உயர்ந்த ஹீலிங் நேச்சர் உள்ள தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய தேன் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு பசையை உருவாக்கி அதை தான் வந்து ராயல் ஜெல்லியாக வந்து ராணி தேனிக்கு வழங்க. பொதுவாகவே இது எல்லா சமுதாயத்திலையும் இருக்கிறத பார்க்குறோம் சார். இப்போ ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், தாய் தன்னையே அறியாமல் அந்த குழந்தைக்கு அதிகமாக ஃபீட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா அது ஒரு உணர்வு சார். அதே உணர்வை எல்லா உயிரினங்களும் பின்பற்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ராயல் ஜெல்லியை வந்து மனுஷன் சாப்பிட்றதுக்காக அது உருவாக்கலை, அது நம்மளுடைய ஒரு பேராசைதான்னு வச்சுங்களேன். நாம் அதையே எடுத்து நாம் சாப்பிட்றது, ஆனால் அதை சாப்பிட்றதுனால என்ன பயன் வரும் அப்படின்னு நாம் அதை சயின்டிஃபிக்காகவோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்க்குறோன்னா அதில் இருக்கிற மூலப்பொருட்கள் உயர்ந்த தரமுள்ள தாவரங்கள்லுடைய மகரந்தத்திலிருந்தும் அதனுடைய தேன்லேருந்தும் பெறப்பட்டுருது. அப்போ அது நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக பயன்படும் அப்படிங்கிறது. அதே போல் ரொம்ப ரிச்சாக இருக்கக்கூடிய பேனா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சார், நம்ம பிறந்து ஒரு வயசு ஆகிறதுக்குள்ளே குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறோம். இன்றைய காலகட்டம் பிறக்கிறதுக்கு ஒரு 6 முன்னாடியே நம்ம அட்மிஷனுக்கு வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் அதிலக்கு ஆரம்பிக்கிற அந்த போராட்டம் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் தான் போய் நிற்குது. 60 65 வயசு அதுக்கப்புறமும் ஓடினா தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம பொருள் சேர்த்து, இப்படி தான் ஒரு ஒரு தலைமுறையும் போயிட்டுருக்கு. அப்போ ஏதோ ஒரு நேரத்தில் அவங்க நிதானப்படும்பொழுது வாழறதுக்கு நாட்கள் இல்லாமல் போயிடுது. அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம 50-60 வயசுல நல்லே பொருள் சேர்த்துட்டோம், போராடி எல்லாத்தையும் செஞ்சிட்டோம், இப்போ வாழறதுக்கு முடியலையே அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரியான உணவுகள், இந்த மாதிரியான மருந்து பொருள்களை நாடி போகிறாங்க. அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன், ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்காதா அப்படின்னு. அதை வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அதுக்காகவே நிறைய ப்ராடக்ட்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்ஸ், சூப்பர் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய ஒராக் வேல்யூலாம் இருக்குங்க சார். ஒரு பொருளை நம்ம எடுக்கும்பொழுது நமக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எந்த அளவுக்கு அது ஸ்கவேஞ்சிங், எந்த அளவுக்கு அது இழுத்துக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்ம வந்து ஒராக் ரீடிங்னு நம்ம சொல்கிறோம். ஒராக் வேல்யூ அதிகமான தாவரங்கள் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸு, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள், தேவையற்ற முதுமையை அதிகமாக்கக்கூடிய பொருட்கள் நம்ம உடம்புல எதாவது இருக்கோ அது எல்லாத்தையும் அது உட்கிரகித்து கொண்டு நமக்கு வந்து இளமையை கொடுக்குது அப்படிங்கிறது தான். இப்போ மாதுளை ஒரு அற்புதமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், மாதுளை நிறைய விதமான விதத்தில் பயன்படுது. அதே மாதிரி லவங்கம், கிராம்புன்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி இதுதான். இப்போ அது மாதிரி நிறைய விதமான ஃப்ரூட்ஸ், நிறைய விதமான வெஜிடபிள்ஸ், கேரட் ஒரு அற்புதமான ஒரு இது. இதே வந்து மருத்துவ தாவரங்களில் வரும்பொழுதும் அந்த மாதிரி சூப்பர் ஃபுட் அஸ்வகந்தா நம்ம மனப்பதட்டத்தை நீக்கக்கூடியது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் சூப்பர் ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் பயன்படுது சார்.
1: இப்போ கொரோனா காலத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிலவேம்பு கஷாயம், அந்த கஷாயம், இந்த கஷாயம் அப்படின்னு குடித்தாங்க. நிறைய பேர் வந்து அது நல்லா இருக்குது, உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் கூட கொரோனாவுடைய சிம்டம் எனக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் எனக்கு பெருசாக கொரோனா வரலை, நான் வந்து எடுத்த உடனே இந்த மூலிகை சாறெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இது சம்பந்தம்.

0: சம்பந்தமான செய்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
1: ஆ, நிச்சயமாங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி கோவிட் டைமில், கோவிட்-19 வந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா உடனே நம்மகிட்ட பெரிய மருந்துகள் இல்லை. ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் சென்னையில் வந்து நாங்கள் அந்த நேரத்தில் சில பணிகள்லாம் பார்த்தோம். அங்கே கூட பார்த்தீங்கன்னா முதல்ல பேஷண்ட் ஐசோலேட் பண்ணி மூணாக பிரித்தாங்க சார். ரொம்ப ரொம்ப கம்மியான சிம்டம் இருக்கிறவங்க, ஏ சிம்டமேட்டிக்காக இருக்கிறவங்க, தீவிரமான சிம்டம் இருக்கக்கூடிய, தீவிரமான சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சப்போர்ட், அது அந்த நேரத்துக்கு என்னென்ன முடியுமோ, ஹைட்ராக்சி குளோரோக்வின் நேரத்தில் கொண்டு நார்மல் பேராசிட்டமால் அதில் தான் ஆரம்பிச்சது இதில் ட்ரீட்மெண்ட். ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னலாம் நம்மகிட்ட லிட்ரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆய்வு பண்ணும்போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அறிகுறிகளோடு இருக்கும்பொழுது நிலவேம்பு குடிநீர் ஒரு நல்ல ஒரு மருந்து அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும்போது, நிலவேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டான்னு சொல்லுவோம், உலகத்திலே நான்காவது மோஸ்ட் பிட்டர் பிளான்ட் அது. ஸோ ரொம்ப ரொம்ப கடுமையான கசப்புத்தன்மை உள்ளது. அந்த கசப்புத்தன்மைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு ஆக்டிவ் பிரின்சிபல் ஆண்ட்ரோகிராஃபோலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அதனுடைய பெட்டர் பிரின்சிபல் காரணம். ஸோ அந்த ஆண்ட்ரோகிராஃபோலைட்ஸை அடிப்படையாக வச்சு வளரக்கூடிய இந்த நிலவேம்பு கஷாயம் ஒரு அரை டம்ளர் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டது உடல் சூடு அதிகரிக்கிறது, ஃபீவர் ஏற்படுறது, நாக்கு வறல்றது. ஸோ அதே மாதிரி வந்து சளி மாதிரி பிடிச்சி தொண்டையில் அடைச்சிக்கிறது, அது நுரையீரலை போய் தாக்குறது, இது எல்லாத்துலேயுமே அது வேலை செய்யுது. ஏன்னா இந்த ஆண்ட்ரோகிராஃபோலைட்ஸ் வந்து ஒரு ஆன்டி வைரல் மெடிசன், அது கோவிடுக்கும் நல்லா வேலை செஞ்சுது. அதே இது டெல்டா வேவ் வரும்போது செகண்ட் 2021 நாம் அதிகமாக ஃபேஸ் பண்ணது டெல்டா வேவ். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிலவேம்பு குடிநீரோடு சேர்ந்து இப்போ அரசாங்கமே என்ன பண்ணுச்சு, நிலவேம்பு குடிநீர், பப்பாளி கஷாயம் இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. 2021 வரும்போது நிலவேம்பு குடிநீருக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கபஜுர குடிநீர், அதில் வந்து 15 பொருட்கள், அதில் இந்த மாதிரி சீந்தில் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் சேரும்பொழுது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி, அதாவது வைரஸ் பார்ட்டிகிள்ஸு, கோவிட் உள்பட எல்லா வைரஸ் பார்ட்டிகிள்ஸும் உள்ளே என்ட்ராகும்போது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை தான் பாதிக்குது. அப்போ நம்ம அந்த வைரஸை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம உடம்புல நம்முடைய ரத்தத்தில் என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது பிளேட்லெட்ஸ் வேணும், அடுத்தது CD4 CD8 அப்படின்னு சொல்லக்கூடிய இம்யூன் செல்ஸ் இருக்கணும். அந்த இம்யூன் செல்ஸ் எல்லாமே இந்த வைரஸை சாப்பிட்ற ப்ராசஸ்லையும் அழிக்கிற ப்ராசஸ் செத்து போயிடுது. அப்போ என்னென்னா அது அந்த வேகத்தில் நம்ம உடம்பு எடுத்து உருவாக்கி கொடுக்கறதுல கஷ்டம் ஏற்படும் பொழுது நோயில் போய் நம்ம விழுந்துடும், அது ரொம்ப சீரியஸான ப்ராப்ளத்தை ஏற்படும். அப்போ இந்த கபஜுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர் இதெல்லாம் நம்ம நிறைய பருக பருக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த CD4 CD8 செல்ஸ் உடைய ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. பிளேட்லெட்ஸ் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போனவங்களுக்கு பிளேட்லெட்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அப்போ அந்த கிருமிகள் வந்து நுரையீரலை போய் தாக்குறதும் நுரையீரலில் போய் அதனுடைய செயல்பாட்டை அழிக்கிறதையும் உடனே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கஷாயங்கள், இந்த மருந்துகள் வந்து பயன்படுறதை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. இது கூடவே இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுற மாதிரி அஸ்வகந்தா இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் சீக்கிரமே அவங்க அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பாக இருந்ததுங்க சார்.
0: இப்போ பல்வேறு நோய் தொற்றுக்கள் இதை சமாளிக்கிறதுக்கு இந்த மூலிகை மருத்துவத்தில் வழி இருக்கா?
1: இருக்குங்க சார். இப்போ கோவிட் வந்து 2019 வந்தது, முதல்ல வந்த வேவ் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தலை, ஆனால் டெல்டா வேவ் ரொம்ப உயிரிழப்பை ஏற்படுத்திச்சு, அதை விட சற்று கம்மியாக ஒமிக்ரான் வேவ் ஏற்படுது. ஆனால் நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமான உயிரிழப்புகள் 10% வரைக்கும்லாம் கூட நிறைய கண்ட்ரீஸில் போச்சு. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தளவில் உயிரிழப்பு என்பது 2% தான் நின்னது. முதன்மையான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகள் தான், அவர்களுடைய பாரம்பரியத்தில் இருந்த இம்யூன் மெடிசன்ஸு. நான் நாட் ஓன்லி சித்தா மெடிசன், ஆயுர்வேதா மெடிசன், யுனானி மெடிசன், நேச்சுரோபதி, பாரம்பரியமாக நிறைய ட்ரைபல் குரூப்ஸ் அவங்களாமே நிறைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தங்கிட்டேருந்து மீண்டுட்டாங்க. நிறைய பகுதிகளில் வந்து மெடிசன் போகவே இல்லை, மாடர்ன் மெடிசன், ஆனால் அவர்களுடைய மருந்துகளை வச்சே அவங்க சமாளிச்சிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி வசதிகள் எதுவுமே கிடைக்காத பகுதிகளில் நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இப்போ இதிலே எடுத்துக்கிட்டிங்கனாலே சார், இப்போ இந்த நிலவேம்பு குடிநீரோ கபஜுர குடிநீரோ இந்த கிருமி வந்தப்புறம் நம்ம உருவாக்குனது கிடையாது, 600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட டெக்ஸ்டில் தான் இருக்குது. அதை ரெஃபரன்ஸாக எடுத்து தான் நம்ம மருந்துகளை, நம்ம அந்த சிம்டம் இதெல்லாம் இருந்தால் இதை கொடுங்க அப்படிங்கிற இருந்ததுனால அந்த சிம்டம் நமக்கு இந்த கோவிட் பாதிச்சவங்களுக்கு வரும்பொழுது அதை நம்ம கொடுத்தோம், அதில் நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. இதில் மல்டிபிள் காம்பவுண்ட்ஸாக நிறைய இப்போ 15 பொருள் சேர்ந்த மருந்தை கொடுக்கும்பொழுது ஒரு விதமான பாதிப்பு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பாதிப்புகளையும் அதை டார்கெட் பண்ணிச்சு. இதே போல தான் எதிர்காலத்திலையும் எந்த ஒரு கிருமி பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்லை தீவிரமான நச்சுயிரி பாதிப்பு ஏற்பட்டாலுமே கூட நமக்கான ஆதார நூல்கள்லேருந்து தாவரங்களை நம்ம பராமரிப்பு பண்ணிட்டு வந்தால் அது மட்டும் கிடைக்கிற தன்மையை வச்சுருந்தோம்னா அந்த காம்பினேஷனை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்து நம்ம அதில் மீட்சியடைய வைக்க முடியும் சார். இப்போ இது பார்த்தீங்கன்னா வேக்சின்ன்றது நோய் வந்ததுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சி ஆர்என்ஏவை பிரித்து அப்படி பண்ணி நம்ம கொண்டாந்தோம். ஆனால் இது அப்படி இல்லை, நம்மக்கிட்ட ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் நாட் ஓன்லி ரெஃபரன்ஸ், பிளான்ட்ஸ் ஆல்சோ நீடட். அப்போ நம்ம இதை அழிச்சிட்டோன்னு வச்சிங்களேன், அழிஞ்சு போயிடுச்சுன்னா நமக்கு மூலப்பொருள் கிடைக்காம போயிடும். அதை மட்டும் நம்ம பாதுகாப்பு பண்ணி வச்சு அந்த அறிவை மட்டும் நம்ம காப்பாற்றி வச்சுருந்தோம்னா நம்ம நிச்சயமாக அதில் எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களுக்கும் கூட

0: நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ மூலிகைகள்லேருந்து நமக்கான தீர்வை வந்து நம்ம பெற முடியும் சார்.
1: குறிப்பாக வந்து சாமானிய மக்கள் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க அன்றாட வாழ்க்கையில் மூலிகைகளை எப்படி பயன்படுத்துகிறது?
0: அன்றாட வாழ்க்கையில் பயன்படுற மாதிரியான ஒரு முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த குடும்பத்தில் ஒரு 4 பேரோ 3 பேரோ 5 பேரோ இருக்கிறாங்கன்னா கடந்த ஓராண்டில் என்னென்ன பாதிப்புகளில் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க? அவர்கள் மெட் ஏஜில் இருக்காங்கன்னா ஏதாவது சில தவிர்க்க முடியாத சில நோய்கள் இருக்கலாம், அவங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், ஹார்ட் கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம், ஏதாவது சம் இது இருக்கலாம். சின்ன வயசு குழந்தைங்களா இருந்தால் பெயின் பொடுகு இருக்கலாம், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கலாம், குழந்தைங்க போயிட்டு வரலாம், வயிற்று ஓட்டம் ஏற்படலாம். இந்த மாதிரி ஒரு டிசீஸ் லிஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணணும், கடந்த ஓராண்டு அல்ல 2 ஆண்டில் அந்த குடும்ப மெம்பர்ஸ் ஃபேஸ் பண்ண டிசீஸு, அதுக்கு தகுந்தா போல் உள்ள தாவரங்களை நம்ம வளர்க்கணும் சார். இப்போ ஒரு சில குழந்தைக்கு நினைவுத்திறன் கம்மியாக இருக்கலாம், அவங்க வீட்டில் ஒரு வல்லாரை வளர்க்கலாம். தாய்ப்பால் சுரப்பு கம்மியாக இருக்குன்னா அங்கே வந்து ஒரு தண்ணீர் விட்டான் கிழங்கு, நன்னாரி இந்த மாதிரி தாவரங்களை வளர்க்கலாம். ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குன்னா ஒரு குப்பைமேனி வளர்க்கலாம். இம்யூன் சிஸ்டம் பிரச்சனை இருக்குதுன்னா ஒரு நிலவேம்பை வளர்க்கலாம். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் டிசீஸை ஒர்க் அவுட் பண்ணிட்டா இது எதுக்கு தேவையான தாவரங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி அதை மட்டுமே அவங்களுடைய ஒரு வீட்டு தோட்டத்திலேயோ இல்லை வீட்டு தொட்டிலேயோ அதுக்குன்னு ஒரு இடத்த பராமரிப்பு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த அடுத்த அந்த எயில்மெண்ட் வரும்போது இதை ஒரு எளிமையான தீர்வா, அடிக்கடி பிரீத்திங் இஷ்யூ வருது அப்படின்னா ஒரு தூதுவளை ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை, ஒரு கற்பூரவல்லி, ஒரு பெப்பர்மெண்ட், இதெல்லாம் இருந்ததுனாலே நம்ம இது போகலாம். இது போய் ஸ்டீராய்டு வரைக்கும் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் சார்.
1: மருந்தாகும் தாவரங்களை வந்து பதப்படுத்துறது அல்லது ஒரு வெயிலில் காய வைக்கிறதுனா அது சில பேர் சொல்கிறாங்க அது நிழலோட்டமாக வந்து கொஞ்சம் ஈரம் காயற மாதிரி, அதாவது கொஞ்சம் ட்ரை ஆகணும், அதே நேரத்தில் ரொம்ப வெயிலில் கொடும் வெயிலில் போட்டுறாதீங்கன்றாங்க. எப்படிலாம் வந்து நம்ம அதை சேகரிக்கிறது? அப்புறம் சேகரிக்காமல் விட்டுட்டோம், ஏன்னா குறிப்பிட்ட காலத்தில் அதை சேகரிக்கணும், அந்த நேரத்தில் விட்டுட்டோம் அப்படின்னா அதனுடைய செயல்படுற திறன் வந்து குறைஞ்சிருமா? இந்த மாதிரி அந்த மூலிகைகளை எப்படியெல்லாம் நம்ம பதப்படுத்துறது இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஆமாங்க சார், அதில் நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா ஒரு சில தாவரங்களில் நம்ம சொல்லக்கூடிய அந்த தாவரத்தினுடைய வேதிப்பொருள்கள் ரொம்ப டீப்பாக இருக்கும், அந்த மாதிரி தாவரங்களை வெயிலில் காய வைக்கலாம். ஆனால் ஒரு சில தாவரங்களில் அந்த வேதிப்பொருள்கள் அந்த ஸ்கின் அதனுடைய மேல் பரப்பு ஒட்டின மாதிரியே இருக்கும், அப்போ அந்த மாதிரி தாவரங்களை வெயிலில் காய வைக்கும்போது அந்த சத்துக்கள் ஆவியாக போயிடும், அப்போ அது ட்ரை ஆகிடும், அந்த குவாலிட்டி குறைஞ்சிரும். அதை நம்ம பயன்படுத்தும் போது அதில் மிக குறைந்த வேதிப்பொருளோ அல்லது ஒன்றுமே இல்லாத நிலைமையும் அடையலாம். ஸோ அதனால் அந்த சேகரிக்கிற பருவ காலமும் ரொம்ப முக்கியமானது. பொதுவாக காலை நேரம் அல்லது ஒரு முற்பகல் நேரத்தில் ஒரு பொருளை சேகரிக்கும் பொழுது, ஒரு பூவையோ அல்லது வந்து ஒரு இலையோ சேகரிக்கும் போது ஒளிச்சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கும் நல்ல வீரியமாக இருக்கும் அது. ஆனால் அதே நேரத்தில் இரவு நேரத்தில் சேகரிக்கும் போது அதனுடைய திறன் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, ஒரு சில வேர்கள் வெயிலில் காய வைக்கலாம். ஆனால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இலைகளை பொறுத்தளவில் மலர்களை பொறுத்தளவில் நேரடி சூரிய வெப்பம் இல்லாமல், ஏன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் வேர்னா தடிப்பாக இருக்குது, அதில் வேதிப்பொருள்கள் நல்ல நடுப்பகுதி வரைக்கும் ஓடு இருக்கும், இலைகள்னால் ஃப்ளாட்டாக இருக்குது, மலர்கள் இதழ்களும் ஃப்ளாட்டாக இருக்குது, அப்போ ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் காயறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது, உடனே அது ட்ரையாக மாறும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம நேரடி சூரிய வெளிச்சம் இல்லாமல் செமி ஷேடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பகுதிகளில் நேரடியாக சூரிய வெப்பம் வராது, ஓரளவுக்கு பார்ஷியலாக க்ளோஸ் ஆகிருக்கிறது, இல்லை பக்கவாட்டிலேருந்து மட்டும் சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம உலர்த்தினா முழுமையாக அதனுடைய பலனை வந்து நம்ம பெற முடியுங்க சார்.
1: இப்போ மருந்தாக பயன்படக்கூடிய தாவரங்கள் அது கொஞ்சம் சிலதை சொல்லுங்க, ஏன்னா வந்து நேர்களும் அதை தெரிஞ்சுக்கணும்.
0: நிச்சயமா
1: அன்றாட வாழ்க்கையில் அவங்க பயன்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இப்போ 8500 தாவரங்களை பற்றி சொன்னோம் நம்ம, அதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு சில தாவரங்களை வந்து பட்டியலிட்டு சொன்னால் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ வில்வத்தை பற்றி சொல்லலாங்க சார். ஸோ வில்வம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ் செரிமான பிரச்சனைகளுக்கு ஒரு வில்வம் ரொம்ப சிறந்தது. வில்வ இலை கஷாயமும் சிறந்தது, இல்லை வில்வத்தினுடைய பழத்தினுடைய கஷாயமும் ரொம்ப சிறந்தது.
1: வில்வமும் விலாங்காயும் வேறு வேறையா சார்?
0: ஆமாம் சார், ஒரே குடும்பத்தை சார்ந்தது ஆனால் ரெண்டும் வேறு வேறு. ஸோ வில்வப்பழம் பெருசாக இருக்கும், விளாம்பழம் சின்னதாக இருக்கும், வில்வ இலையும் பெருசாக இருக்கும், விளா இலை சின்னதாக இருக்கும். ஸோ இது வந்து ஏகிள் மார்மலோஸ் அப்படிங்கிறது வந்து வில்வம், ஃபெரோனியா எலிஃபேண்டம் அப்படிங்கிறது விழா. ஸோ இது ரெண்டும் வந்து ரூட்டேசின்ற ஒரே குடும்பத்தை சார்ந்திருந்தாலும் ரெண்டும் தனித்தனி தாவரங்கள் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வில்வம் வந்து இந்த மாதிரி நமக்கு டைஜஸ்டிவ் சம்மந்தமான கம்ப்ளைண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது, பால்வினை நோய்களுக்கும் அது நல்ல மருந்து, அதே மாதிரி மூல நோய்கள் மூலம்லாம் வந்து அதில் நல்ல சிறப்பாக குணமாகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிறுப்பு இலை. சிறுப்பு இலையை வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறுநீரக கல்லைக்கரை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழ்க்கை முறையினால் நிறைய சிறுநீரகத்தில் கல் ஏற்படுது, ரொம்ப காமன் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சரி, அதனால தான் அது வந்து பொங்கல் டைமில் கூட அது பொங்கல் பூன்னு சொல்லுவாங்க. ஸோ மாடுகளுக்கெல்லாமே கழுத்தில் கட்டி விடுவாங்க, அப்போ அதை வந்து மாடுகளை அதையே சாப்பிடும்பொழுது அந்த சீசனில் கிட்னி வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், சிறுநீரக கற்கள் கரையிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி

0: நம்ம நிறைய பேசணும். கற்றாழை அதை பற்றி, ஏன்னா எல்லார் வீட்டையும் வளர்க்கக்கூடியது அது வந்து பார்த்திங்கன்னா, கர்ப்பப்பை நோய்களுக்கு நல்லது, கல்லீரல் மண்ணீரல் நோய்களுக்கு நல்லது, அது வந்து நிறைய விதமான கம்ப்ளைண்ட், ஸ்கின் ப்ராப்ளம், வெயில்னால் வரக்கூடிய வேனர் கட்டிகள் எல்லாத்துக்குமே அதை வந்து மருந்தாக பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆர்ஜிமோன் மெக்சிகானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரணமாக பிரம்மதண்டுன்னு சொல்லுவாங்க, குடியோட்டி பூண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேபிஸ், தோலில் அதனுடைய பாலை எடுத்து தோலில் வரக்கூடிய ஸ்கேபிஸ், அதுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக தோலில் வரக்கூடிய புண்கள், தோலில் வரக்கூடிய படைகள் எல்லாத்துக்குமே அதை வந்து பயன்படுத்தலாம். ரொம்ப அற்புதமான ஒரு இது. அதே மாதிரி சொரியாசிஸ் இப்போ ரொம்ப காமனாக ஒரு இருக்குது, காளாஞ்சிக படை, கரும்படைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பயன்படுத்தலாம் சார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முடக்கற்றான், முடக்கு அறுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வாத நோய்கள் இப்போ ரொம்ப காமனாக இருக்குது, மூட்டு தேய்மானமாகிறது, மூட்டை நீட்டி மடக்க கஷ்டமாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ரெகுலராக நம்ம வந்து ஒரு முடக்கற்றான் கீரையில் சூப் வச்சோ, இல்லை அது ஒரு துவையலாக்கியோ, ஒரு சாதாரணமாக இட்லி தோசையில் கூட அதனுடைய சாரை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம மாவை வந்து தோசையாக சுட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவாரை, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டத்துடன் சொல்லுவாங்க. ஆனால் ஆவாரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயகல்பமாகவும் வருது, அதே நேரத்தில் டயபிட்டிஸ் நமக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய்க்கு ஒரு அற்புதமான மருந்து. வல்லாரையை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், ஸோ அற்புதமான மருந்து நினைவு திறனை வந்து கூட்டுறதுக்காக. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லி, நெல்லிக்கனி விட்டமின் சி அதிகமானது, எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்தக்கூடியது, ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணக்கூடியது, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியும் இருக்கக்கூடியது. சிறு குறிஞ்சான் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கிறது, அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோல் நோய்க்கு நல்லது, ஸ்னேக் பைட், நீ பூச்சிக்கடி அது மாதிரி இதுக்கெல்லாம் நல்லது, சுகர் பிரச்சனைக்கும் நல்லது, ஹார்ட்டுக்கும் அது நல்லது பண்ணுதுங்க சார், ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீராறைன்னு ஒரு பிளான்ட் இருக்குது, தாகத்தை வந்து போக்கக்கூடியது, அதே மாதிரி பசியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. லிக்கோரியா வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு ஏற்படுறதை வந்து அது கண்ட்ரோல் பண்ணுது, அது நீராறையை வந்து கீரையாகவே பயன்படுத்தலாம். நார்மலாக வீட்டில் துளசி வளர்க்கலாம், துளசிலே ரெண்டு டைப் இருக்குது, சாதாரணமாக பச்சை இலைகளோட கூடிய துளசி, ஆசிமம் சாங்டம், ஆசிமம் டெனியூ ஃப்ளோரம் அப்படின்னு கருந்துளசி இருக்குது, கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டோரண்ட், அதாவது கோழையை வந்து அகற்றுவதற்கு வந்து ஒரு சிறந்த மருந்து. அதே மாதிரி வந்து நுரையீரல் சம்மந்தமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள், காய்ச்சலை வந்து நீக்கக்கூடியது, அதே மாதிரி வந்து ஒரு உடல் தேற்றியாகவும் அது வந்து பயன்படும்.
1: ரெண்டு துளசியுமே நல்லது தான்,
0: ரெண்டு துளசியுமே நல்லது. சொல்லப்போனா கருந்துளசிக்கு வந்து இந்த நார்மல் துளசியோட மேம்பட்ட பெண்ணை, இலையினுடைய அளவு அதிகம், வீரியமும் அதிகமாக இருக்குங்க சார். அது கீழாநெல்லி வீட்டில் வளர்க்கலாம், கல்லீரல் பாதுகாப்புக்கு கீழாநெல்லி ரொம்ப சிறந்தது, ஒரு களைச்செடி மாதிரியே அது வீட்டில் வளர்த்துக்கலாம், ஒரு தடவை மட்டும் நட்டுட்டா போதும், தொடர்ந்து அது அந்த ஏரியாவிலே இருந்துகிட்டு இருக்கும், கல்லீரல் பாதுகாப்புக்கு மிகச்சிறந்த ஒரு மூலிகை. அதே மாதிரி திப்பில்
1: எப்படி சார் பயன்படுத்துறது கீழாநெல்லியை?
0: கீழாநெல்லியை பொறுத்த அளவுலைங்க சார், மஞ்சள் காமாலைக்கு பயன்படுத்துறதுன்றது அந்த மஞ்சள் காமாலை வந்தால் தான் பயன்படுத்தணும். ஆனால் ஹெப்படைட்டிஸ் ஏன்றது ரொம்ப காமன் நம்ம பகுதியில், சாதாரணமாக மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணு மஞ்சளாக இருக்கும், நகை மஞ்சளாக இருக்கும், பசி எடுக்காது, ஜுரம் வரும், இந்த மாதிரி. ஆனால் பொதுவாகவே கல்லீரல் பாதுகாப்புக்கும் நம்ம பயன்படுவோம். லிவ் 52 அப்படின்னு ஒரு மாத்திரை அந்த காலத்துலேருந்தே டாக்டர்ஸ்லாம் எழுதுவாங்க, ஸோ அதில் முதன்மையான முக்கியமான இன்க்ரீடியன்ட் எதுனா இதுதான், கீழாநெல்லி தான் வச்சுங்களா. அது மாதிரி
1: கீழாநெல்லி வந்து நம்ம தோட்டத்தில் இருக்குன்னா அதை எப்படி நம்ம கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாமா?
0: கஷாயம்னு வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க சார், கற்கம்னு சொல்லுவோம். கற்கம்னா என்னன்னா சும்மா சாதாரணமாக அம்மியில் பசம் மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து ஒரு சின்ன ஒரு மிளகு அளவு, ஸோ நாம் அதுவே நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிட்ணும் எப்போனா மஞ்சள் காமாலைக்கு. ஆனால் டெய்லி பேசிஸில் நம்ம எடுக்கிறோம்னா அவ்வளோ எடுக்கக்கூடாது, ஒரு சின்னதாக ஒரு மிளகு அளவுக்கு டெய்லி. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம் சார், வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும், ஒரு தடவை அரைச்சிட்டோம்னா ஒரு வாரம் வச்சுட்டு சும்மா ஒரு மிளகளவுக்கு ஒட்டி காலையில் வெறும் வயத்தில் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்தாலே அது லிவர் டானிக், அது அதனால் அந்த விதத்தில் அதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணில் நிறைய பேருக்கு கண் பூ அப்படின்னு சொல்லுவாங்க, கார்னியல் அல்சர், அதுக்கெல்லாமும் அது நல்ல மெடிசன், அது அந்த மாதிரி வந்து பயன்படுத்தலாம். ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நல்லது, மண்டை நோய்கள்னு சொல்லுவாங்க, ஸ்கால்ப்னு சொல்லக்கூடிய அந்த மண்டை பகுதியிலலாம் வந்து அப்படியே பரபரன்னு ஊறுது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் இது நல்ல அற்புதமான மெடிசன் சார் அது. அதே மாதிரி திப்பிலி, திப்பிலி வந்து ஒரு தடவை வச்சு விட்டால் ரொம்ப நாளைக்கு இருக்கும், அதிக மெயின்டெனன்ஸ் தேவைப்படாத ஒரு பிளான்ட்டு தான், அது டானிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அது. அது மாதிரி இருமல், சளி, கோழை எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி சராக்கா அசோகான்னு சொல்லக்கூடிய அசோக மரம், அசோக மரம் வந்து பார்த்திங்கன்னா சோகத்தை மாற்றுவது அசோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சோகம் எதனால் வேணாலும் ஏற்படலாம், ஒரு மனப்பிரச்சனையினால ஏற்படலாம், உடல் உபாதையினால ஏற்படலாம், எதுவாக இருந்தாலுமே அந்த அசோக மரத்தினுடைய பூக்கள் ஒரு கஷாயமாக நம்ம போட்டு சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி ரத்த விருத்தி டானிக்காகவும் இருக்கும், அதிக ரத்தப்போக்கை நிறுத்துறதுக்கும் அது பயன்படும். அடுத்தது சீந்தில், சீந்தில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மூலிகை சார், இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுல.
1: இலையை பறிச்சு என்ன செய்யணும் சார்?
0: இலையை சாதாரணமாக கஷாயமே போட்டு சாப்பிடலாம் சார், அப்படி இல்லைன்னா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இலையை விட தண்டு சிறப்பு, தண்டு தான் அதிக சக்தி உள்ளதுன்னு வச்சுங்களேன், ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை அது. சாகா மூலின்னு ஒரு பேர் இருக்குது, சாகாமல மூலிகையும் சாகாது, நம்மளுடைய உடலையும் அழிக்காது அப்படிங்கிற தன்மை. கபஜர குடிநீர்ல சேரக்கூடிய ஒரு மூலப்பொருள் வந்து சீந்தில், மிக முக்கியமான ஒரு மூலப்பொருள். ஆனா தண்டுகளை எடுத்து குறுக்கு வாட்டத்துல வெட்டணும் சார். வெட்டோம்னா உள்ள

0: ஜலடம் மாதிரி ஜலடம் மாதிரி கண்ணாக இருக்கும். அப்படியே வட்ட வட்டமான வடிவத்தில் வந்துடும். குறுக்கால கட் பண்ணிவிட்டு அப்படியே காய வச்சுட்டு நம்ம வச்சுக்கலாம். எப்போ நமக்கு இம்யூனிட்டி ப்ராப்ளம் இருக்குது, அடிக்கடி சளி பிடிக்குது, ஜுரம் அடிக்கடி வரும், ஒரு 5 பீஸை எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் வேணால் தேன் சேர்த்து சாப்பிடலாம். அற்புதமான ரிலீஃப் கொடுக்கும் சார். அது கேட்ட ஃப்ரோஷியா பர்பூரியான்னு ஒரு மூலிகை இருக்குது. சாதாரணமாக வந்து அன்றரித்தான் பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, காவாட்டம்புல்லுன்னு கூட சொல்லுவாங்க சார். சரபுங்கா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது சமஸ்கிருதத்தில். அது வந்து பார்த்திங்கன்னா தோல் நோய்களுக்கு மிகச்சிறந்த இது. அதே மாதிரி டீடாக்சிஃபிகேஷன், உடல் கழிவுகளை சுத்தம் பண்ணக்கூடிய, அதுக்கு இது அற்புதமான ஒரு மூலிகைங்க. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சார். அதை பொறுத்தளவு
1: சார், ஒரு மூலிகை தோட்டமாக வைக்கணும்னு வச்சிங்களேன், ஒரு ஆலோசனை ஒன்று சொல்லுங்களேன்.
0: தோட்டம் வந்து அதில் முக்கியமான 3 கருதுகோள்கள் இருக்குங்க சார். மரங்கள்லாம் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா பெரிய தோட்டம் தேவைப்படும். நம்மளுடைய பரப்பளவு எவ்வளோ இருக்குது, 100 சதுரடியாவது இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக அதில் ஒரு 20-30 மூலிகைகள் நம்ம அதில் பராமரிப்பு பண்ண முடியும். அதுலேயே நம்ம சூஸ் பண்ணிக்கணும், சிறு செடிகள், கொஞ்சம் புதர் செடிகள், கொஞ்சம் கொடி வகைகள் அப்படின்னு ஒரு 3 குரூப்பிங்காக எடுத்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை. நமக்கு இப்போ ஒரு செம்பருத்தி இருக்குது அப்படின்னா அது மல்டிபர்பஸ், வீட்டில் ஒரு டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம், சாமிக்கும் எடுத்து வைக்கலாம், நம்ம ஒரு டீ போட்டும் சாப்பிடலாம். அந்த மாதிரி துளசி இருக்கா நமக்கு தேவை இருக்குது. எதாவது நம்மளுடைய நோய்கள் நம்ம ஃபேமிலியில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்போல் நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். மிக்சடு காம்போசிஷனில் பிளான்ட்ஸை வச்சுக்கணும். ஆனால் ஒரே ஒரு ட்ரீயை மட்டும் வேப்ப மரம் வச்சுட்டாங்கன்னா அதுக்கு கீழே ஒன்றுமே வைக்க முடியாது, அதுவே நிறைய இடத்தையும் அடிச்சிடும். ஆனால் அதுவே ஒரு பரந்த அளவில் இருக்குது, 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா சில மரங்களும் வச்சுட்டு சில சிறு செடிகள், சில புதர் செடிகள், சில கொடிகள், சில நீர்த்தாவரங்கள் இது மாதிரி கம்பைண்டாக வைக்கலாம். இப்போ நம்மளுடைய தேவைக்கு தகுந்தா போல இருந்ததுன்னா தாவரங்கள் அந்த மூலிகை தோட்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதை வந்து வேலி போட வேண்டியது ரொம்ப அவசியமானது. தொடர் பராமரிப்பு ரொம்ப முக்கியம். நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும். சூஸ் பண்ணி வைக்கும்போது அந்த மூலிகை தாவரம் நமக்கும் பயன்பட மாதிரி இருக்கும், நம்மளால் அதுவும் வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
1: இவ்வளவு நேரம் மருந்தாகும் தாவரங்கள் அறிவியல் கருத்துக்களுடன் கூடிய பல்வேறு செய்திகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கங்க சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது டெக் குரு. இன்றைய நிகழ்ச்சியில் மருந்தாகும் தாவரங்கள் குறித்து மூலிகை நிபுணர் டாக்டர் என் லோகநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி பன்னிசை மாலை. இன்று பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டிவி சுந்தரவல்லி அவர்கள் பாடிய பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
3: கம்மி நேரத்தில் அதிக லாபம்,
4: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: முதல் பாடலாக இசைக்குழலும் என தொடங்கும் முருகன் பிள்ளை தமிழ் பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது மரகத விகிசத என தொடங்கும் திருப்புகழ்.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவை தாம் அதிகம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு சர்ஜியோ கோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு டிரம்ப், பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெருங்கிய நண்பர் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க தூதருடனான உரையாடலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் அனைவரும் கேட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். 4 பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்கோ ரூபியோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டா பழங்குடியின மக்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 150,000 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டெகோய் ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்

அமைச்சர்கள் மாநாட்டில் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா சார்பில் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், சர்வதேச மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான முக்கியமான விஷயங்கள் ஆகியவை குறித்தும் தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா எடுத்துரைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர்.

0: வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்மபூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்டர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறும் என்றும், இம்மாதம் 28 தேதி நடைபெறுவதாக இருந்த இக்கூட்டம் அவசர தேவையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இன்று சென்னையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறை சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குற்றச் செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தற்காப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் திரு விஜய் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் மூலம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயம் மட்டுமின்றி தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக இந்த பயிற்சி நிலையத்தின் இயக்குநர் திரு சதீஷ்குமார் தெரிவித்தார்.
2: இந்த நிலையமானது திருப்பூர் மாவட்டத்தில் 2013 ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு அவங்க வந்து சுயமாக ஒரு சுயதொழில் செய்வதற்காக வந்து இந்த நிலையமானது கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சுயதொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா, இது 3 கேட்டகரியை நம்ம பிரிக்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ராடக்டில் வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை வகையான ட்ரைனிங்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் சம்மந்தமான தொழில்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு உரம்பு தயாரித்தல், அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 63 வகையான ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலையத்தின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம்.
0: செல்போன் தொடர்பான தொழில்நுட்ப பயிற்சியை பெற்றது தமக்கு மிகுந்த பலனை அளித்துள்ளதாக பயனாளி திரு பாலச்சந்தர் கூறினார்.
3: நான் டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆர்சிடி திருப்பூருங்கிற இதுல வந்து இங்க செல்போன் பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல்னு ஒரு கோர்ஸ் நடத்துறதா பார்த்தேன். இங்க எடுக்கிற ஸ்டாஃப்ஸ் இங்க எல்லாமே நல்லபடியா சொல்லி தராங்க. இதனால என் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இனிமேல் சொந்தமா சுய தொழில் பண்ணி வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்லி இங்க வந்து பயிற்சி எடுத்திருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்சிடிக்கு வந்து மிகவும் நன்றி. இங்க உள்ள ஆசிரியர்கள் மற்ற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.46 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2.57 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 107.77 ரூபாய்க்கும் டீசல் 99.59 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலை உயர்வு குறித்த அறிவிப்பை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சிக்கனமாக

0: பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் சண்டை நிறுத்தம் தொடர்பான எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் உடனடியாக மேற்கொள்ள அவசரம் காட்ட வேண்டாம் என்று தங்கள் நாட்டு பிரதிநிதிகளுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் போர் சூழலுக்கு முடிவு காண வேண்டும் என அமெரிக்கா எண்ணியுள்ள நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு நிதி தொடர்பான சலுகைகளை வழங்குவது குறித்து தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்ட பின்புதான் அந்நாட்டுடன் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திரு பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியில் இருந்தபோது அந்நாட்டுடனான அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் சலுகைகள் காட்டப்பட்டதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் குறை கூறினார். இதனிடையே அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானுடனான சண்டை நிறுத்தத்தை 60 நாட்கள் நீட்டிப்பது குறித்தும் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பூட்டான் அணி நேபாளத்தையும் இந்தியா மாலத்தீவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. இனி வருவது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: நீங்கள் உள்ளத்தை ஒளியாமல் கூறுங்கள். தனராஜ் வருகிறானா? ஞானம் விழிக்கிறாள். யார் தனராஜ்? மைத்ரேயி கோபத்துடன், தெரியாதது போல் பாசாங்கு செய்ய வேண்டாம். ஆலமரத்து கிளிப்பாட்டு போட்ட திரைப்பட கவிஞர், கட்சியின் தூண் போன்ற உறுப்பினர். அரசியல் என்றால் வெட்கம் மானம் ஒன்றுமே இருக்காது போலிருக்கிறது என்று வெடுவெடுத்துவிட்டு சிவக்கும் முகத்தை திருப்பிக் கொள்கிறாள். அடர் ஆமா என்று ஞானம் கேட்டுவிட்டு சிரிக்கிறாள். எனக்கு அவனை பற்றி நினைப்பே இல்லை, அப்படி யாரும் வரப்போவதில்லை. பின் என் அலங்காரத்தில் உங்களுக்கு என்ன ஆவல்? ஏதோ சொஜ்ஜி பஜ்ஜியை பண்ணி வைத்துக்கொண்டு பெண்ணை ரெடியாக இரு என்று சொல்பவர்கள் போல் இருக்கிறதே உங்கள் நடப்பு. ஞானம் அவளை நேராக கனிவுடன் நோக்குகிறாள். மைத்ரேயின் முகம் குழம்பி இருக்கிறது. கோபிச்சுக்காதே மைத்தி, எண்ணம் அப்படி இல்லைன்னு நான் சொல்லலை. நேற்றே இதை சொல்லத்தான் ஜானகி வந்தாளாம். காலையில் 10 மணிக்கு ஆபீஸிலேயே ராமசேஷன் கேட்டார். மிக நல்ல பையன், வயசு 30 ஆகிறது, ஜாதகம் வரதட்சணை எல்லாம் கிடையாது. உங்கள் தங்கையை பற்றி நாங்கள் சொன்னோம். அவனே இன்று காலையில் அவள் காலேஜுக்கு போவதை பார்த்துவிட்டு இவள் தானா என்று கேட்டான். அவனை சாயங்காலம் கூட்டி வரட்டுமா என்று கேட்டார். நான் என்ன பதில் சொல்ல? வர சொன்னேன். புளிக்குழம்பையும் பாயாசத்தையும் மோரையும் ஊற்றி கலந்து ருசிப்பது போல் இருக்கிறது. நீங்கள் என்ன நினைத்து கொண்டு வர சொன்னீர்கள் அக்கா? நான் என்ன கன்னிப்பண்ணா? மெதுவாக பேசு மைத்ரேயி, எனக்கு தெரியும். ஆனாலும் உன் எதிர்காலத்தை குறித்து எனக்கு கவலை இருக்கிறது. நான்சென்ஸ் என்று முணுமுணிக்கிறாள் மைத்ரேயி. யாரு, நானா? இல்லை, மணியுங்களக்கா. என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே. நீங்கள் என்ன முடிவோடு துணிவோடு அவர்களுடைய அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுத்து வளர விடுகிறீர்கள் என்று நான் நினைக்கட்டும்? பொறு, ஆத்திரப்படாதே மைத்ரேயி. நீ உன்னுடைய அந்த கல்யாணமோ எதுவோ அதை இன்னும் உயிருள்ளதாகத்தான் நினைத்திருக்கிறாய் என்றால் சொல், நான் உன்னை வற்புறுத்தவில்லை. அந்த கல்யாணம் உயிர் இல்லாதது தான், சட்டப்படி செல்லாதது தான். ஆனால் நான் கன்னிமை காத்து வந்தவள் என்று பொய்யாக நம்பும்படி செய்து என்னை ஒருவருக்கு கல்யாணம் செய்து

கொடுக்க நீங்களா விரும்புகிறீர்கள்? அக்கா, நான் இங்கிருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை நேராக சொல்லிவிடக்கூடாதா? அசடு, ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறாய்? அந்த தனராஜை இன்னும் நீ மனசில் வைத்து கொண்டிருப்பாய் என்பதை நான் எண்ணி பார்த்திருக்கவில்லை. நான் ஒரு மாதிரி ஜானகியிடம் நீ வீட்டை துறந்து வந்திருப்பதை பற்றி கூறியிருக்கிறேன். நீ என் இரத்த கலப்பு சோதரி அல்ல என்பதும் அவர்களுக்கு தெரியும். உனக்கு தனி வாழ்வு இம்மாதிரியான நிலையில் பத்திரமல்ல என்று நான் கருதுகிறேன். அவர்கள் உடன்படுவதை கவனித்தால் பையன் பெருந்தன்மையுடையவனாக இருப்பான் என்று தோன்றுகிறது. தனி வாழ்வு எனக்கு மட்டும் பத்திரமில்லை என்பதை எப்படி நீங்கள் முடிவு செய்தீர்கள்? நான் என்ன? படபடப்பாக வரும் சொற்களை உதட்டை கடித்து விழுங்கிக் கொள்கிறாள். கண்களில் நீர் தழும்புகிறது. அவளை மட்டும் ஏன் பத்திரமில்லாதவள் என்று நினைக்க வேண்டும்? ஒரு ஆணின் கண்களில் அவள் பாலுணர்வை தூண்டிவிடும்படியான பிம்பமாகவா விழுகிறாள்? சீ! ஞானாம்மா மெல்ல அவளுடைய கையை பற்றுகிறாள். நீ நினைப்பதெல்லாம் எனக்கு புரிகிறது மைத்ரேயி. பொது வாழ்வும் ஒரு பெண்ணின் இளமையும் எப்போதும் கத்தி முனையில் நடப்பது போன்ற அனுபவமாக இருக்கும் என்பதை நான் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு மேல் நான் சொல்ல வேண்டாம். உனக்கு குடும்ப அமைப்பில் இருந்து கொண்டு உன் அறிவையும் ஆற்றலையும் சமுதாய நலனுக்கு பயன்படுத்தலாம் என்று நான் எண்ணினேன். வியப்பும் கண்ணீரும் அலைமோத அவள் ஞானத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள். வாருங்கள், வாருங்கள். நமஸ்காரம். ராமசேஷன், டாக்டர் முரளி என்று அறிமுகம் செய்து வைக்கும் குரல் மைத்ரேயிக்கு கேட்கிறது. உட்காருங்கள், உட்கார் ஜானகி. சிவு எங்கே? சிவு பார்ட்டிக்கு போயிருக்கிறான். ஜானகி சிரிக்கிறாள். பார்ட்டியா? ஆமாம், மிஸ்ஸஸ் கோகலே வந்து அழைச்சிக்கிட்டு போனாள். சிமிக்கு இன்னைக்கு பர்த்டே. ஓ, பெரியவங்க பேசும் இடத்தில் வேண்டாம் என்று அனுப்பிவிட்டாயாக்கும். சிரிக்கிறார்கள். நீங்கள் இப்போ லீவில் வந்திருக்கிறீர்கள் இல்லையா? ஆமாம். உங்களுக்கு டெல்லியில்தான் படித்ததல்லாமா? நான் இங்கே மெட்ராஸ் மெடிக்கலில் தான் படித்ததெல்லாம். அப்பா அம்மா இப்போ இந்தூரில் இருக்கிறார்கள். மெட்ராஸ் மெடிக்கலிலா? எந்த வருஷத்தில்? 60 பாஸ் பண்ணினேன். 62 சர்வீஸுக்கு போனேன். ஞானம்மா இன்டர்வியூக்கு வந்த இளைஞனை கேள்வி கேட்பது போல் பேசுவதாக மைத்ரேயி நினைத்து கொள்கிறாள். டிராயிங் ரூம் பேச்சு என்ற நாகரிகமே ஞானத்துக்கு பழக்கமில்லை. பெண் எத்தனைதான் படித்து முன்னேறி மறுமலர்ச்சி வேடம் பூண்டாலும் அடித்தளத்தில் உள்ள பச்சையான இயல்புகள் சமயங்களில் மீறி வருவதாக மைத்ரேயி நினைக்கிறாள். ஞானம்மா அவள் பெரிதும் மதித்து வியந்து அன்பு கொண்டு ஆராதித்த ஞானம்மா அவளுக்கு ஒரு சோதரியாக, ஆசிரியையாக, தோழியாக நின்றிருப்பவள் இப்போது மூட தாயாக உருக்கொண்டிருக்கிறாள். அவளால் இப்படித்தான் எண்ணத் தோன்றுகிறது. அப்போது ஞானம் உள்ளே வருகிறாள். காப்பிக்கு பால் காய்ந்து விட்டதா? நீயும் வா என்று கூறிவிட்டு தட்டுக்களில் இனிப்பையும் காரத்தையும் வைக்கையில் ஜானகியும் உள்ளே வருகிறாள். மைத்ரேயி காலேஜிலிருந்து வரவில்லையாக்கும் என்று நினைச்சேனே. ஓ, இதெல்லாம் என்ன சிஸ்டர், பெரிய அமர்க்களம் பண்ணியிருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. உங்கள் வீட்டிலிருந்து மாதம் 5 பாயாசமும் பட்சணமும் கொண்டு வந்து தருகிறாய். எதையும் ருசித்து பாருங்கள். ஆமாம், அக்காவே செய்தது. தட்டுக்களையும் தண்ணீர் கூஜாவையும் அவளும் மைத்ரேயையும் கொண்டு வருகிறார்கள். நல்ல உயரமும் பருமனுமாக கம்பீரமான தோற்றத்துடன் விளங்கும் முரளி பெண்களிடையே கூசினார் போல் தோன்றுகின்றான். பெண்களின் சங்கத்தில் இயல்பாக பழகக்கூடியவன் அல்ல என்று புரிகிறது. மைத்ரேயி என்று ஜானகி கூறுகிறாள். டாக்டர் முரளி புன்னகை, கைகுவிப்பு, அவனுடைய முகத்தில் வியப்பு. நீங்கள் பாபு சித்திக்கு உறவில்லையா என்று நேராக கேட்கிறான். மைத்ரேயிக்கு தன் உடல் குளிர்ந்து கரைவது போல் தோன்றுகின்றது. பாபு சித்தி, அத்திம்பேரின் பெரியப்பா பெண் பாபு, அவளுக்கு. சரிதானா? நான் உங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்தேன், நினைவிருக்கிறதா? நினைவிருக்கிறது என்று தலையை ஆட்டுகிறாள் மைத்ரேயி. பாபுவின் கணவருக்கு டெல்லியில்தான் வேலை. பாபுவின் பெரிய மகள் மைத்ரேயை விட பெரியவள். அந்த லோச்சுவும் மீனாவும் மாம்பாக்கம் வந்தால் அவளை வேலைக்காரி போல் நினைப்பார்கள். அவர்களுக்கு அவள் தட்டலம்பி வைத்து மருதோன்றி அரைத்து கொடுக்கும்போது மட்டும்தான் சிநேகம். ஊருக்கு போகும்போது அந்த பாபு அவள் கையில் 4 கொடுப்பாள். அதை அவள் முகத்திலேயே விட்டறிய தோன்றும். அக்காவுக்கு அஞ்சி அதை வாங்கி கொண்டிருக்கிறாள். அவளுடைய மைத்துனர் பிள்ளையான இந்த முரளி மருத்துவக் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். ஒருமுறை அவன் தீபாவளி சமயம் அங்கு வரப்போகிறான் என்று அக்காவே தடபுடலாக ஏற்பாடுகள் செய்து எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவன் தீபாவளி என்று வரவில்லை. அடுத்த நாள் பிற்பகல் எல்லோரும் பகல் காட்சிக்கு சென்றிருந்த நேரத்தில் வந்தான்.
அவள்

0: தீபாவளி பட்சணத்தை ஒரு தட்டில் வைத்து கொடுத்து விட்டு வீட்டுக்கப்பால் வயலில் நின்றிருந்த அத்திம்பேரை அழைத்து வந்தாள். ஓலையை எரிய விட்டு அத்திம்பேருக்கும் அவனுக்கும் காப்பி தயாரித்து கொடுத்தாள். அவன் அவளை இனம் புரிந்து கொண்டது அவளுக்கு நன்மையாகவே இருக்கிறது. மனம் இறுக்கம் விடுபட்டு லேசாகிறது. முன்னமே தெரியுமா என்ன என்று வினவுகிறார் ராமசேஷன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதினா பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறவிருக்கும் குடிமை முதலீட்டு விழா பகுதி ஒன்றில் 2026 பத்ம விருதுகளை வழங்கும் நிகழ்வினை இன்று மாலை 5 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 1 மணி. நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான ஒரு மதிய வணக்கத்தோடு நீங்கள் இணைந்துள்ளீர்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மகளிர் நேரம். இன்றைக்கி மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் நிறைய ரெசிபீஸ், கோடை காலத்துக்கு சிறந்த குளிர்ச்சியூட்டும் ரெசிபீஸ் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் நிறைய கோடைக்கால ரெசிபி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த வகையில் முதலாவதாக என்ன ரெசிப்பினா, இந்த கோடைக்காலத்துக்கு ஒரு உகந்த ரெசிபின்னே சொல்லலாம். இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. குல்ஃபினா யாருக்கு தான் பிடிக்காது, அதுவும் பாதாம் குல்ஃபினா ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இல்லைங்களா. இதுக்கு இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, முதலாவதாக 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கணும், 100 கிராம் சர்க்கரை, ஏலக்காய் தூள், பாதாம் 10, முந்திரி 10. செய்முறை இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பாலை நன்கு கொதிக்க விடவும். 5 நிமிஷம் கழித்து சர்க்கரை சேர்த்துக்கணும். மிக்சியில் முந்திரியும் பாதாம் ரெண்டத்தையும் ஒரு கொரகொரப்பான ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பால் கொதிச்சிட்டே இருக்குங்க இல்லையா, அந்த பால் கலவையில் இந்த பவுடரையும் சேர்த்து ஒரு 2 முதல் 3 நிமிடம் கொதிக்க விட்டு இறக்கி வச்சுக்கணும். முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/2 லிட்டர் பால் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 300 ml ஆகும் வரை கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த திக்காகும்போது தான் குல்ஃபி வந்து நல்லா கொழகொழப்பாக க்ரீமியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப, சரிங்களா. இந்த முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்திங்கன்னா 300 ml அளவு அந்த அளவுக்கு சுருண்டு வரணும். 1 லிட்டர் எடுத்திங்கன்னா 700 ml ஆகும் வரை கொதிக்க விடணும். அந்த அளவுக்கு கொதிக்க விட்ட பிறகு அந்த பவுடரை சேர்த்து சில் பண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் ஒரு சின்ன சின்ன டம்ளரில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நடுவில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வச்சுட்டு ஃப்ரிட்ஜில், அதாவது ஃப்ரீசரில் வைக்கணும். குறைந்தது 8 மணி நேரமாவது வச்சாதான் இந்த வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு. 8 மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா சில்லுன்னு உங்களுக்கு குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் பாதாம் குல்ஃபி அப்படியே நாக்கில் சொட்ட சொட்ட எனக்கே வந்து சாப்பிடணும் போல் இருக்குது இந்த மதிய வேலையில். வெளியே அதுவும் கண்டிப்பாக நாங்கள் ஸ்டூடியோவில் இருக்கிறதால தெரியல, வெளியில் கண்டிப்பாக வெயில் மண்டையை பொழக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே எங்களுக்கும் அந்த குல்ஃபியை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நேர்களே. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து பேசலாம் நேர்களே. இணைந்திருங்கள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. இன்றும் உங்கள் இதயத்தோடு பாடல் கேட்கலாம். தெரி திரைப்படத்திலிருந்து டி. ராஜேந்தர், ஜி. வி. பிரகாஷ் மற்றும் சோனு கக்கர் குரலில்.

நேரம் 1:07 ஆயிடுச்சுக்கு. இன்றைக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு கோடை காலத்து சிறப்பு ரெசிபிஸ் தான் உங்கள் கூட பகிர்ந்துட்டுருக்கேன். அந்த வகையில் அடுத்த வரிசையாக என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, நுங்கு பால் சர்பத். இந்த நுங்கு பால் சர்பத் செய்வதற்கு தேவையான பொருட்கள், நுங்கு 5, பால் 1 கிளாஸ், சர்க்கரை மற்றும் ஏலக்காய் தேவைக்கேற்ப. முதல்ல இதை எப்படி செய்யணும்னா, தோலெல்லாம் எடுத்துகிட்டு நுங்கு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். 1 கிளாஸ் பால், சர்க்கரை, ஏலக்காய், இதை எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அடித்து குடிக்க வேண்டியதுதாங்க. ரொம்ப சிம்பிள். நுங்கு வந்து இந்த சம்மர் டைம்ஸில், கோடை காலத்தில் ரொம்பவே அதிகப்படியாக வெளியில் விற்கிறாங்க. அதை நம்ம சீஸ்னலாக கிடைக்கிற தர்பூசணி, கிர்ணி பழங்கள், அப்புறம் நுங்கு, இது எல்லாம் கோடை காலத்தில் வெப்பத்தை, நம்ம உடல் சூட்டை தணித்து வெப்பத்தை குறைக்க உதவுது. அதனால் சீசனில் என்னென்ன கிடைக்குதோ அதை நம்ம அனைத்தையும் எடுத்துக்கணும், தவிர்க்கக்கூடாது. சரிங்களா, இது எல்லாத்தையும் ஒன்றா அடித்து மிக்சி ஜாரில் குடித்தா நுங்கு பால் சர்பத் ரெடி டு கோ. அடிக்கிற வெயிலுக்கு நுங்கு சர்பத் அப்படியே வாயில் வச்சு உருதுங்க, செமையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இளையோசியோடு.

கோச்சிட்டு போதியா?

நேரம் 1:13:25 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. இன்றைக்கி மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் குடிக்க வேண்டிய குளிர்பானங்கள் மற்றும் ரெசிபீஸ் தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் அடுத்ததாக மாங்காய் பானகம். இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸ், வட இந்தியாவில் ஆம்பனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெப்பத்தை தாங்கும் பண்புகளுக்காக அறியப்படும் ஒரு பாரம்பரிய பச்சை மாம்பழ பானம். இது செய்வதற்கு தேவையான பொருட்கள் பச்சை மாம்பழம், பச்சையாக உள்ள மாம்பழம், பச்சை மாங்காய், வெல்லம் மற்றும் சர்க்கரை தேவையான அளவு, சீரகப்பொடி மற்றும் கருப்பு உப்பு. இது செய்முறை பார்த்திங்கன்னா, பச்சை மாங்காய்களை மென்மையாகும் வரை வேக வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் மாங்காய்களை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதை வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கணும். அதை சதை பகுதியை மட்டும் எடுத்துட்டு சர்க்கரை, வெல்லம் மற்றும் மசாலா பொருட்கள் மற்றும் தண்ணீர் சேர்த்து அரைக்கவும். அரைச்சிட்டு நல்லா வேக வைத்த மாங்காய், சர்க்கரை, வெல்லம் அப்புறம் மசாலா பொருட்கள், சொன்ன மாதிரி சீரகப்பொடி அப்புறம் கருப்பு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி நிறைய நல்லா டைல்யூட் பண்ணிக்கணும். டைல்யூட் பண்ணிவிட்டு வடிகட்டிடணும். அதில் திப்பிகள்லாம் இல்லாமல் அந்த ஃப்ளேவர், சில பேருக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்காது இல்லைங்களா, செங்காயா, சில பேர் கூட செங்காயாக இருக்க மாங்காய்களை தான் விரும்புவாங்க. அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த மாங்காய் பானகம் ரொம்பவே பிடிக்கும். அதை நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் குளிரூட்டப்பட்டு எடுத்துக்கலாம். கோடை காலத்தில் நல்லா சில்லுன்னு இல்லை ஐஸ் க்யூப்ஸை எடுத்து போட்டு குடித்தோன்னா அப்படி இருக்கும். அப்படியே ஒரு புளிப்பு, இனிப்பு எல்லாமே இதில் அடங்கியிருக்கும். லைட்டாக இந்து உப்பு சேர்த்து குடிக்கும்போது அதனோட சுவை வந்து அலாதியாக இருக்கும். இந்த சம்மருக்கு மாங்காய் சூடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் சிறிய அளவில் எடுத்துக்கும்போது மோர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த சூட்டை வந்து தணிக்கும். சீசனல் காய் மாங்காய் வந்து இந்த மே மாதம் ஜூன் வரைக்கும் நமக்கு நிறைய வந்து கிடைக்கும் இல்லைங்களா, அதனால் எடுத்துக்கிட்டால் நமக்கு உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தருங்க. ஆம்பானாவை எடுத்துக்கோங்க, உடலை குளிர்விச்சுக்கோங்க, சரிங்களா. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் சிறப்பு ரெசிபிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேலை வரிசையோடு. பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடலாம் நேர்களே. பாடல் கேட்கலாம் தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் மற்றும் சுபலாஷ்னி குரலல். இணைந்திருங்கள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேலே ஒடிசியோடு. இது உங்கள் மகளிர் நேரம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 1:20 23 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் கோடை வெப்பத்தை தணிக்கும் குளிர்ச்சியூட்டும் ரெசிபீஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக ஒரு காய்கறி சாலட். இது என்ன, ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது, ஆனால் உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. ஒன்று, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு காலை சிற்றுண்டி எடுத்துகிட்டு ஒரு 11 மணி அளவில் இந்த மாதிரி ஒரு சாலட் ஹெல்தியானதாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உடல் ரொம்ப வலிமை பெறும், நமக்கு செரிமான சக்தியும் அதிகரிக்கும், உடல் சூட்டையும் தணிக்கும். இந்த சாலட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: நறுக்கிய வெள்ளரிக்காய் 1 கப், தக்காளி 1/2 கப், எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன், நறுக்கிய கொத்தமல்லி தழை மற்றும் சுவைக்கு ஏற்ப உப்பு. ஒரு செய்முறை: ஒரு பாத்திரத்தில் வெள்ளரிக்காய் மற்றும் தக்காளி துண்டுகளை சேர்த்துக்கணும். அதில் தேவைக்கேற்ப எலுமிச்சை சாறு, ரொம்பவும் அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அழுத்தியும் பிழிஞ்சால் அது லைட்டாக கசப்பு தட்டின மாதிரி ஆகிடும். எலுமிச்சை சாறு லைட்டாக போட்டுக்கணும். அடுத்து உப்பு மற்றும் கொத்தமல்லி தழையை தூவிட்டு நன்றாக கலந்துக்கணும். கலந்துக்கிட்டால் நமக்கு அருமையான ஒரு காய்கறி சாலட் ரெடி. இதுக்கு வெள்ளரிக்காய் வந்து ரொம்பவே குளிர்ச்சியானது, பசங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நம்ம வந்து பழகிக்கணும், பசங்களுக்கு வந்து கொடுத்து கொடுத்து பழகணும், அப்போ தான் உடல் சூட்டை தணிக்கும். இதுக்கு நமக்கு தேவையான பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். பீட்ரூட், கேரட், பிடிச்ச மாங்காய், என்ன காய்கறிகள் வேணாலும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள் எது வேணாலும் இது கூட சேர்த்து காய்கறி சாலடாக எடுத்துக்கலாம். சிற்றுண்டிக்கு அடுத்து எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே வலுவூட்டும் சொல்லலாம். இதனோட பயன்கள்: உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி நீர் சத்தை அதிகரிக்கும். வெள்ளரிக்காலே அதிகமாக அறியும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கட்டர்லலாம் அப்படியே தண்ணி வந்து ஓடும், அந்த அளவுக்கு நீர் இருக்குது. நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். அதனால் கோடை காலத்துக்கு இதுக்கு சிறந்த சாலட்னே சொல்லலாம். இதை வந்து எடுத்துக்கிட்டு அது கூட மோர், அந்த மாதிரி எல்லாம் நீர் மோர், இதெல்லாம் எல்லாமே குளிர்ச்சியூட்டும் உணவுகள். இதெல்லாமே எடுத்துட்டு வாழ்வை வந்து சிறப்பாக அமைச்சுக்கணும். ஏன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு, சரிங்களா? நல்ல உணவை சாப்பிடுவோம் சொல்லிட்டு தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம். நேர்களே, சிறிய பாடலுக்கு பின் காத்து வாக்கில் 2 காதல் திரைப்படத்திலிருந்து வரும் பாடல்.

நேரம் 1:26:23 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மகளிர் நேரம். இன்றைக்கி மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் கோடை வெப்பத்தை தணிக்கும் கோடைக்கால ரெசிபிஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக ரொம்பவே கோடை காலத்தில் ஸ்பெஷலாக நம்ம எல்லோரும் எடுத்துக்கக்கூடிய ஒரு சர்பத் தான் நன்னாரி சர்பத். நன்னாரியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. கோடைக்கு குளிர்ச்சியான பானங்கள் மிகவும் அவசியம். இது நன்னாரி சர்பத் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: நன்னாரி வேர் சிரப் 2 டேபிள்ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1/2 பழம் அளவுக்கு எடுத்துக்கணும், சப்ஜா விதைகள். இந்த சர்பத் செய்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்சா அது ஜெல்லி ஃபார்மில் அந்த கண்ணு மாதிரி உப்பி வந்திருக்குங்க. அடுத்து குளிர்ந்த நீர், தண்ணி இல்லைனா ஐஸ் கியூப் கூட சேர்த்துக்கலாம். செய்முறை: சப்ஜா விதைகளை தண்ணீரில் ஊற வச்சுக்கணும். 1 கிளாஸில் நன்னாரி சிரப், எலுமிச்சை சாறு, ஊற வச்ச சப்ஜா, இதை எல்லாத்தையும் கலந்து சில்லுன ஐஸ் க்யூப்ஸை போட்டு அப்படி குடித்தோன்னா நன்னாரி சர்பத் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த மதிய வேளையில் வெளியில் போயிட்டு வர ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நுழையும் போது இந்த மாதிரி ஒரு சர்பத்தை அம்மாவோ அப்பாவோ யாராவது நம்மக்கிட்ட செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டு சூப்பராக குடிச்சிட்டு உடம்பையும் நல்லாவே பார்த்துக்கலாம் அவங்க. அதுக்கப்புறம் இப்போ நன்னாரி வேரில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இது என்னென்னலாம் பண்ணும், இதனோட மருத்துவ பயன்கள்: உடல் சூட்டை ரொம்ப தணிக்கும், கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய அதிக வெப்பம், அம்மை நோய் மற்றும் நீர்க்கடுப்பு எல்லாத்தையும் இந்த நன்னாரி வேரை வந்து போக்குறதுக்கு உதவுது. உடல் சூட்டை தணிஞ்சாலே இந்த மாதிரி நோய்கள்லாம் நம்மக்கிட்ட அண்டாது. அடுத்து செரிமானத்தை மேம்படுத்தும். நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, நன்னாரி சர்பத் குடித்ததுமே அப்படி

ஏப்பம் வரும் பார்த்தீங்களா, அந்த அஜீரண கோளாறுகளெல்லாம் இது சரிப்படுத்தும், செரிமானத்தை மேம்படுத்தும். அடுத்து சிறுநீர் பாதையில் உள்ள கோளாறுகள், சிறுநீர் தொடர்பான எரிச்சல், நீர் சுளுக்கு. சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நேரம் வெயிலில் விளையாடுவாங்க லீவ் டைமில் வேறு. இந்த மாதிரி நன்னாரி சர்பத்து விளையாடிட்டு வரும்போது அம்மாக்கள்லாம் இதை செஞ்சு கொடுக்கும்போது இந்த நீர் கடுப்புலாம் குறையும். அடுத்து ரத்தத்தை ரொம்பவே சுத்தம் செய்துங்க. உடலில் உள்ள ரத்தத்தை சுத்திகரித்து தோல் நோய்கள், அரிப்பு, சொறி, சிரங்கு வராமல் தடுக்குது. அடுத்து மஞ்சள் காமாலை. இது வந்து ரொம்பவே புதுமையாக இருக்குது. ஸ்கிரிப்ட் எழுதும்போது தான் அதை நினைக்கிறோம், மஞ்சள் காமாலையை குணப்படுத்த உதவுது நன்னாரி சிறப்பு. அப்போ டெய்லியுமே எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. கல்லீரலை பாதுகாத்து மஞ்சள் காமாலையை குணமாக்க உதவுது. ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தரும், புத்துணர்ச்சி தருங்க நன்னாரி சர்பத். நன்னாரி வேர் குடிநீர் உடலுக்கு ரொம்பவே புத்துணர்ச்சி தந்து சோர்வை நீக்குதுன்னே சொல்லலாம். எல்லாரும் நன்னாரி சர்பத்தை எடுத்துகிட்டு சில்லுன்னு சமரை கழிக்கலாம். நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேலை இவரிசையோடு. மேலும் பல சுவாரஸ்யமான ரெசிபீஸ் உங்களுக்காக ஆந்தி வேல இருக்கு. இணைந்திருங்க, எங்கேயும் போயிடாதீங்க.

0: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் 1:34 7 நொடிகள் ஆயிடுச்சிருக்கு. இன்றைக்கி மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் கோடை காலத்துக்கு ஏற்ற உணவுகளாக, அதாவது சர்பத் வகைகளை தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக, இது ஒரு நீண்ட நேரம் நெடும் ரெசிபினே சொல்லலாம், கொஞ்சம் பொறுமை காத்து கேட்கணும் நேர்களே, இது ஒரு பூஸ்ட் மில்க் சர்பத். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், பூஸ்ட் உபயோகித்து செய்கிற பொருட்கள், தேவையான பொருட்கள் பால் 1 லிட்டர், ஜவ்வரிசி பூஸ்ட் 5 டேபிள்ஸ்பூன், மற்றும் அகர் அகர் கடல் பாசின்னு சொல்லக்கூடிய அது 1-2 டேபிள்ஸ்பூன், சர்க்கரை தேவையான அளவு, காஃபி பவுடர் 2 டேபிள்ஸ்பூன். செய்முறை, ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். இதில் கடல் பாசியை துண்டு துண்டாக வெட்டி போடணும். கடல் பாசி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது, அதனோட பெனிஃபிட்ஸ்லாம் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா இந்த அகர் அகர் கரைஞ்சதும் அதில் பூஸ்ட்டோ இல்லை அது பூஸ்ட் வந்து உங்களுக்கு உடலுக்கு கெடுதி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம், சரிங்களா? தேங்காய் பால், இளநீர், அப்புறம் எந்த ஜூஸஸ் வேணால், வா அதாவது தர்பூசணி ஜூஸ், எது வேணாலும் சேர்த்துக்கிட்டால் அது வந்து கெட்டிப்படுத்தும் இந்த அகர் அகர்ன்றது. இது 1 ஸ்பூன். காஃபி பவுடரையும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கணும். நல்லா கொதிக்க வச்சதும் இந்த கலவை ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா இந்த அகர் அகர், இந்த தேங்காய் பால், இந்த ஜூஸ் எல்லாமே ஒன்று சேர கலந்ததும் இந்த அகலமான பாத்திரத்தில் ஊற்றி வைக்கணும். இது செட்டாக 1.5 மணி நேரம் தேவைப்படும். அடுத்ததாக 1/2 கப் ஜவ்வரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அந்த ஜவ்வரிசியை நல்லா தண்ணி விட்டு கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு அதை தனியாக ட்ரெயின் பண்ணி வடிகட்டி வச்சுக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பாலை ஊற்றி காய்ச்சிக்கணும். நல்லா பால் நல்லா கொதித்ததும் அதில் சர்க்கரையும் இந்த தேங்காய் பால் மற்றும் வாட்டர்மெலன் ஜூஸ் எது வேணுமோ அதை சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இந்த பாலை ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் குளிரூட்டி எடுத்து வெளியில் வச்சுக்கணும். அப்புறம் இந்த பாலை கிளாஸில் ஊற்றணும். அது ஒரு அழகாக ஒரு சாக்லேட் நிறத்தில் ஒரு சாக்லேட் மில்க் மாதிரி, இதை அப்படியேவும் குடிக்கலாம். இதில் ஆட்ஆன்ஸ் மாதிரி இந்த வேக வைத்த ஜவ்வரிசி, ஜவ்வரிசிலையும் நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லைங்களா. உடலுக்கு ரொம்பவே மாவுச்சத்து அதிகமானது, ரொம்பவே குழந்தைகளுக்கு அது பிடிக்கும். அது ஜெல்லி ஃபார்மில் குண்டு குண்டாக இருக்கும் இல்லைங்களா, அது போட்டுக்கணும். இந்த ஜில் பாலில் வேக வைத்த ஜவ்வரிசி, செட்டாகி வச்சுருந்த அந்த கடல் பாசி கலவை, துண்டு துண்டாக அது அழகாக ஜெல்லி ஃபார்மில் கலந்துருக்கும். நீங்கள் இப்போ பூஸ்ட் இது போட்டிருந்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கும், இல்லைன்னா தர்பூசணி ஜூஸில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அகர் அகர் ரெட் கலரில் ஜெல்லியாக ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்து தேங்காய் பால் ரொம்பவே நல்லது. இந்த தேங்காய் பால் அகர் அகர் வந்து ரொம்பவே பிரபலமாக தற்சமயங்களில் காணொலிகளெலாம் பார்த்துட்ருக்கோம். இந்த ஜெல்லி ஃபார்மில் துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பாலில் நல்லா சேர்த்துக்கிட்டு சொல்லும் போதே நாக்கில் எச்சு ஊறுதுங்க. இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நினைவில் கொண்டு பாருங்களா, அப்படி சில்லுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து குடிக்கிற ஃபீல் உங்களுக்கு வீட்டிலே கிடச்சிரும். இந்த சூப்பரான மில்கை நீங்களும் குடிங்க, குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான ரெசிபிஸ்க்காக உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அவசியின் மகளிர் நேரம். ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து இணையலாம் நேயர்களே. வாரிசு திரைப்படத்திலிருந்து விஜய் மற்றும் எம் எம் மான்சி, குரலல்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் நிகழ்ச்சி மகளிர் நேரத்தில் குக்கரி ஷோ. அதாவது உங்களுக்கு கோடை காலத்துக்கு ஏற்ற சிறந்த குளிரூட்டும் சர்பத்துக்களை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். கடைசியாக சொன்ன பூஸ்ட் மில்க் சர்பத்தில் அகர் அகர் அந்த கடல் பாசி அதோட மருத்துவ நன்மைகளை சொல்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இதோட மருத்துவ நன்மைகள், இது செரிமானம் மற்றும் மலச்சிக்கலை போக்கவே உதவுது. இதில் அதிகப்படியான நார் சத்து ஃபைபர் மிகவும் அதிகமாக இருக்கிறதால இது தண்ணீரை உறிஞ்சி மலத்தை மென்மையாக்கி குடல் இயக்கத்தை சீராக்குது. அடுத்து வெயிட் இழப்பு, எடை இழக்கணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கவங்க இது வயிற்றை வந்து நிரப்பிடும், ஃபில் பண்ணிடும். அதனால் இந்த வயிற்று நிரம்பின உணர்வை தர்றதால இது தேவையற்ற பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுது. அடுத்து சர்க்கரை நோய் கட்டுப்பாடு, ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை நிலைநிறுத்தி

இன்சுலின் சுரப்பை சீராகவும் இது பெரிதும் உதவுது. சர்க்கரை நோயாளிகள் நோயாளிகள் கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து இந்த அகரகர் கூட எடுத்துக்கும்போது ரொம்பவே உடம்பு சர்க்கரை நோயிலேருந்து கட்டுப்பட்டு உதவுது. எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. அகரகரில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் போன்ற தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு. அதனால் எலும்புகளோட ஆரோக்கியத்தையும் இது ரொம்பவே மேம்படுத்த உதவுது.

பாலில் பேரிச்சம்பழம் மற்றும் 2 ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்ந்து கலந்து விடணும். 10 to 15 to 30 நிமிடங்கள் இதை அப்படியே கொதிக்க விட்டுட்டு எடுத்து வச்சிடணும். அடுத்து மிக்ஸி ஜாரில் பேரிச்சம்பழத்தை அதுக்கு முன்னாடி சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஏன்னா அப்படியே சேர்த்து அரைக்கும் போது நல்லா மசியாது. பேரிச்சம்பழத்தில் ஊற வைக்க சுடு தண்ணியில் ஊற வைக்கும் போது அது சாஃப்டாகிட்டு நல்லாவே அரைச்சி கொடுக்கும். மிக்ஸி ஜாரில் அந்த ஊற சுடு தண்ணியில் ஊற வச்ச பேரிச்சம்பழம் அதனோட சிறிதளவு பால் சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். பின்னாடி மொத்தமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சாக்லேட் பவுடர் கலந்த பாலையும் ஊற்றி ஒரு பல்ஸ் மோடில் இப்படி எடுக்கும்போது அப்படியே நுரை ததும்பிட்டு வரும். அப்படியே நீங்கள் கலந்தீங்கன்னா அந்த நுரை வந்து நுரை கட்டாது. இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி நுரையோட இந்த பல்ஸ் மோடில் வச்சு எடுக்கும்போது அந்த குழகுழப்பும் வரும். சரிங்களா, இது எல்லாத்தையும் வடிகட்டி அப்படியே ரெஃப்ரிஜரேட் பண்ணி ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டோன்னா அப்படியே சுவை வந்து அலாதியாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் குடித்த ஃபீல் உங்களுக்கு வீட்லேயே கிடைக்கும். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்சமான டிஷ் இதுன்னே சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. பாடல் கேட்கலாம். சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து சிலம்பரசன் மற்றும் டி ராஜேந்தர் சுஜித்ரா குரலில். இணைந்திருங்கள் நேயர்களே உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

நேரம் 1:48 21 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. இன்றைக்கி மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் கோடை வெப்பத்தை தணிக்கும் சர்பத்துகள் தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் அடுத்ததாக கடைசி ரெசிபின்னே சொல்லலாம், டேட்ஸ் சாக்லேட் மில்க் ஷேக். டேட்ஸ்னால் பேரிச்சம்பழம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் பால், காய்ச்சி ஆற வைத்த பால், 10 பேரிச்சம்பழங்கள் கொட்டை எடுத்தது, 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், அடுத்த அல்லது சாக்லேட் பவுடர், மார்க்கெட்லாம் கிடைக்கிறக்கூடிய சாக்லேட் பவுடர். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கணும். இது செய்யறதுமே ரொம்பவே ஈஸிங்க. பேரிச்சம்பழத்தில் இருக்க விதைகள்லாம் நீக்கிட்டு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துக்கணும். பால் நல்லா காய்ச்சிட்டு காய்ச்சி

நேரம் 1:55 20 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. மகளிர் நேரம் நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. கடைசியான ஒரு ரெசிபி உங்களுக்காக, இவ்வளோ நேரம் சர்பத் வகைகள் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது வந்து ஒரு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்னே சொல்லலாம். இது ஒரு பன்னீர் புதினா சப்பாத்தி. வழக்கமான ரொட்டிகளுக்கு பாய் சொல்லிட்டு அதே சப்பாத்தி மாவில் ஒரு புத்துணர்ச்சியூட்டும் மாற்றுன்னே சொல்லலாம். இது உங்களை உள்ளிருந்து வெளிவர குளிர்ச்சியாக வைத்திருக்கும். அதாவது தேவையான பொருட்கள் கோதுமை மாவு, துருவிய பன்னீர் மற்றும் பொடியாக நறுக்கிய புதினா இலைகள். இந்த ரெசிபி பேர் பன்னீர் புதினா சப்பாத்தி. அனைத்து பொருட்களையும் சேர்த்து மாவை பிசையணும். மாவில் சிறிதளவு லியூக்குவாம், அதாவது மிதமான கை பொறுக்கக்கூடிய சூடான தண்ணீர் ஊற்றினா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. ரொட்டிகளை உருட்டி தவால மிக குறைந்த ஒரு நெய்யுடன் சுட்டால் இதனோட சுவை வந்து அலாதியாக இருக்கும். பன்னீர் சேர்த்து பண்ணியிருப்பீங்க, பாலை கூட பண்ணியிருப்பீங்க. இது பன்னீர் புதினா சப்பாத்தி, ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி. இது நைட்டு இரவுலையும் எடுத்துக்கலாம், ஏன்னா புதினா வந்து செரிமானத்தை அதிகப்படுத்தும். அடுத்து புதினாவோட மெடிசினல் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்னென்ன நன்மைகள்லாம் தருதுன்னா, செரிமானம் மற்றும் வயிறு கோளாறு, அஜீர்ணம், வயிற்று வலி, வயிற்று உபசம் மற்றும் வாய்வு தொல்லையில் சரி செய்து பசியை தூண்டுது. வாய் ஆரோக்கியம், அதாவது வாயில் சில பேருக்கு துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருக்கும், ஏன்னா வாயில் இருக்க பாக்டீரியாக்களை அழித்து வாய் துர்நாற்றத்தையும் போக்க உதவுது. நீங்கள் வாய் துர்நாற்றமாக இருக்கும்போது 2-3 புதினா இலைகளை மின்ட் லீவ்ஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், வாயில் இருக்க பாக்டீரியாஸ்லாம் அழிஞ்சு வாய் ரொம்பவே மனமாக இருக்கும். அடுத்து தலைவலி மற்றும் மன அழுத்தத்தை போக்கவே உதவுது. புதினாவின் நறுமணம் மூளையை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்க உதவுது. சரும பராமரிப்பு, புதினா சாரம் முகத்தில் தடவி வரும்போது முகப்பருக்களும் போகும். சுவாச பிரச்சனைகள், சளி, இருமல் மற்றும் ஆஸ்துமா அறிகுறிகளையும் குறைக்க உதவுது. இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க நேர்களே. இது கூட தொட்டுக்க ஜஸ்ட் ஒரு தயிர் கலந்த, ஒரு வெங்காயம் கலந்த பச்சடி வச்சு சாப்பிட்டாலே சுவை அலாதியாக இருக்கும். இந்த பாடலோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அரிசியோடு. மகளிர் நேரம் நிகழ்ச்சி இதே நிறைவடைகிறது. ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ற நம்பிக்கையோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே.

0: Dyckman Bjørvika Public Library. India created history at the International Association of Ultra Runners 24-Hour Asia Oceania Championships held in Japan. And now before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu to present Padma Awards at Rashtrapati Bhavan in New Delhi this evening. Supreme Court seeks responses from Centre, NTA and CBI in NEET paper leak case, says lessons still not learnt from earlier paper leak cases. Assam Assembly introduces Uniform Civil Code Bill. IMD issues yellow alert in Delhi for next 3 days. Heat wave conditions to also persist over Haryana, Bihar, Madhya Pradesh, Odisha and Telangana. And Norway Chess 2026 tournament to begin in Oslo this evening. With that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:15. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை. என்றும் இனிவை நிகழ்ச்சியில் 60கள் மற்றும் 70களில் தமிழ் சினிமாவின் பொற்காலம் என்றுனே அழைக்கப்படுது. அந்த காலகட்டங்களில் வழங்கிய பாடல்கள் தான் இன்னைக்கு என்றும் இனிவை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க போறீங்க. காலத்தால் அழியாத என்றும் சிறந்த வெளி சிறந்த பாடல்கள், சிறந்த மெலடி இசையும் அர்த்தமுள்ள வரிகளையும் கொண்டு இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாம். இந்த 60களிலிருந்து 70 வரை உள்ள 10 ஆண்டுகளில் மெல்லிசை மன்னர்கள் MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி மற்றும் KV மகாதேவன் போன்ற ஜாம்பவன் கால இசையமைத்த பாடல்கள் தான் இன்றைக்கு இன்றும் இனியவை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க போகிறீங்க. அந்த வரிசையில் முதலாவது பாடலாக ஒலிக்க வருவது குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து, TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை வரிசையோடு, என்றும் உங்கள் இதயத்தோடு.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது அரச கட்டளை திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா குரலில். கருத்துமிக்க பாடல்கள் உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பவர்கள் ஆகாஷவாணி புதுச்சேரியின் உங்கள் பிரத்யேகமான என்றும் இனியவை நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது அன்னை திரைப்படத்திலிருந்து சந்திரபாபு அவர்களோட குரலில் ஆர் சுதர்சனம் அவர்களோட இசையில். இது ஒரு வாழ்க்கை தத்துவ பாடல்னே சொல்லலாம். கேட்டு மகிழலாம் நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இலை வரிசையோடு, என்றும் உங்கள் இதயத்தோடு.

நேரம் 2:35 18 நொடிகள் ஆயிற்றுக்கு. இன்றும் இனிய நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது சுமைதாங்கி திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் குரலில் பாடல் கேட்கலாம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மையர் அலைவரிசையோடு.

என்றும் இனியவை நிகழ்ச்சியின் இறுதி பாடலாக ஒலிக்க வருவது ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரல்களில்.

0: என்றும் இனியவை நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஹிந்தி பாடம் கேட்கலாம். நடத்துபவர் வி லீலாவதி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி.
2: நமஸ்தே ஜி.
3: நமஸ்தே. இன்று நாம் பித்தி நா பித்தி கா சௌரபா என்ற புத்தகத்திலிருந்து தூத் கா தூத் பானி கா பானி என்ற கதையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். முதலில் சென்ற வாரம் படித்த கதையின் சுருக்கத்தை பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு மூதாட்டி சூர்சக்தி என்பவள் வசித்து வந்தாள். அவளிடம் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் அற்புதமான சில நாணயங்கள் இருந்தன. இதை பற்றி அனைவரும் அறிந்திருந்தனர். ஆனால் யாரும் அந்த மூதாட்டியை ஏமாற்ற விரும்பவில்லை. அவள் தனியாக இருந்தாள். நூல் நூற்று தன் வாழ்வாதாரத்தை ஈட்டிக் கொண்டு இருந்தாள். எல்லோரும் அவள் மீது அனுதாபம் காட்டினார்கள். அந்த கிராமத்தில் தமடிமல் என்பவன் வசித்து வந்தான். அவன் மிகவும் பேராசை மற்றும் தீய குணம் உடையவன். அவன் பணம் உள்ளவன். கிராமத்து மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்தான். 10 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 5 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்வான். பிறகு வட்டி மேல் வட்டி போட்டு அதை கைப்பற்றி கொள்வான். ஒரு நாள் அவன் அந்த மூதாட்டியிடம் பழமையான விலை உயர்ந்த நாணயங்கள் இருப்பதை அறிந்தான். தமடிமலின் மனதில் பேராசையின் முட்கள் வளர்ந்தன. அவன் அந்த நாணயங்களை எப்படி கைப்பற்றுவது என்று யோசிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் சூர்சக்தியிடம் சென்றான். அவன் அவளை வரவேற்று உட்கார வைத்து மோர் குடிக்க தருகிறேன் என்றாள். உடனே தமடிமல் கேட்டான், உன்னிடம்தான் பசு எருமை எதுவுமே இல்லையே, மோர் எங்கிருந்து வந்தது என்றான். மூதாட்டி கூறினாள், என்னிடம் பசுக்கள் எருமைகள் இல்லை, நான் ஒரு ஏழை, அதனால் இந்த கிராமத்து மக்கள் என்னை நன்கு கவனித்துக் கொள்கிறார்கள் என்றாள். தமடிமல் கூறினான், என்னிடம் கடன் வாங்கிக்கொள், நீயும் பசுக்கள் எருமைகள் வைத்துக் கொள்ளலாம், பிறகு பால் நெய் விற்று கடனை அடைத்து விடலாம் என்றான். மூதாட்டி, என்னால் அவ்வளவு கடினம் உழைப்பு செய்ய முடியாது என்றாள். தமடிமல் வருத்தத்துடன் வீடு திரும்பினான். வழியில் நினைத்து கொண்டே சென்றான், அவள் நான் சொல்வதை கேட்டு இருந்தால் நான் கடன் கொடுத்து இருப்பேன், பிறகு வட்டி மேல் வட்டி போட்டு அந்த நாணயங்களை கைப்பற்றி இருப்பேன் என்று நினைத்து கொண்டே மனம் உடைந்து போய் வீடு திரும்பினான். கடைசியில் வாய்ப்பு கிடைத்து விட்டது. மூதாட்டி புனித யாத்திரை செல்ல நினைத்தாள். செல்வதற்கு முன்பு நாணயங்களை பத்திரமாக வைத்திருக்க விரும்பினாள். பழைய காலத்தில் பணத்தை மறைத்து வைப்பதற்கு ஒரு சில வழிகள் மட்டுமே இருந்தன. எவ்வாறு என்றால், சுவற்றில் ஒளித்து வைப்பது, ஏதாவது மடக்கில் வைப்பது, மூட்டையாக கட்டி தானியங்களுக்குள் இடையே வைப்பது, பானையில் வைத்து தரையில் புதைத்து விடுவது. மூதாட்டியும் ஒரு பானை கொண்டு வந்தாள். அதில் நாணயங்களை போட்டு முற்றத்தில் புதைத்து விட்டாள். பிறகு அவள் புனித யாத்திரைக்கு புறப்பட்டாள். தமடி ஓடி வந்து மூதாட்டியிடம் ஒரு சிவப்பு துணியை கொடுத்து, இதை ஹரித்வாரில் கங்கை அன்னைக்கு சாற்றிவிடு என்று கூறினான். மூதாட்டி சரி என்று சொன்னாள். தமடி கூறினான், உன்னிடம் நாணயங்கள் உள்ளதே, அதை உன்னுடன் எடுத்துச் செல்லாதே, வழியில் திருடர்கள் கொள்ளையர்கள் நிறைய இருப்பார்கள் என்றான். நான் என்னுடன் எடுத்து செல்லவில்லை என்று கூறிவிட்டு மூதாட்டி சென்று விட்டாள். சுவாசோனி, இனி கதையை படி.
2: அரே மாயி, तुम्हारे पास तो कीमती सिक्के हैं, उन्हें अपने साथ मत ले जाना.
3: அட அம்மா, உன்னிடம் விலை மதிப்பற்ற நாணயங்கள் உள்ளதே, அதை உன்னுடன் எடுத்து செல்லாதே.
2: ராஸ்தே மே சோர் டாக்கூ ஔர் உடாயி கிரே பஹுத் ஹோதே ஹை.
3: வழியில் திருடர்கள் கொள்ளையர்கள் எடுத்து கொள்பவர்கள் நிறைய இருக்கின்றனர்.
2: நஹீ, மே அப்னே சாத் நஹீ லே ஜா ரஹி ஹூ, புடியா கே மூஹ் சே ஹடாத் நிகல் கயா.
3: இல்லை, நான் என்னுடன் எடுத்து செல்லவில்லை, மூதாட்டியின் வாயிலிருந்து உடனே வந்து விட்டது.
2: தம்படி அப்னே பன் மே போலா, மாய் சஹி சலா தேனா மேரா தர்ம ஹை.
3: தம்படி அன்புடன்

0: அம்மா, சரியான அறிவுரை கூறுவது எனது தர்மம் என்றான். சலாஹ் அறிவுரை.
1: புடியா சலிகை.
0: மூதாட்டி சென்று விட்டாள்.
1: தம்டி கா குட்டில் திமாக் தேசி சே தோட்னே லகா கி ய புடியா கஹாம் பர் சிக்கே சிபா சக்தி ஹை.
0: இந்த மூதாட்டி அந்த நாணயங்களை எங்கே மறைத்து வைத்திருப்பாள் என்று தமடியின் வஞ்சக மனம் யோசிக்க ஆரம்பித்தது.
1: பஸ் ஏக் ராத் வ புடியா கே கர் மே குசா.
0: அவ்வளவுதான், ஒரு நாள் இரவு அவன் மூதாட்டியின் வீட்டிற்குள் நுழைந்தான்.
1: கச்சா கர் தா.
0: அது ஒரு மண் வீடு.
1: உஸ்னே தியான் சே தேகா.
0: அவன் கவனமாக பார்த்தான். தியான், கவனம்.
1: துரந்த் உஸ்கி சமஜ் மே ஆ கயா கி சிக்கே கஹா ஹை.
0: உடனே அவனுக்கு நாணயங்கள் எங்கே இருக்கிறது என்று புரிந்துவிட்டது. சமஜ், புரிந்து.
1: கியோங்கி ஆங்கன் நயா நயா லிதா புதா தா.
0: ஏனெனில் முற்றம் புதியதாக பூசி முழுகி இருந்தது.
1: வா ஆங்கன் கோ தீரே தீரே கோதனே லகா.
0: அவன் முற்றத்தை மெதுவாக தோண்ட தொடங்கினான்.
1: ஆகிர் வா அப்னே மக்சத் மே சஃபல் ஹோ கயா.
0: இறுதியில் அவன் தனது நோக்கத்தில் வெற்றி பெற்றான். மக்சத், நோக்கம். சஃபல், வெற்றி.
1: உசே சிக்கோ கி ஹண்டியா மில் கயி.
0: அவனுக்கு நாணயங்களின் பானை கிடைத்துவிட்டது.

0: குசா.
1: அவ்வளவுதான். ஒரு நாள் இரவு அவன் மூதாட்டியின் வீட்டிற்குள் நுழைந்தான்.
0: கச்சா கர் தா.
1: அது ஒரு மண் வீடு.
0: உஸ்னே தியான் சே தேகா.
1: அவன் கவனமாக பார்த்தான். தியான் கவனம்.
0: துரந்த் உஸ்கி சமஜ் மே ஆ கயா கி சிக்கே கஹா ஹை.
1: உடனே அவனுக்கு நாணயங்கள் எங்கே இருக்கிறது என்று புரிந்துவிட்டது. சமஜ் புரிந்து.
0: கியோங்கி ஆங்கன் நயா நயா லிதா புதா தா.
1: ஏனெனில் முற்றம் புதியதாக பூசி முழுகி இருந்தது.
0: வா ஆங்கன் கோ தீரே தீரே கோதனே லகா.
1: அவன் முற்றத்தை மெதுவாக தோண்ட தொடங்கினான்.
0: ஆகிர் வா அப்னே மக்சத் மே சஃபல் ஹோ கயா.
1: இறுதியில் அவன் தனது நோக்கத்தில் வெற்றி பெற்றான். மக்சத் நோக்கம், சஃபல் வெற்றி.
0: உசே சிக்கோ கி ஹண்டியா மில் கை.
1: அவனுக்கு நாணயங்களின் பானை கிடைத்துவிட்டது.
0: குஷி கே மாரே உஸ்கி பாஞ்சே கில் கை.
1: மகிழ்ச்சியில் அவனது முகம் மலர்ந்தது.
0: வாஸ்தவ் மே சிக்கே பஹுத் புரானே தே அதஹ கீம்தி தே.
1: உண்மையில் நாணயங்கள் மிக பழமையானவை, எனவே விலை மதிப்பு மிக்கவை. வாஸ்தவ் என்றால் உண்மை.
0: உனே பேச்கர் வஹ மாலாமால் ஹோ சக்தா தா.
1: அவற்றை விற்று அவன் பெரிய பணக்காரனாகலாம். மாலாமால் என்றால் பணக்காரன்.
0: தம்டி சுப்சாப் ஹண்டியா லேக்கர் அப்னே கர் ஆ கயா ஔர் பாவ் பசார்கர் சோ கயா.
1: தமடி மௌனமாக பானையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு வந்து கால்களை விரித்து தூங்கிவிட்டான். சுப்சாப் மௌனமாக, பாவ் கால்.
0: முடியா லாட்டி கர் மே பாவ் ரக்தே ஹி உஸ்னே அப்னே ஆங்கன் கோ குதா ஹுவா தேகா.
1: மூதாட்டி திரும்பி வந்தாள். அவள் வீட்டிற்குள் கால் வைத்தவுடன் முற்றம் தோன்றப்பட்டதை பார்த்தாள்.
0: ஹண்டியா காயப் தேகி.
1: பானை காணாமல் போனதை கவனித்தாள்.
0: வா ரோபடி.
1: உடனே அவள் அழ ஆரம்பித்து விட்டாள். காயம் காணாமல்.
0: தோடி தேர் மே காம் வாலே இக்கட்டே ஹோ கே.
1: சிறிது நேரத்தில் கிராம மக்கள் கூடிவிட்டார்கள்.
0: தமடி பி ஆ கயா.
1: தமடியும் வந்தான்.
0: உஸ்னே ஆகர் கஹா மேனே தோ மாயி கோ பஹலே ஹி கஹா தா கி சிக்கே முஜே சம்பல்வா தே.
1: அவன் வந்து கூறினான், அந்த நாணயங்களை என்னிடம் பத்திரமாக கொடுத்து வைக்கவும் என்று நான் அம்மாவிடம் முன்பே கூறினேன்.
0: யா முன்னை மானி.
1: இவள் ஒப்புக்கொள்ளவில்லை.
0: அப் யஹ துகி ஹோ ரஹி ஹை.
1: இப்பொழுது இவள் வருந்துகிறாள்.
0: அப் பச்சதாயே க்யா ஹோ ஜப் சிடியா சுக் கயி கேத்.
1: பறவை வயலை கொத்திய பிறகு இப்பொழுது ஏன் வருந்த வேண்டும் என்றான். சிடியா பறவை, கேத் வயல்.
0: லோகோனே புடியா கோ சம்ஜாயா கி வா ராஜா கே சாம்னே ஃபரியாத் கரே.
1: அரசரிடம் புகார் செய் என்று மக்கள் மூதாட்டிக்கு புரிய வைத்தார்கள். ராஜா அரசர், ஃபரியாத் புகார்.
0: புடியா ராஜா கே பாஸ் கை.
1: மூதாட்டி அரசரிடம் சென்றான்.
0: உஸ்னே ராஜா கோ சாரி பாத் பதாயி.
1: அவள் அரசரிடம் எல்லா விஷயத்தையும் சொன்னாள்.
0: உஸ்கே சாத் காவ் கே பிரமுக் லோக் பி தே.
1: அவளுடன் கிராமத்தின் முக்கிய நபர்கள் இருந்தனர்.
0: ராஜா படா ஹி தூர்தர்ஷி நியாய பிரிய ஔர் சமஜ்தார் தா.
1: அரசர் மிகவும் தொலைநோக்கு உடையவர், நியாயமானவர் மற்றும் புத்திசாலி ஆவார்.
0: உஸ்னே சாரி பாத் சுனி.
1: அவர் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொண்டார்.
0: உசே விஸ்வாஸ் ஹோ கயா கி புடியா சச்சி ஹை.
1: மூதாட்டி உண்மையானவள் என்று அவருக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. விஸ்வாஸ் நம்பிக்கை.
0: காவ் வாலோ நே பி கவாஹி தி.
1: கிராம மக்களும் சாட்சி அளித்தனர். கவாஹி சாட்சி.
0: ராஜா நே தம்டி கோ புலாயா.
1: அரசர் தமடியை அழைத்தார்.
0: உசே டாண்ட் கர் கஹா சத் சத் பதானா கி சிக்கே தும்னே லியே கி நஹி.
1: அரசர் அவனை கண்ணித்து கொண்டு, நீ நாணயங்களை எடுத்தாயா இல்லையா என்பதை உண்மையாக சொல் என்றார். சச் என்றால் உண்மை, எதிர்ப்பதம் ஜூட்.
0: நஹி அன்னதாதா பகவான் கி சௌகந்த்.
1: இல்லை உணவு கொடுப்பவரே, கடவுள் மீது ஆணை என்றான்.
0: ராஜா நே சோச்சா கி யஹ பினா காரண் சௌகந்த் கா ரஹா ஹை.
1: அரசர் நினைத்தார், இவன் காரணம் இல்லாமல் சத்தியம் பண்ணுகிறான்.
0: அவஷ்ய ஹி தால் மே குச் காலா ஹை.
1: நிச்சயமாக பருப்பில் ஏதோ கருப்பாக இருக்கிறது.
0: ராஜா நே தமடி சே கஹா சோர் கி மா கித்னே தின் கேர் மனாயேகி.
1: அரசர் தமடியிடம் சொன்னார், திருடனின் தாய் எத்தனை நாட்கள் கொண்டாடுவாள்.
0: உஸ்கி தாடி கா தின்கா தோ திக் ஹி ஜாயேகா.
1: அவனுடைய தாடியிலிருந்து ஒரு வைக்கோலாவது தெரிந்துவிடும் என்றார்.
0: தம்டி நே ஜோர் தேக்கர் கஹா மேனே ஹண்டியா நஹி சுராய் ஆப் விஸ்வாஸ் ரகே.
1: நான் பானையை திருடவில்லை, நீங்கள் நம்பிக்கை வைத்திருங்கள் என்று தமடி வலியுறுத்தினான்.
0: ராஜா நே எக் சால் சலி கஹா ஃபிர் பி பேச்சாரி புடியா பச் கை.
1: அரசர் ஒரு நாடகம் நடத்தினார். அவர் கூறினார், ஏதோ பாவம் மூதாட்டி தப்பித்து விட்டாள்.
0: ஏக் ஹி ஹண்டியா கை.
1: ஒரு பானை தான் போயிற்று.
0: दो हंडिया तो

0: கஜ்கை.
1: மீதி இரண்டு பானைகள் காப்பாற்றப்பட்டன என்றார்.
2: தமுடி ஜி, புடியா இத்தனை டர் கயி ஹை கி வஹ உஸ் கர் மே ரஹனா ஹி நஹி சாதி.
1: தமடி அவர்களே, மூதாட்டி மிகவும் பயந்து போய் அவள் அந்த வீட்டில் வாழ விரும்பவில்லை.
2: கேத்தி ஹை கி கஹி சோர் நே உஸ்கி ஹத்யா கர் தி தோ.
1: திருடன் என்னை கொலை செய்து விட்டால் என்ன செய்வது என்று அவள் கூறுகிறாள். ஹத்யா என்றால் கொலை.
2: வஹ ஹமாரே மஹல் மே ரஹேகி.
1: அவள் இப்பொழுது எங்கள் அரண்மனையில் வசிப்பாள். மஹல் என்றால் அரண்மனை.
2: தூசரி ராத் கி பாத் ஹை.
1: மறுநாள் இரவின் நடந்த விஷயம்.
2: தமடி கா லாலச் படுத்தா கயா.
1: தமடியின் பேராசை அதிகரித்தது.
2: தோ ஹண்டியா ஆர் ஹை.
1: இன்னும் இரண்டு பானைகள் உள்ளதா?
2: உஸ்கே மன் மே லாலச் கே அந்தர் ஆனே லகே.
1: அவன் மனதில் பேராசையின் புயல் வர ஆரம்பித்தன.
2: வஹ காலீ சாதர் ஓட் கர் கர் சே நிக்லா ஔர் புடியா கே கர் பஹுஞ்சா.
1: அவன் கருப்பு போர்வையை போற்றி கொண்டு வீட்டில் இருந்து கிளம்பி மூதாட்டியின் வீட்டிற்கு சென்றான். காலி கருப்பு, சாதர் போர்வை.
2: வஹ ஜஸே ஹி லால்டேன் ஜலாகர் ஆங்கன் கோத்னே லகா கி பீச்சே சே கிசினே பகட் லியா.
1: அவன் லாந்தல் விளக்கை ஏற்றி முற்றத்தில் தோண்ட ஆரம்பித்தவுடன் பின்னால் இருந்து யாரோ அவனை பிடித்து கொண்டார். லால்டேன் லாந்தல் விளக்கு, பீச்சே பின்னால், எதிர்ப்பதம் ஆகி.
2: உஸ்னே பலட்கர் தேகா ஸ்வயம் ராஜா தா.
1: அவன் திரும்பி பார்த்தான். நேரடியாக அரசர் இருந்தார். பலட் என்றால் திரும்பி.
2: தம்படி கோ காட்டோ தோ கூன் நஹி.
1: இப்பொழுது அவனை வெட்டினால் கூட ரத்தம் வராது. கூன் ரத்தம்.
2: வஹ கிகியானே லகா.
1: அவன் சிணுங்க ஆரம்பித்தான்.
2: தம்படி நே அப்னா அப்ராத் மான் லியா.
1: தம்படி தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டான். அப்ராத் குற்றம்.
2: ராஜா நே தம்படி கோ சோரி கே அப்ராத் மே கால் கோட்ரி மே டால் தியா.
1: அரசர் தம்படியை திருட்டு குற்றத்திற்காக சிறையில் அடைத்து விட்டார்.
2: உஸ்னே கஹா தும் நஹி ஜான்தே கி தும் சோரி கர்கே சுக் சே ரஹோகி பி யா நஹி.
1: அவர் கூறினார், திருடுவிட்டு நீ சுகமாக இருக்க முடியுமா முடியாதா என்று உனக்கு தெரியாதா என்றார். சுக் என்றால் சுகம், எதிர்ப்பதம் துக்.
2: ராஜா தபி சச்சா ராஜா ஹை ஜப் உஸ்மே தூத் கா தூத் ஔர் பானி கா பானி கர்னே கி க்ஷம்தா ஹோ.
1: பாலை பாலாகவும் தண்ணீரை நீராகவும் பிரிக்கும் திறமை இருந்தால்தான் அரசன் உண்மையான அரசனாவான். க்ஷமதா திறமை, தூத் பால் பானி தண்ணீர்.
2: துமே கா தானா சோர் கி மா கப் தக் கேர் மனாயகி.
1: திருடனின் தாய் எவ்வளவு காலம் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று உன்னிடம் அப்பொழுதே கூறினேன் என்றார்.
2: அப் கால் கோட்ரி மே சஜா புக்தோ.
1: இப்பொழுது சிறைக்குள் தண்டனையை அனுபவிக்கவும் என்றார். சஜா தண்டனை.
2: ஃபிர் மாயி சே கஹா மாயி இன் சிக்கோ கி வஜே சே துமாரி ஜான் பி ஜா சக்தி ஹை.
1: பிறகு அம்மாவிடம் கூறினார், அம்மா இந்த நாணயங்களால் உன் உயிரை கூட இழக்க நேரிடலாம்.
2: யே சிக்கே படே கீம்தி வ மஹத்வ பூர்ண ஹை.
1: இந்த நாணயங்கள் மிகவும் விலை மதிப்பு மிக்கவை மற்றும் முக்கியமானவை.
2: தும் இனே ராஜ்யக்கு கஜானே மே சோப் தோ.
1: நீ இவற்றை அரசு கருவூரத்தில் ஒப்படைத்து விடு. கஜானா கருவூலம், சோம்ப் ஒப்படைத்தல்.
2: ஜோ சீஜே பஹுமூல்ய ஔர் சங்கிரஹ கர்னே லாயக் ஹோதி ஹை வ ராஷ்டிர கோ தே தேனி சாஹியே.
1: எந்த பொருள்கள் விலை மதிப்பற்ற மற்றும் சேகரிக்க தகுந்ததாக இருக்கிறதோ அதை அரசாங்கத்திற்கு கொடுத்துவிட வேண்டும். சீஜே பொருட்கள், பகுமூல்ய விலை மதிப்பற்ற, சங்கிரக சேகரிக்க.
2: உசே ராஷ்டிரக்கு சம்பத்தி பனா தேனி சாஹியே.
1: அதை அரசாங்க சொத்தாக ஆக்க வேண்டும். ராஷ்டிர அரசு சம்பத்தி சொத்து.
2: மே இஸ்கே பதிலே துமே தன் தே தூங்கா.
1: இதற்கு பதிலாக நான் உனக்கு பணம் கொடுத்து விடுகிறேன். தன் பணம், செல்வம்.
2: யே சிக்கே சோரி ஹோ சக்தே ஹை இன்கி வஜே சே கபி துமே ஜான் சே பி ஹாத் தோனா பட் சக்தா ஹை.
1: இந்த நாணயங்கள் திருட்டு படலாம், இவற்றால் உன் உயிரை கூட இழக்க நேரிடலாம் என்றார்.
2: புடியா நே வே சிக்கே ராஷ்டிர கோ சோப் திய.
1: மூதாட்டி அந்த நாணயங்களை அரசாங்கத்திற்கு ஒப்படைத்து விட்டாள். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இனி அடுத்த வாரம் வேறொரு கதையுடன் சந்திப்போம்.
0: தன்யவாத் ஜி.
3: இதுவரை ஹிந்தி பாடம் கேட்டீர்கள். ஆசிரியர் வி லீலாவதி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி.
4: வானொலிக்கு 90 நாடக ஆசிரியரும் இயக்குனரும் மூத்த கலைஞருமான காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள்.
5: ஆல் இண்டியா ரேடியோ, அகாஷவாணி இப்படியெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த வானொலி தான் என்னை போன்ற கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. நாங்கள்லாம் இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச முகமாக தெரிஞ்ச குரலாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வானொலி. அந்த காலத்தில் டிராமாக்கள்லேயும் சரி இதர நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கலந்து

எங்கள் குரல் உங்களுக்கு பரிச்சயமாக வைத்தது வானொலி ஆல் இண்டியா ரேடியோ. அதனுடைய 90வது வருடத்திற்கு நாங்கள் எல்லாம் செய்திகள் அனுப்பும் அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வானொலி என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் 110 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயர்ந்து காணப்பட்டது. ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வெப்பநிலையில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. வேலூரில் அதிக அளவாக 41.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. கோயம்புத்தூரில் குறைந்த அளவாக 20.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் குறைந்த அளவாக 11.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை, கடலூர், தர்மபுரி, திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் வெப்பநிலை 4.1 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. ஈரோடு, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், நாளை கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல், மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய புழுதி காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று முதல் 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் வெப்பநிலையில் அதிக அளவில் எந்த மாற்றமும் இல்லை. சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்படும். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்றும் நாளையும் அதிக அளவு வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். இன்று சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டில் மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும்: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் 11 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் காங்கேயம், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் 9 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியார் தலையில் 7 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் ஆனைப்பாளையம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, சேலம் மாவட்டம் மேட்டூர், நீலகிரி மாவட்டம் கெட்டை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், சேலம் மாவட்டம் சங்ககிரி துர்க, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் மையனூர், கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு, பெரியநாயக்கன் பாளையம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, தலவாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி, மோகனூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி, புள்ளம்பாடி, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, விருதுநகர் மாவட்டம் வேம்பக்கோட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் கங்காவல்லி, திருப்பத்தூர் மாவட்டம் நற்றம்பள்ளி, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், சேலம் மாவட்டம் தனிஷ்பேட்டை, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மற்றும் தமிழ்நாட்டின் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. இன்று முதல் 29ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காவேரி டெல்டா பகுதிகளிலும் காரைக்காலின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடங்களில் லேசாக மழை பெய்திருந்தது. அதிக அளவு வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 24

0: divorce registration compulsory, which will be vital for securing maintenance, inheritance, and other legal protection for spouses. Foreign Affairs Minister of Japan Toshimitsu Motegi will arrive in New Delhi this evening for a two-day visit to India. Mr. Motegi will hold a meeting with External Affairs Minister Dr. S. Jaishankar. He will attend the Quad Foreign Ministers meeting in the national capital tomorrow. He will also call on Prime Minister Narendra Modi at Seva Teerth. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:10. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி பன்மொழி பாடல்கள். இசைக்கு மொழிகள் இல்லை, இசை உலகளாவிய தன்மை கொண்டது. இசை என்பது உணர்வுகளின் மொழி. ஒரு பாடலின் வரிகள் புரியவில்லை என்றாலும் அதனோட மெட்டும் இசையும் நம் மனதை தொட்டு அமைதியாக்கும்னே சொல்லலாம். மொழிகளுக்கு அப்பாற்பட்ட பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மிஸ்டர் பர்ஃபெக்டின் என்கிற தெலுங்கு திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் குரலில் கேட்டு மகிழலாம் நேர்களை.

மகிழ்ச்சி, சோகம், அமைதி, வீரம் என மனிதனோட அனைத்து உணர்ச்சிகளையும் வார்த்தைகள் எல்லாமே வெளிப்படுத்தக்கூடியது இசைதான். இசைக்கு மொழிகள் இல்லை. அந்த வரிசையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது மலையாளம் திரைப்படத்திலிருந்து, நிவேத்யம் திரைப்படத்திலிருந்து, விஜய் யேசுதாஸ் மற்றும் சுஜாதா மோகன் குரல்களில்.

நேரம் 3:20:36 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பன்மொழி பாடல்கள். அடுத்த பாடலாக தில்சே திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் சுக்வீந்தர் சிங் மற்றும் ஸ்வப்னா அவாஸ்தி குரல்கள்.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக மீசை மாதவன் திரைப்படத்திலிருந்து எம்ஜி ஸ்ரீகுமார், கே எஸ் சித்ரா மற்றும் கல்யாணி மேனன் குரல்களில் வித்யாசாகர் இசையில்

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 3:30 நொடிகள். நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சங்கீத சாரல். இன்று சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி கே ஜெயராமன் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வினித சுதா என தொடங்கும் பாடல் ஜெயந்த சேனா ராகத்தில் ஆதி தாளத்தில் தியாகராஜ கீர்த்தனை கேட்கலாம் நீர்களே.

நேரம் 3:37, 23 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சங்கீத சாரல். அடுத்த பாடலாக நின்னுவினா எனத் தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கிருதி, ஆதிதாளத்தில் ரீதி கௌல ராகத்தில்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது மாமயூரா என தொடங்கும் மழவை சிதம்பர பாரதி அவர்களின் பாடல் பிலஹரி ராகத்தில் ஆதி தாளத்தில்.

49 நிமிடம் 50 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சங்கீத சாரல். அடுத்த பாடலாக கங்காதீஸ்வரம் என தொடங்கும் குரு சுராஜானந்தா பாடல், சிந்து பைரவி ராகத்தில் ஆதி தாளத்தில்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்கலாம் நேர்களே.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேரம் 3 மணி.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது திருப்புகழ் என தொடங்கும் பாடல் ஹம்சநந்தி ராகத்தில்.

மறுபோனே மறுமலர சுரர்கள் குலகால புறமகள் தனி மனமருண்டு புறமகள் தனி மனமருண்டோனே புறமகள் தனி மனமருண்டோனே புறமகள் தனி மனமருண்டோனே குருமகள்

0: சங்கீத சாரல் நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் டி கே ஜெயராமன் அவர்கள் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும்

அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல

0: உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: நேரம் 4 மணி. இனி வருவது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது

0: മീഡിയ ഡ്രീംസ് വഴങ്ങും വിസിൽ തിരപ്പട ഒളിച്ചിത്തരം. ഇതിലടുത്തുള്ളവർ വിക്രമാദിത്യൻ, ഗായത്രി, രഘുറം, ഷെറിൻ, വിവേക്, ലിവിംഗ്സ്റ്റൺ, ഭാനുചന്ദർ, രാജ് കപൂർ, മനോരമ, സെന്തൽ, മയിൽസ്വാമി, മയൂരി മറ്റും പലർ. ഇസൈ ഡി ഇമാൻ, വസനം സുജാത, കഥൈ തിരക്കഥ ഇയക്കം ജെ ഡി ജെറി.
1: அவசியம்
2: சுத்தமா பெட்ரோல் இல்லையே. செலோம் பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிடுமா? பிளீஸ் பிளீஸ் பிளீஸ் பிளீஸ் பிளீஸ் பிளீஸ்.
3: எவ்வளோ போடணும்?
2: 500 ரூபாய்க்கு போடுங்க.
3: மேனேஜர் உள்ள கூப்பிடுறாரு.
2: எதுக்கு?
3: 500 ரூபாய் பொண்ணு, வண்டியில யாரோ ஒளிஞ்சிருக்காங்க.

0: சூப்பர் சூப்பர். காதல மாட்டினீங்க, மூக்குல மாட்டினீங்க, கையில மாட்டினீங்க, கால மாட்டினீங்க, இப்ப தொப்புள்ளையே வளையம்பட ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: லேடிஸ் ஃபேஷன் மாமா.
0: என்னமோ போங்க ஜீவா.
2: ஹாய் கேர்ள்ஸ், மாமா இப்படி வாங்க. காலேஜ் மேகசின்காக ஒரு சில வளைவுகள். ஐ வாண்ட் டு see smiling faces. That's it. Lovely. Superb.
0: இருங்க
2: மாமா.
0: நல்ல வளையம் தெரியும்.
2: That's nice.
1: அமானுஷ்ய விஷயங்கள் வர நேயர்களின் சந்தேகங்களுக்கும் பதில் சொல்றோம். இன்றைய முதல் நேயர் அரியலூர்ல இருந்து ஆத்மான்னு ஒருத்தர் ஆவிய பத்தி
3: கேட்டிருக்காரு. கேள்வி கேக்குறது ஆத்மா, அத படிக்கிறது மாயா, பதில் சொல்றது பூதம், டாபிக் ஆவி, டெட்லி காம்பினேஷன்.
1: அவரு நிறைவேறாத ஆசைகளோட சேர்த்தா ஆவியா உலவுவாங்களாமே உண்மையானு கேட்டிருக்காரு.
3: ஆவிய பத்தி ஒரு ஒரு மதத்திலயும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆவி ஆராய்ச்சியாளர்களை கேட்டீங்கன்னா அது இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா எதுவுமே வந்து விஞ்ஞான பூர்வமா 100% நிரூபிக்கப்படல.
1: டாக்டர், பெரும்பாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற பயம் இமேஜினேஷனா இருக்கலாம்ல?
3: கற்பனைங்கறீங்க?
1: ஆமா டாக்டர்.

0: டாக்டர். இந்த விஷயங்கள் எல்லாம் கண்ணால பார்க்காதவரை எப்படி நம்புறது?
1: அதுவும் ரைட் தான். நான் நம்புறது என்னன்னா, காலையில சூடான காஃபில இருந்து வருது பாருங்க, அந்த ஆவியத்தான்.
2: மாயா,
0: ஹாய் சார்.
2: ரொம்ப தைரியமா பேசுறீங்க. தெளிவான கருத்துக்கள். மூட நம்பிக்கைகள் நடந்த நம்ம நாட்டுல இந்த மாதிரி ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் பண்றது விழிப்புணர்வு தருது.
0: எல்லாம் உங்களோட டீச்சிங் தான் சார். மறுஜென்மம் பத்தி ஒரு லெட்டர் வந்திருக்கு, அத பத்தி டிஸ்கஸ் பண்ணனும்.
2: மறுஜென்மம், நம்ம நாட்டுப்புற கதைகளே இத பத்தி நிறைய ரெஃபரன்ஸ் இருக்க. நான் சில புக்ஸ் கலெக்ட் பண்ணி வைக்கிறேன், நீங்க வந்து வாங்கிங்க.
0: ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
3: थैंक यू சார். இன்னடி அந்த ஸ்வேதா சனிய இன்னும் காணோம், முக்கியமான வைவா இருக்காதோ மறந்துட்டாளா?
0: அவ வரதே டாவடிக்கிறதுக்கு. நீ வர
3: இல்லடி, தே சம்திங் ராங். போன் கூட பண்ணல. ஆயா,
4: நீ ஜீவாவ ஒருத்தனையா லவ் பண்ற மாதிரி நானும் லவ் பண்றேன்.
0: டேய் வளைய முடி, ஜீவா ஏன் ஆளு, அவன நான் கவுத்து கட்டற பாரு.
5: மச்சான், ஹரியர் முடிக்கிற மாதிரி ஐடியாவே இல்லையா உனக்கு?
6: இதோ வரேன் பாரு, ஆட்டோ சகா.
5: டேய் அறிமுகம், நீ அரியர் மட்டும் தான் வச்சிருக்க. அவன் பார், ஆட்டோ ஓட்டி அரியர் கிளியர் பண்றான்.
7: மச்சான், யாரா அவன்? நம்ம காலேஜோட ஃபேவரட் ஓல்ட் ஸ்டூடண்ட். நீ இருக்கிய?
8: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய், வந்தாச்சு, இறங்கிக்கங்க. ஓகே.
9: அப்பா, உன் வண்டியில வரவே பயமா இருக்கு, ஏன் சகா இப்படி வண்டியை ஓட்டுற?
8: நான் எப்படி ஓட்டினா என்ன, உங்களை யாரும் ஓட்டிட்டு போவான் பாத்துக்கங்க.
9: இரு, உன்னை வச்சுக்கிறேன்.
8: நிஜமாவா? ஐ ஹவ் நோ அப்ஜெக்ஷன். ஓகே கேர்ள்ஸ், நான் அப்புறம் உங்களை மீட் பண்றேன்.
10: பிக்கப் பண்ண வந்துரு.
11: வெளியே வந்த புறா குஞ்சு மாதிரி.

0: ஆரம்பமா மனுஷ வாழ்க்கையில இந்த பிட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு தெரியுமா?
1: என்னது?
0: படிக்கும் போது பிட்டு அடிக்கிறோம், அப்புறமா சட்டை தைக்கிறதுக்கு பிட்டு துணி வாங்குறோம்,
1: ஓஹோ
0: வயசுக்கு வந்ததும் பிட்டு படம் பாக்குறோம், அப்புறமா வயசாகி போய் எல்லாத்தையும் சொதப்பிட்டு ஆப்பிட்டு ஆயிரும்.
2: வண்டி நீ பீட்டு.
0: ஏன் இறங்கணுமா?
2: நான் இறக்க போறேன்.
0: என்னப்பா சொல்ற?
2: டேங்க் கிளியர் பண்ண போறேன்.
0: ஓ அதுவா?
3: இது தேவையில்லாத ரிஸ்க். இந்த காலேஜ் ஜாயின் பண்ணல இருந்து ஒரு நாள் கூட அந்த கெமிஸ்ட் லேப் பக்கமே போனதில்ல.
4: நாகாங்கிற உருவம் இந்த காலேஜ்ல தான் உழவுது. அது நிச்சயமா வேர்ல்ட் கெமிஸ்ட்ரி லேப்ல தான் இருக்கு.
5: மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு யாராவது அந்த பக்கம் போனா ஒரே போடு.
3: அவளுங்க பெட்டு கட்டிருக்காளுங்க, வீடு வாழுங்களா? எவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா?
4: பிதாவே, மாயா அஞ்சலி, ஆத்மா சாந்தியடையே பிரார்த்திக்கிறோம்.
6: நாகா, ஹேய் நாகா, நாகா வெளியே வா டுபுக்கு.
3: என்ன இருக்கா?
7: பன்னெண்டு மணிக்கு ஒரு பொண்ணு ஹாஸ்டலுக்கு வர்ற, எங்க சுத்திட்டு வர்ற? வாடன்ட்ட சொல்லவா?
3: இல்ல பாஜி, ஒரு பெட் அத லேட்.
7: ஏய், எப்பயும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன்.
8: ஏய், எத்தனை தடவை சொல்றது திடீர் நுழைஞ்சோ லைட் ஆன் பண்ணாதேன்னு? சனியனே
3: மீரா, என்னடி ஆச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த? ஏன் உனக்கு அப்பப்ப இப்படி புத்தி மாறுது? ஐயோ கடவுளே, என்னடி இது?
8: வேலைய பாரு போ.
3: இரு, உங்க அப்பாக்கு போன் பண்ணி சொல்றேன்.
8: ஐயோ பிசாசு, செருப்பால் அடிப்பேன் அப்பனா.

0: ராஸ்கல், என் வாழ்க்கையே வீணா போச்சு. அவன் அனுப்புற பணமும் வேணாம், அவனும் வேண்டாம். என்ன என்ன என்ன கண்டிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன யோகியதா இருக்கு?
1: ஸ்டூடெண்ட்ஸ், மூன்றாம் ஆண்டு நாட்டுப்புறவியல் மாணவர்களுக்கான இந்த செமினார்ல நம்ம பார்க்க போறது
2: தி மோஸ்ட் பாப்புலர் ஸ்டோரி ஆஃப் அவர் காலேஜ்,
1: நாகா கதைகள். அந்த செய்திகளோட ஆதாரங்களை தான் இப்ப நாம பார்க்க போறோம். 1890ல இந்த இடம் ஒரு வனாந்திரம், நாகத்தூர் ஒரு காடு. நெக்ஸ்ட், இதான் நாகம்மாவோட கோவில். இந்த கோயிலை இடிச்சிட்டு தான் நம்ம காலேஜே கட்டியிருக்காங்க. இவர் தான் ஃபாதர் ஸ்டான்லி மார்கன். பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில பரவ ஆரம்பிச்ச போது பல மிஷனரிஸ் இங்க வந்தாங்க. அவங்க பல இடங்கள்ல சர்ச், காலேஜஸ், ஸ்கூல்ஸ் இப்படி எல்லாம் கட்டினாங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு இந்த இடத்த அலாட் பண்ணாங்க. ஃபாதர் ஸ்டான்லிக்கு எல்லா இடத்த போல இந்த இடத்துல கட்டடம் கட்டுறது அவ்வளவு ஈஸியா இல்ல. ஏன்னா நாகம்மா கோயிலை இடிச்சு கட்டுறதுக்கு பலத்த எதிர்ப்பு இருந்தது. ஓரளவுக்கு கட்டடம் ரெடியான போது அவருடைய முதல் பலி ஃபாதர் ஸ்டான்லி மர்மமான முறையில ரத்தம் செத்து போனாராம். அதுல இருந்து பல வந்திகள் நாகாந்த உருவம் உலகதாகவும் அது பல்வேறு படி வாங்கதாகவும் பல செய்திகள். அதுக்கப்புறமா ஃபாதர் பயஸ் பொறுப்பேற்றுக்கிட்டார். இவர் கிட்டத்தட்ட 27 வருஷம் இங்க பிரின்சிபலா இருந்திருக்கார். இவருடைய பீரியட்ல தான் இது ஒரு ஃபுல் ஃபிளெஜ் காலேஜா மாறுச்சு. நாகா பத்திய பயமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஃபாதர் பயஸ் தான் கேள்விப்பட்ட வதந்திகளையும் செய்திகளையும் சேகரிச்சு ஒரு புத்தகமா எழுதினார். அவர் நாகாங்கிற உருவத்தை வச்சு ஒரு கார்ட்டூன் கதை பண்ணார். அதுல நாகாவை ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஆக்கி தப்பு பண்றவங்களையும் சாராயம் காய்ச்சறவங்களையும் பெண்களை கொடுமைப்படுத்துறவங்களையும் அது விதவிதமா கொல்றதா அந்த கதையில சொல்லியிருந்தார். அது ஒரு கதைன்னு சொன்னா கூட நடந்த சம்பவங்களோட பிரதிபலிப்புன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஃபாதர் பயஸ் அந்த புத்தகத்தை முடிக்காமையே இறந்து போயிட்டார். அது எழுத்து வடிவமா நம்ம காலேஜ் லைப்ரரியில இருக்கு. உங்கள யாராவது அந்த புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா?
3: படிச்சிருக்கோம்.
1: ஏன் நம்பல
3: சார்? அது வெறும் கற்பனை கதை சார்.
1: அப்போ நாகாவை நீங்க நம்பல?
3: நிச்சயமா இல்லைங்கோ.
1: யங் லேடிஸ், எனி பிரைவேட் ஜோக்ஸ்? இதுல சிரிக்கிறதுக்கான விஷயம் என்னன்னு இங்க வந்து சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம்.
0: தோடா
1: சொல்லு
0: சார். அது வந்து தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு போனா நாகா அடிச்சிரும்னு யாரோ ரோஜா தோட்டம் வச்சிருக்கிறவன் கிளப்பி விட்ட ரூமரா இருக்கும் சார்.
1: இது மந்திரிச்ச தாயத்து. இத கையில கட்டி எடுத்துட்டு 3 தடவை தூ தூன்னு துப்பி விட்டறிஞ்சா விட்டறிஞ்சவனுக்கு தலை சுத்தம், வயித்த புரட்டும் அப்படிங்கறது நம்பிக்கை. இத டெஸ்ட் பண்ணி பாக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா?
0: ஐயோ சார்,
3: நான் ட்ரை பண்றேன் சார்.
1: உங்கள்
0: வினோத்.
3: பார்ட்டி ஒரு நிமிஷம் அல்வா குடுக்கலடா. நாகாத்தூர் நெடுஞ்சாலையில் நடந்த விபத்தில் பலியான இளம்பெண் எஸ்டே கல்லூரி மனைவி ஸ்வேதா என தெரிய வந்துள்ளது. பேர் பிரபல தொழிலதிபர்
4: ஸ்வேதா கடைசியா பெட்ரோல் பங்க்ல பாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்.
5: ஸ்வேதாவோட அப்பா வந்திருக்காரா?
3: இல்ல, போலீஸ் என்கொயரி தான் நடக்குது.
5: கடைசியா அவ என் கூட தான் பேசினா. இவ்வளவு ட்ரீம்ஸ் தெரியுமா அவளுக்கு?
6: இது ஒரு ஃபார்மல் இன்வெஸ்டிகேஷன் தான். ஆக்சிடென்டல் டெத் தான் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் கைண்ட் கோஆபரேஷன்.
7: வெல்கம் மிஸ்டர் சாயித்.
6: அந்த பொண்ணுக்கு யாராவது பிடிக்காதவங்க?
1: நிச்சயமா இருக்க முடியாது. அவ ரொம்ப அமைதியான பொண்ணு.
8: எஸ் சார், வெரி ரிச் கேர்ள். ஆனா ரொம்ப சிம்பிளா இருப்பா.
1: ஆமா, ஏன் கேக்குறீங்க?
6: போலீஸ் பத்தி எல்லா குழந்தையும் பாக்கணும்ல. சரி மிஸ்டர் பன்னீர், அவங்க அப்பா பெரிய தொழிலதிபர், நிறைய எதிரிங்க இருக்கலாம்.

0: அந்த ஆங்கிள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்.
1: நாக தான் போட்டாச்சுன்னு சொல்றேன், யார் நம்புறீங்க?
2: மிஸ்டர் சையத், நீங்களும் நாகாவை நம்புறீங்களா?
0: என்ன ப்ரொஃபசர், உங்க காலேஜ் முழுக்க தான் நாகா புராணம் இருக்கு.
3: பாத்தியா, போலீஸே நாகா மேல பழிய போட்டு கேஸ மூடணும்னு பாக்குறாங்க. என்ன ஜென்மங்கடா,
4: அவ ரொம்ப நல்ல கார் ஓட்டுவா, ஆக்சிடென்ட் நம்பவே முடியல. கழுத்துல கோடாரி வெட்டின அடையாளம் இருக்கான், நிச்சயமா நாகா தான்.
5: நீ நாகாவை நம்புறியா? இத பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதணும். மாயா, நீ என்ன நினைக்கிற?
3: நான் துள்ளி கூட நம்ப மாட்டேன்.
5: அஞ்சலி, நீ
4: உனக்கு கொஞ்சம் கூட சென்டிமெண்ட்ஸே கிடையாதா? அவ டெத் உனக்கு வெறும் நியூஸ் இல்ல?
5: அஞ்சலி, அஞ்சலி, ஐம் சாரி அஞ்சலி, அஞ்சலி, நான் சொல்றது கேளு.
6: ஹலோ, கேக் இருக்குமா? அவனை சாப்பிடாத.
3: ஒரு டச்சிங் டச்சிங் கேம் விளையாடலாமா?
6: சரி சரி, இப்ப கரெக்ட் பண்ணதான் உண்டு. அஞ்சலி அவங்க அப்பாக்காக ஹாஸ்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அம்மனி ஜமாய்.
3: ஓகே காய்ஸ், அப்ப ஒரு பேராசக்கார பெருந்தீனி. டேய் டேய், நீ நல்லா இருக்கடா. ஆண்டா
4: ஸ்வேதா, ஹலோ.
5: ஹாய் அஞ்சலி,
4: என்ன விஷயம்?
5: ஒரு கார் வாங்கியிருக்கேன்.
4: ஆல் தி பெஸ்ட், குட் நைட்.
5: ஏய், உனக்கு ஒரு ட்ரீட் இருக்கு. ஜீவா, நீ, பரத், மாயா,
0: ஓல்ட் கேண்டீன் பக்கத்துல வெயிட் பண்றோம், அப்படியே கிளம்புறோம்.
3: எப்ப பார்த்தால்
5: அஞ்சலி, கம் ஆன் யா, நீ இல்லனா சபையே களை கட்டாது. நீ ஓகேன்னு சொல்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்.
4: சரி வர. இங்க யாரையும் காணோம்?
5: வருவாங்க. ஜீவா ஒரு சோம்பேறி, ஷூ மாட்டுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆக்குவான். சரி, மொத்ததெல்லாம் எப்படி? அவங்க வரத்துக்குள்ள உங்ககிட்ட பர்சனல் ஒன்னு பேசணும்னு நினைக்கிறேன், சொல்லிடுறேன்.
6: பர்சனல் உனக்கு? சொல்லு.
5: இல்லையா, வெளியில தெரியற ஜாலியான வினோதம் தான் நீ பாத்திருக்கேன், ஆனா உள்ளுக்குள்ள உடஞ்சி அழுதுகிட்டு இருக்கேன்.
4: ஏய், என்ன சொல்ற?
5: ஐ லாஸ்ட் மை கேர்ள். உயிருக்கு உயிரா நெஸ்ட் ஒரு பொண்ணு இருந்துட்டா யாரால தான் தாங்க முடியும்?
4: என்ன சொல்லவே இல்ல, யார் அந்த பொண்ணு?
5: ஸ்வேதா. ஸ்வேதாவை தான் நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், என் மனசுக்குள்ளேயே வச்சு நான் உருகிட்டு இருந்தேன்.
4: நிஜமா அவ சொல்ற?
5: சத்தியமா, உன் மூலமா தான் சொல்ல நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. யாருக்கும் இந்த உலகம் நிரந்தரம் இல்ல. இன்னைக்கு ஸ்வேதா, நாளைக்கு நான், அப்புறம் நீ.
4: தத்துவமா?
5: நாகாவோட பார்வையில அடுத்தது நீயும் நானும். வாழ்க்கை ரொம்ப சின்னது, மரணம் எப்ப வேணாலும் கதவை தட்டலாம். அப்ப பார்த்து அதை பண்ணலையே இதை பண்ணலையே அதை அனுபவிக்கலையேன்னு புலம்ப கூடாது.
4: என்ன சொல்ல வர?
5: நிறைவேறாத ஆசைகளோட செத்தா அப்புறம் நாகாவை தான் அலையணும். உனக்கு உன் ஃப்ரெண்டோட இழப்பு, எனக்கு நேசிச்சவளோட இழப்பு, நாம தான் ஒருத்தர் கொடுத்தர் ஆறுதலா இருக்கணும். இட்ஸ் நத்திங் ராங், இதுல என்ன தப்பு இருக்கு? அஞ்சலி,
4: வினோத், திஸ் இஸ் தி லிமிட். கார் எடு, ஹாஸ்டல்ல போய் என்ன ட்ராப் பண்ண.
5: ஓகே ஓகே ஓகே, வெடிக்கலனா வேணாம். 1 மினிட், எக்ஸ்கியூஸ் மீ.
7: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு விசில் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.

Thank you.

0: 힘겨담 바지, 힘겨담 봐. 가을인데? 민원? 민원? 바지? 가을인데 바지 이랬는데? 민원 빨리 손님들이 나 앞으로 기회를 얻었다. 나가다 오늘 건너치. 나 봤어. 나가다 오늘 건너치.
1: 에이.
0: 앞으로.
1: 야, 올라라. 엄마.
0: 아유, 일로 바지는 넘어요. 가을을 가이다라는 말을 கட்டிருந்தது அப்புறம் என்ன துரத்திட்டு வந்து என்ன கொலை வந்துச்சு
1: அங்கங்கனா எங்க ராத்திரில இப்படி சுத்துறனால உனக்கு பிரம்ம பிடிச்சு போச்சு
0: பிரம்மையா ஐயோ இல்ல பாச்சு ஐயோ வினோத் வினோத்
1: ஏய் நீ மீரா மாதிரி ஊசிய போட்டுக்கிட்டியா
0: ஐயோ
1: ராத்திரில சுத்தாத நான் எப்பயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன்
0: ஐயோ இல்ல வினோத்
1: இவளால நம்மளுக்கு போகாதீங்க போய் போய் ஒரு ரவுண்ட் ஏத்துனாத்த
2: பாத்தீங்களா வினோத் இன்னைக்கும் கிளாஸ்க்கு வரல நான் சொல்றது யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க
3: அஞ்சலி நாகா நாகானே சும்மா ஒளராத ஆமா ஓ நாகா எப்படி இருக்கும் இப்படி இருக்குமா இப்படி இருக்குமா இங்க பாரு வினோத் ஒரு பிராக்டிக்கல் ஜோக்கர் அன்னைக்கு கிளாஸ்ல கலாட்டா பண்ணி அந்த குருந்தாடிய கலக்கிட்டால அந்த மாதிரி உன்கிட்டயும் விளையாடி இருப்பான்
4: சரி சரி சரி வினோத் மேட்டர் இதோட ஓவர் நேத்துக்கு மாயா ஒரு விஷயம் சொன்னா ஹச்சக் பச்சக் பண்றவனுதான் லவ் பண்ணுவாளா
2: யாரு யாரு ஸ்டூபிட் பயமுறுத்துற
3: ஏ எல்கேஜி ஒரு பிஹெச்டி படம் போட்டு விளக்கிருக்கான் பாரு காமசூத்ரா பாருடி என்ன அது போச்சுடா திரும்பியும் நாகம்மா கதைகளா
5: ஹாய் கலீஸ்
3: ஜெர்மி
5: தோட்டா நாகம்மா திரும்பி வந்துட்டாளா
3: ஏ இது பாருடி ராண்டி ஒரிஜினல் நாகம்மா
2: ஐயோ இது பாரு இது
5: தொடர்ந்து
6: நாகாவ பத்தின பல விஷயங்களை நம்ம பாட சம்பந்தமாவும் வதந்திகளாவும் பாத்துக்கிட்டே வரும் யார் இந்த நாகா இதுக்கு பின்னணி என்ன இது இங்க உலாவதா ஏன் அப்படி ஒரு வதந்தி நாகாங்கிறது நாகம்மாள் என்ற பெண்ணோட பெயர் சுருக்கம் நாகம்மா என்ற அந்த பேரழகி நாம வாழ்ற இந்த பிரதேசத்துல கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு பெண் அப்போ ஆங்கிலேயருடைய ஆதிக்கம் இந்தியாவில பரவ ஆரம்பிச்ச காலகட்டம் சில மாகாணங்கள் வெள்ளையர் கைக்குள்ள வந்துருச்சு

बाजी बाजी नागम

0: Who's a goat?
1: அந்த பெண்ணை தெய்வமாக்கி கோயில் கட்டின இடத்துலதான் நம்ம பழைய கெமிஸ்ட்ரி லேப் இருக்கு. 87ல நடந்த தீ விபத்துல அந்த பில்டிங் மோசமா சிதஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 19 மாணவர்கள் அந்த தீ விபத்துல இறந்து போயிருக்காங்க. தொடர்ந்து அந்த பில்டிங்ல அசம்பாவிதங்கள் நடந்ததால அந்த கட்டடத்தை கட்டாம அப்படியே நிறுத்திட்டாங்க.
2: சோ நாகா தங்கறதுக்காக நம்ம காலேஜ்லயே அதுக்கு இடம் கொடுத்துட்டீங்களா?
1: பயப்படுறவங்களுக்கு தான் நாகா. மூட நம்பிக்கை ஒழிக்க நினைக்கிற உனக்கும் எனக்கும் கிடையாது.
3: நோ நோ நோ நோ டாட், எனக்கு நீயும் வேணாம், உன் பணமும் வேணாம். எல்லாத்தையும் அவகிட்டே கொண்டு போய் கொட்டு போ. பேசாத பேசாத, உன்னை அவளை கொன்னாதான் எனக்கு நிம்மதி.

ஓகே ஓகே, லைட்டை போடல.

0: என்ன மிஸ் அஞ்சலி, உங்களை சுத்தியே பல அசம்பாவிதங்கள் நடக்குது.
1: சார், எனக்கு மீரா அவ நல்லா தெரியும். அவ ரீசெண்டா ட்ரக்ஸுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டா. எவ்வளவு சொல்லி பார்த்தோம், ஆனா அவளால அதுல இருந்து மீள முடியல.
2: இதுக்கு முன்னாடி கூட 2-3 டைம்ஸ் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணதா அவங்க அப்பா சொல்லிருக்காரு. ஐ திங்க் ஷி வாஸ் கைண்ட் ஆஃப் எ வெரி டிஃபிகல்ட் சைல்ட்.
3: அதனால தான் அவளை அஞ்சலியோட ரூம்மேட்டா போட்டேன். சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒண்ணா படிச்சவங்க, அவளை நல்லா பாத்துக்குவானதா. கை நிரம்ப கட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன், நிறைய ரத்தம்.
4: தற்கொலைங்கிறது கணநேர உணர்ச்சி, அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்?
5: இல்ல ஜீவா, உனக்கு புரியாது. நான் என் கண்ணால பார்த்தேன். யாரோ
1: அஞ்சலி, ப்ளீஸ், நீ எதையோ பார்த்து பயந்திருக்க, அதான் உனக்கு இந்த பிரமை.
4: அஞ்சலி,
1: ஜீவா, ப்ளீஸ், நீங்க எல்லாம் போங்க, நான் பாத்துக்கிறேன்.
6: என் சர்வீஸ்ல இது வரைக்கும் 7 தற்கொலை நடந்திருக்கு. டயத்துல 3, கிணத்துல 2, அறுத்துக்கிட்டது 2.
1: ஐயோ மாமா, இது தற்கொலை இல்ல.
6: அப்ப கூட ரெண்டு பேரும் இப்படித்தான் பேசிக்கிட்டாங்க. ஆமா, நீ எந்த ரூம்ல தங்குற?
1: அப்பா போன் பண்ணி அந்த ரூம்ல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் ஷர்மி ரூம்ல இருக்கேன்.
0: 87ல நடந்த தீ விபத்து பத்தின பேப்பர் கட்டிங், அந்த எரிஞ்சு போன பில்டிங்ல இருந்து ப்ரொஃபசர் பன்னீர் மட்டும் எப்படி உயிர் தப்பிச்சிருக்காரு?
1: இத பாரு, எப்படிதான் மனுஷன் மியூசியத்துல கூடியிருக்காரோ. எங்க பாரு, பன்னீர் செல்வத்தோட பல் குத்துற குச்சி.

0: உன்னோட ஹீரோயிசத்தை காமிக்கிறதுக்காக பூட்டின கதவை நம்பி திறக்கிறியா
1: சார்? இங்க இருக்கிறதுக்கெல்லாம் என்ன சார் அர்த்தம்? நீங்க தான் இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த
0: இங்க இருக்கிற அத்தனை கலெக்ஷன் செய்யும் நாட்டுப்புறவியல் பாடத்துக்காக வருஷ கணக்கா சேர்த்து வச்சிருக்கேன். அதுல ஒண்ணுதான் இது.
2: இல்ல சார், நான் பார்த்த அந்த உருவம் கூட இதே மாதிரி ஒரு மாஸ்கும் ஒரு கோடாரியும் வச்சிருந்தது.
0: அதனால நான் தான் அந்த உருவமா?
3: சார், அந்த கெமிஸ்ட்ரி லேப் எரிஞ்சப்போ அதுல இருந்த எல்லாரும் செத்துட்டாங்க, ஆனா நீங்க மட்டும் தப்பிச்சிட்டீங்கன்னு ஒரு நியூஸ்.
0: சோ அந்த லேப் நான் தான் எரிச்சேன். லுக் ஜீவா, உன்னையே நான் சந்தேகப்படக்கூடாது.
1: சார், நீங்க தேவையில்லாம பேசுறீங்க.
0: இள ரத்தம்ல சூடாதான் இருக்கும், அப்பப்போ கொதிக்கும். என்னுடைய அனுமதி இல்லாம என் ரூம் குள்ள வந்ததுக்காக நான் நினைச்சா உன்னுடைய ஃபியூச்சரே ஸ்பாயில் பண்ண முடியும். ஆஸ் எ ப்ரொஃபஸரா வார்னிங்கோட விடுறேன். ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் மை ரூம். அவுட். மாயா, ஒரு நிமிஷம்.
2: நிச்சயமா இவர் தான் நாக விஷயத்துல எல்லா கொலையும் பண்ணிட்டு இருக்காரு.
0: உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல
3: சார். நான் தெரியும்.
0: மாயா, என்னுடைய ரூம் எப்பொழுதும் உனக்காக திறந்தே இருக்கும். நீ திருட்டுத்தனமா வரணுங்கிற அவசியமே இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்?
3: I'm sorry sir.
4: அம்மா.
5: என்னம்மா?
4: என் புள்ள வினோதை பாத்தியா?
5: நான் ஒரு வாரமா பாக்கலையே.
4: ஐயா, உனக்கு தெரியுமா?
1: தெரியலம்மா.
6: ஹாய், ஐ அம் வீர பாண்டி. என்ன வினோதுன்னு கூப்பிடலாம், வீணும் கூப்பிடலாம். நான் சொல்றதெல்லாம் பொய், பொய்யை தர வேற எதுவும் இல்லை.
2: தெரிஞ்சிடும்.

0: பெரிய படிப்பு படிச்சு கடைசி காலத்துல பெத்தவங்களை காப்பாத்தும்னு தானே ஐயா என்ன மாதிரி ஏழைங்கள்லாம் நம்பிக்கிட்டு காத்து கிடக்குறோம். நாங்க பட்னியா கிடந்தாலும் அதுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு தானே ஐயா கஷ்டம் தெரியாம வளர்க்கிறோம். என் புள்ள எங்கம்மா, என் புள்ள குழந்தம்மா, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், நேர்ந்துகிட்டு பெத்த புள்ளையா. அவன் படிச்சு முடிச்சுட்டு வந்தா ஆத்தாளுக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன், நேர்ந்துகிட்டு இருக்கேன் ஐயா, நேர்ந்துகிட்டு இருக்கேன். என் புள்ள நல்லா படிப்பான் ஐயா, என் புள்ள நல்லா படிப்பான் ஐயா, எங்க வம்சத்திலேயே என் புள்ளதான் ஐயா நிறைய படிச்சவன். அவன் லீவ்ல வந்தான்னா ரெண்டு நாள் கூட வீட்டுல தங்க விட மாட்டேன், கொசு கடிக்கும் காத்து பத்தாதுன்னு திருப்பி அனுப்பிச்சு வச்சிருவேன். கூடவே வச்சு பாக்கலையே என் பிள்ளையே, ரத்தத்தை சிந்தி வளர்த்தனே, ராவா பகலா வேகாத நெருப்புல வெந்து படிக்க வச்ச என் பிள்ளையே. என்ன பண்ணுனீங்க, என்னையா பண்ணுனீங்க, என்னையா பண்ணுனீங்க என் பிள்ளையே.
1: வினோத் காணுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண சொன்னேனே, பண்ணீங்களா?
2: அந்த அம்மாவையே வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி தர சொல்லி இன்ஸ்பெக்டர் சையத் கிட்ட கொடுத்துருக்கோம். ஆனா சார், அந்த அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு.
1: சரி, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? Do you know who Mr. Pannir is? 22 வருஷமா இந்த காலேஜ்ல வர்க் பண்ற ஒரு டாக்டரேட் வாங்கின ஸ்காலர். அவரை பத்தி ஜீவா, உன்னை ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்றேன், உன்னை டிஃபால்ட் கூட பண்ணலாம். யங்ஸ்டர்ஸ் ஏதோ தெரியாம பண்ணிட்டீங்கன்னு விடுறேன், நீ இனிமே எக்ஸாமுக்கு வந்தா போறோம். ஓகே, நீங்க போலாம்.
3: சார், நான் பார்த்த மாதிரி ஒரு மாஸ்க் அவர் ரூம்ல இருந்துச்சு சார்.
1: அஞ்சலி, உன்னோட ஸ்கூல் டேஸ் தவறுகள் ஞாபகம் இருக்கா? உன் மேல போலீஸ் கேஸ் இருக்கு, அதுவும் கிரிமினல் ரெக்கார்டு. பழசெல்லாம் கலர வேணான்னு பாக்குறேன், நீங்க போலாம்.
4: அஞ்சலி, இது என்ன புது கதை? உன் மேல போலீஸ் கேஸா? கேக்குறல சொல்ல கூடாதா?
3: ப்ளீஸ் ஜீவா, லீவ் மீ.
4: ஓகே ஓகே, ரிலாக்ஸ்.
3: யாரு நம்பர் இல்ல,
4: உண்மையை சொன்னா தானே ஹெல்ப் பண்ண முடியும்.
3: ஆமா, நான் தான் கொலைக்காரி, இது வரைக்கும் 6 பேரை கொலை பண்ணிருக்கேன், ரத்த காட்டேறி நான்.
4: அஞ்சலி, அஞ்சலி ப்ளீஸ் சொல்ற கேளு.
3: நீ கூட என்ன நம்பல, இனிமே மூஞ்சிலே முழிக்காத.
5: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் விசில் திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் விசில் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: மீரா, வினோத், இன்னும் எத்தனை பேரை கொல்ல போற?
2: ஜீவா, நீ ரொம்ப குடிச்சிருக்க. கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி பாத்தினா எனக்கு யாரையுமே கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு உனக்கு புரியும். உனக்கு பரபரப்பு செய்திகள் மேல இருக்கிற ஆசை, சீப் ஜர்னலிஸ்ட் மேல இருக்கிற வெறி, இதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணி அதை புத்திசாலித்தனமா மறைச்சு போலீஸ், காலேஜ் நிர்வாகம், ஸ்டூடெண்ட் எல்லாரும் ஏமாத்தி பரபரப்பு உண்டாக்கிட்டு இருக்க.
1: ஒளராத, நீ பேசுறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? யுவர் அ ஃபேக் ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி, வெளிய ஃபோக்லோர் ப்ரொஃபசர், உள்ள ஒரு கொலகார.
2: ஏய் நிறுத்துடா, யூ ஆர் அ சைக். உனக்கு ஒரு பேட் சைல்ட்ஹுட் இருக்கு. உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. உங்க அக்காவோட ஆதரவோட வளர்ந்தவனா நீ? அந்த காயம்பட்ட சைல்ட்ஹுட் தான் இன்னைக்கு ஒரு கொலகாரனா உன்னை மாத்திருக்கு நான் சொல்றேன். உண்மை சொன்னா என்ன
1: கோவம் வருது பாத்தீங்களா?
2: அதையும்
3: பாக்குறேன்.

0: ஒவ்வொருத்தர் மனசுலயே என்ன இருக்குன்னு பார்க்க முடியும்.
1: வரலையா? சரி நான் போறேன், எனக்கு பசிக்குது. அப்புறம் மெஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
2: கடைசி தடவையா 10 செகண்ட்ஸ்ல டச் பண்ற பாரு.
1: தண்ணியவே குடிச்சுக்கோ, உனக்கு சாப்பாடு கிடையாது.

போட்டுக்கோ இந்த சொல்றேன்ல வா வா.

0: பிலிமில் வெறும் ஃப்ளாஷ் தான்.
1: அடக்கி ஓசி, யாருக்கு வேணும் கவர்ச்சி படம், உடம்பு எல்லாம் தெரியுது. ஒரு போட்டோகிராப் 100 ரூபா. நியூட் போட்டோ நிர்வாணம் புகைப்படம் கோடி பாலை முழுக்க போஸ்ட் அடிச்சு வேணுமா?
0: விளையாட்ட ஆரம்பிச்சது எப்படி போய் முடியும்னு நாங்க நினைக்கவே இல்லை.

0: கடைசியில எங்களுக்கு 6 மாசம் சிறை தண்டனைன்னு தீர்ப்பாயிடுச்சு. ஏதோ படிக்கிற பசங்கன்னு சொல்லி ஜட்ஜு வார்ன் பண்ணி குறைஞ்ச தண்டனையோட விட்டுட்டாரு.
1: அந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்ட 6 பேர்ல 3 பேர் உயிரோட இல்ல. இப்ப நடக்கிற கொலைக்கும் அதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குமோன்னு தோணுது.
2: ஒரு ஆக்சிடென்ட், ஒரு சூசைட், ஒருத்தனை காணோம், மியர் கோயின்சிடென்ஸ். விடுடி, என்னமோ பழைய கதை நினைச்சு புலம்பிட்டு இருக்கேன். இத பாரு, இது நம்ம காலேஜ் லைஃபோட லாஸ்ட் இயர். இது முடிஞ்ச ஹையர் ஸ்டடீஸ், வேலை, கல்யாணம், அது இதுன்னு போயிடும். இன்னும் 1 வீக்ல நமக்கு ஃபேர்வெல் பார்ட்டி. சோ நோ தியரம்ஸ், நோ டியர்ஸ், ஓகேயா? நாலு நாள் ரிஹர்சல் ஓவர், நாளைக்கு ஃபேர்வெல்ல கலக்கிறோம்.
3: Dear students, இந்த இனிமையான ஃபேர்வெல் டே ஃபங்க்ஷனுக்கு உங்களை வருகை வருகை என்று வரவேற்கிறேன்.
4: என்ன பிரபு, ப்ரோகிராம் ஆரம்பிச்சிருச்சு, நீ இங்க இருக்க?
5: பாதி சாங்கல வந்து தூள் கிளப்புறோம் பாரு.
6: இதுவா
5: அதுவா?
6: நோ.
5: ஏய் சி, நான் தாண்டா.
7: டேய், இப்படி பாய்ஸ் ஹவுஸ் பக்கம் போயிராதடா.
5: God. டேய் யார கதை முட்? டேய் தொடங்குடா, பட்டாதிக்கடா. டேய் விளையாடாதீங்கடா, தெரங்கடா. God. பாஜி, டேய் எல்லாரும் எங்க இருக்கீங்க? ஷோக்கு டைம் ஆச்சுடா. போச்சு, எல்லாம் போச்சு, கவுத்துட்டானுங்க. இது வேறையா? எப்படி திறந்தா இருக்கு?
8: என்ன அந்த நேரத்துல
5: பேக வச்சுட்டு போயிட்டேன்.
8: ராவெல்லாம் காமோடே சுத்தி சுத்தி வர அந்த மாதிரி
5: பார் பாரா சுத்துறத விட்டுட்டு அப்பப்போ வாட்ச்மேன் வேலையும் பாரு பாஜி.
8: இவன் என்னைக்கு

0: ஏதாவது படிச்சுட்டு அப்படியே தூங்க வேண்டியது. ரொம்ப வைக்க வேண்டிய ஆளு.
1: அஞ்சலி, ஏன்டி இப்படி இருக்க? பரத் போன ஆயிருக்காது, அவன் ஜீவா வீட்டுல தான் இருப்பான். பாரு, நீ வேணா ரிலாக்ஸ்.
2: இல்லடி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு.
1: ஜீவா, ஜீவா, பின்னாடி போய் பார்க்கலாம் வாடி. ஜீவா, ஜீவா, ஜீவோ, எங்கடி வே?

0: ஜீவ ஜீவ ஜீவ
1: எப்படி
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் விசில் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு

0: தொடர்வது விசில் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: ஹலோ,
2: ஏய் அஞ்சலி, ஒரு 10 நிமிஷம் இருங்கப்பா. டின்னருக்கு என்னை விட்டு போயிடாதீங்க. நான் எங்க டாக்டரோட பார ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கேன். கேக்குறியா? தூள் கலப்பிட்டு இருக்காரு. ஏய் ஜீவா, ஏய் ஜீவா மாதிரி இருக்கு.
1: ஜீவா தான் பலகாரன்.

0: ನಾನೇದ
1: ನೀ ನಾಗವ ಶರ್ಮಿಯ ಕೊಲೆ ಮಾಡಬಹುದು, ನೀ ಹೆಂಗ್ ಕೊಡದಾನೆ ಇರ್ದ
0: ಎಪ್ಪಿ
1: ಎಪ್ಪಿ
2: ನಿಂಗಿಲ್ಲ என்ன சார் அடிக்கிறீங்க?
3: எனக்கு அவன் என்னடா பண்றது?
2: அந்த நாக யாரும் தெரிஞ்சிருச்சு சார்.
3: எனக்கு தெரியும்டா, மரியாதை ஜீப் பிளேயர்.
2: சார் சார், நான் சொல்றது கேளுங்க. அஞ்சலுக்கு ஆபத்து, என்ன விடுங்க.
0: கூடவும் இருப்ப கொலையும் பண்ணுவேன்.
3: மாயா கொலகாரியா? ஒரு பொண்ணால எத்தனை கொலை பண்ண முடியும்? யாருகிட்ட கலை எடுக்கிற?
2: சார் நான் சொல்றது கேளுங்க. ஒரு நாளா இல்ல ரெண்டு நாளா?
0: ஒரு பொண்ணு கொலை பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? சாராவதி செத்து போறவளை தெரியுமா? அதே மாதிரி உங்க ஆறு பேருடைய குடும்பமும் துடிக்கணும். மாயா ப்ளீஸ், இது தெரியாம செஞ்சுட்டோம். ஒரு சின்ன கூட்டுக்குள்ள நான் அம்மா அப்பா சாரான எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அவளுக்கு உங்க ஸ்கூலுக்கு வர்றதுல இஷ்டமே இல்ல.
4: போமாட்டேன் போமாட்டேன், நான் ஹாஸ்டலுக்கு போமாட்டேன்.
0: இது பாரு, ஹாஸ்டல்ல சுதந்திரமா இருக்கலாம். ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி சீனுங்கற.
4: ஏன் எல்லாரும் என்ன துரத்துறதுலயே இருக்கீங்க? இப்ப ரங்கா உயர்நிலை பள்ளிக்கு என்ன குறைச்சலாம்?
5: நீ இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்கணும், அப்பதான் தன்னம்பிக்கை வரும், தைரியம் வரும்.
4: விஞ்ஞானி அப்துல் கலாம் கூட தமிழ்ல தான் படிச்சாரு.
6: ஏங்க அண்ணா, ஊரே ரெண்டு பண்ணுவீங்க, இப்படி ஹாஸ்டல் போறதுக்கு ஏன் பயப்படுறீங்க நீங்க? உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் விடுவேனா? ஹாஸ்டல்ல எவனா லந்து பண்ணான்னு சொல்லுங்க, மவனை வெட்டிட மாட்டி வெட்டி.
7: இதுதான் அவங்க எல்லாரும் கடைசி தடவை பாக்குறதா இருக்கும்.
0: அந்த மாதிரி ஒண்ணும் ஆகாது. என்ன ஆச்சு உனக்கு சாரா? அதான் நாங்க அவளை உயிரோட பார்த்த கடைசி நாள். லெட்டர் வரும் நினைச்சா தம்பி தான் வந்துச்சு.
3: டெலிகிராம்
0: உங்க ஆறு பேரையும் கொலை பண்றதுக்கு என் ஒருத்தியால முடியாது. அதெல்லாம் பாஜியும் சேர்த்துக்கிட்டேன். பாஜி தான் சின்ன வயசுல இருந்து சாரா வளர்த்தான். அவனுக்கு தான் எல்லாரோட அதிக கோபம்.
8: ரெண்டு நாகாடி, ரெண்டு நாக யாருக்கு சந்தேகம் வரும்? நான் கொலை பண்ணும் போது அவன் உங்க கூட இருப்பான், எப்படி சந்தேகம் வரும்? பாடி எடுக்கிறது, அதை கெமிஸ்ட்ரி லேப் கொண்டு வர்றது எல்லாம் நான் தான். யாருக்காக? எல்லாம் என் சாரா தேவிக்காக. ஏன்டி அவளை கொன்னீங்க? ஏன் கொன்னீங்க?
0: உங்களெல்லாம் பழி வாங்குறதுக்காக தான் நாங்க இந்த காலேஜ்லயே சேர்ந்தோம். அத அந்த ப்ரொஃபசர் கண்டுபிடிச்சிட்டான், இடியட். அனாவசியமா அவனை கொல்ல வேண்டியதாயிடுச்சு இல்ல பாஜி? ஆனாலும் நம்ம ஜீவா தான் அந்த கொலை எல்லாம் பண்ணாரு. ஒன்ன நம்ப வச்சிட்டேன் இல்ல
1: மாயா? ப்ளீஸ், உன் கோவத்துக்கு நியாயம் இருக்கு, ஆனா எங்களை கொலை பண்ணி உனக்கு என்ன கிடைக்க போதா?
0: என்ன கிடைக்க போதா? என்ன கிடைக்க போதா? நிம்மதி நிம்மதி கிடைக்க போது. டி உன்னை எப்படி கொலை பண்ண போற தெரியுமா? நம்ம நாகம்மா கதையில வர்ற மாதிரி உன்னை உயிரோட குழியில தள்ளி மண்ண மூடி புதைக்க போற.
1: வேண்டாம் மாயா, நான் சொல்றது கேளு.
2: Come on.

Ha ha ha.

0: Venkata Maya. Tell me.
1: Don't move. Unna nagam konna madri kollanu nanche seri eppadi setta anna saagidana poringa in the lovers la first yaar saag poringa niya niya natpe natpe ni enge sandippom
2: na unna tha love pandra maya unakku adu puriyalaya trust me I love you, Maya.
1: Nene kadali kriya. Really? You really love me? Ennalu nu kollu muriya. I can't kill you. Nu sollu nanichiya. You stupid. Yeah, your first is it,
3: Maya, please.
1: You.
2: Anjali, shoot!
1: Anjali, I'm not going to kill you. Anjali,
2: no!
1: Anjali, I'm your best friend, Anjali.
2: Anjali!
1: No!
2: Anjali!
1: No, I'm not going to kill you.
2: Anjali, Poonal, it's over.
4: காலேஜ் முத முதல்ல ஆரம்பிச்ச போது கட்டின பில்டிங் இது ஒரே ஒரு தீ விபத்து என்ன மாதிரி ஆயி போச்சு அதுக்கு பிறகு இந்த பக்கமே யாரும் வர்றது இல்லப்பா
5: இங்கதான் நாக உழுவுதா சார்
6: நிறைய பொணம் தான் இருந்துச்சு சார்
4: ஏன்பா படிச்ச பசங்களா இருக்கீங்க இதெல்லாம் நீங்க நம்பலாமா
7: எல்லாம் கதை சார்
4: அத்த சொல்லு
5: 12 மணிக்கு மேல நீங்க தனியா உள்ள போவீங்களா சார்
4: அதே அதே அதே என்ன பார்த்தா கிண்டலா
7: பைல்வான் நல்ல புருடா உடறாரு
4: சரி விடு ஆக நீங்க யாரும் நாகாவ நம்பல அதானே
8: எக்ஸ்கியூஸ் மீ நான் நம்பற சார் பொதுவா நாகா கதைகள்லாம் இப்படி தான் ஆரம்பிக்குது
9: நேர்கள் இதுவரை கேட்டது

0: மீடியா ட்ரீம்ஸ் வழங்கிய விசில் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் எடுத்துள்ளவர்கள் விக்ரமாதித்யன், காயத்ரி, ரகுரம், ஷெரின், விவேக், லிவிங்ஸ்டன், பானுச்சந்தர், ராஜ்கபூர், மனோரமா, செந்தல், மயில்சாமி, மயூரி மற்றும் பலர். இசை டி இமான், வசனம் சுஜாதா, கதை திரைக்கதை இயக்கம் ஜேடி ஜேரி.
1: நேயர்களே, நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறவிருக்கும் குடிமை முதலீட்டு விழா பகுதி ஒன்றில் 2026 பத்ம விருதுகளை வழங்கும் நிகழ்வினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

விழா பகுதி ஒன்றில் 2026 பத்ம விருதுகளை வழங்கும் நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். திரை இசை பாடல் ஒலிக்க கேட்கலாம். இந்தியன் திரைப்படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:07. இனி தொடர்வது திரை இசை நிகழ்ச்சி. தொடங்கும் முன் விளம்பரங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் சைவம் திரைப்படத்திலிருந்து உத்தரா உன்னிகிருஷ்ணன் பாடியது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிறைவாக தங்க மீன்கள் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடியது.
2: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: திரை இசை கேட்டீர்கள். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: உண்மையா சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: ராஜு மொபைல் வை.
3: அக்கா பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
2: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
3: அப்ப சரியான நம்பர்
2: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
3: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
2: வேலையில இருந்து இல்ல.
3: ஆமா, RBI சொல்கிறது
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும். ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
3: RBI சொல்கிறது
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையிலான மாநாடு புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ளது. நாட்டில் உரம், எரிபொருள் மற்றும் அந்நிய செலாவணி நிலவரங்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்த தேவை இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 3 அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையிலான மாநாடு புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ளது. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையிலான இம்மாநாட்டில் ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் திரு டோஷி மிட்சு மோட்டோகி, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வோங், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். முன்னுரிமை துறைகளில் குவாட் நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஏற்கனவே அமலாகி வரும் முன்மொழி

0: முயற்சிகளின் முன்னேற்றம் குறித்தும் இவர்கள் விவாதிக்க உள்ளனர். பரஸ்பர அக்கறை உள்ள சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நான்கு நாடுகள் அடங்கிய குவாட் கூட்டமைப்பு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதில் முக்கிய அமைப்பாக மேம்பட்டு இருப்பதும், இக்கூட்டமைப்பின் நடப்பு தலைமை நாடு என்ற முறையில் நாளைய கூட்டத்தை இந்தியா நடத்துவதும் குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய நெருக்கடி சூழலுக்கிடையே இந்தியாவில் உரம், எரிபொருள் மற்றும் அந்நிய செலாவணி மீது கூடுதல் கவனம் செலுத்த தேவை இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கியின் 37வது நிறுவன நாளையொட்டி மும்பையில் இன்று நடைபெற்ற விழாவில் அவர் பேசுகையில், உலக அளவிலான சவால்களை மீறி உள்நாட்டு வளர்ச்சியை பாதுகாக்க கவனமான கொள்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சிறுதொழில் துறைக்கான பல்வேறு முன்முயற்சிகளை நிதியமைச்சர் இவ்விழாவின் போது தொடக்கி வைத்தார். சிறு தொழில் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான இயந்திரங்களை சரியான சந்தை கட்டமைப்பு மூலம் சரியான விலையில் வாங்குவதற்கான இணையதளமும், பிராந்திய ஊரக வங்கிகளுடன் இணைந்து சிறு தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்குவதற்கான இணையதளமும் இதில் அடங்கும். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: சிறு தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான நவீன தொழில்நுட்பங்கள் உரிய கடன் வசதியுடன் கிடைப்பதை உறுதிப்படுத்த புதிய முன்முயற்சிகளால் ஏதுவாகும் என்று சிட்பி விழாவில் பேசுகையில் நிதியமைச்சர் கூறினார். இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு மிக முக்கிய இடம் இருப்பதாகவும், வேலைவாய்ப்பு பெருக்கம் மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சியில் இத்துறையினரின் பங்கு முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். நிச்சயமற்ற உலக சூழலுக்கு இடையிலும் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து வலுவாகவே இருப்பதாகவும், GST வசூல் அதிகரித்து வங்கித்துறையின் வாராக்கடன்கள் குறைந்து வருவதுமே இதற்கு சான்றாகும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். அதே சமயம் மேற்காசிய நெருக்கடி காரணமாக எரிபொருள், உரம் மற்றும் அந்நிய செலவாணி நிலவரத்தில் நெருக்குதல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோளின்படி இத்தகைய ஆதாரங்களை சேமிப்பதற்கான முயற்சிகளில் உதவ வேண்டும் என அவர் மேலும் கேட்டுக்கொண்டார்.
0: இதற்கிடையே மேற்காசிய நிலவரங்கள் குறித்து பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா பேசுகையில், நாடு முழுவதும் பெட்ரோலியப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறினார். நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களின் மொத்த உற்பத்தி நாள் ஒன்றுக்கு 50,000 டன்னாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 4 நாட்களில் வீட்டு உபயோகத்திற்கான 1,72,00,000 LPG சிலிண்டர்களும் 24,000 டன் வர்த்தக LPG எரிவாயுவும் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 5 கிலோ LPG சிலிண்டர்களும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் பீதி அடிப்படையில் எரிபொருள் வாங்க தேவையில்லை என்றும், மாற்று எரிபொருளுக்கு மாற முயன்றால் போதுமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். செய்தியாளர் கூட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில், பிணக்கு பகுதிகளில் உள்ள இந்தியர்களை அந்தந்த நாடுகளுக்கான இந்திய தூதரகங்கள் தொடர்ச்சியான முறையில் தொடர்பு கொண்டு வருவதாக தெரிவித்தார். வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள இந்திய கடலோடிகளுக்கு தேவையான எல்லா உதவிகளும் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் உரங்களின் ஒட்டுமொத்த நிலவரம் திருப்திகரமாகவே உள்ளதாக உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா கூறினார். ஆண்டு முழுவதற்கும் 390,00,000 டன் உரங்கள் தேவைப்படும் என மதிப்பிட்டுள்ள நிலையில், தற்போது 200,00,000 டன் உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். உரங்கள் மற்றும் உர உற்பத்திக்கு தேவையான இடுபொருட்கள் போதிய அளவில் கிடைக்கிறதா என்பதை அமைச்சகம் தொடர்ச்சியான முறையில் மறு ஆய்வு செய்து நிலவரங்களை உரிய முறையில் நிர்வகித்து வருவதாக அவர் மேலும் கூறினார்.
0: புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2026வது ஆண்டிற்கான பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இவ்வாண்டு மொத்தம் அறிவிக்கப்பட்ட 131 பத்ம விருதுகளில் 66 விருதுகள் இன்றைய முதல்கட்ட விழாவின் போது வழங்கப்பட்டன. 2 பத்ம விபூஷன் விருதுகள், 6 பத்ம பூஷன் விருதுகள் மற்றும் 58 பத்மஸ்ரீ விருதுகள் இதில் அடங்கும். எஞ்சியுள்ள விருதுகள் பின்னொரு நாளில் 2வது கட்ட விருது விழாவின் போது வழங்கப்படும். இவ்வாண்டு பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 19 பேர் பெண்கள் என்பதும், 16 பேருக்கு மரணத்துக்கு பிந்தைய விதத்தில் விருதுகள் வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய வழக்குகளை துரிதப்படுத்துவது குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் இவ்வாறு உத்தரவிட்டார். குற்றங்களை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், குற்றங்களுக்கு எதிரான

0: விழிப்புணர்வை அதிகரிக்கவும் அவர் வலியுறுத்தினார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இது குறித்தும் தமிழக முதலமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் 12வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. சம்பவம் நிகழ்ந்த 26வது நாளிலேயே தீர்ப்பு வெளியாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் திரு எஸ்பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக அணியைச் சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் வெற்றி பெற்ற திருமதி மரகதம், பெருந்துறை தொகுதியில் வெற்றி பெற்ற திரு ஜெயக்குமார், தாராபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற திருமதி சத்யபாமா ஆகியோர் இம்மூவர். இவர்களின் ராஜினாமாவை தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் அஇஅதிமுகவின் வலு 47லிருந்து 44ஆக குறைந்துள்ளது. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியின் வலுவும் திரு எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணியின் வலுவும் ஒரே அளவில் 22ஆக உள்ளது. தமிழக அரசு வரும் ஜூன் முதல் வார கோடை வெயில் நிலவரம் குறித்து வானிலை ஆய்வு மையத்திடம் அறிக்கை கேட்டுள்ளதாகவும், இந்த அறிக்கை அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மாணவர்களுக்கான எந்த ஒரு திட்டமும் நிறுத்தப்பட மாட்டாது என்றும் கூறினார். போக்சோ சட்டம் குறித்து அதிக அளவில் பள்ளிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் மேலும் கூறினார். தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று சென்னையில் ஒலிம்பிக் ஆர்வமுள்ள 2 விளையாட்டு வீரர்களுக்கு 580,000 ரூபாய் காசோலை வழங்கினார். திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான பொருளாதார உதவிகளை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு அரங்கங்கள், பயிற்சி கூடங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 31ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் தரம்சாலாவில் நாளை நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோதவுள்ளன. இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். நாளைய போட்டியில் தோல்வியடையும் அணிக்கு 2வது குவாலிஃபயர் போட்டியில் மற்றொரு வாய்ப்பு கிடைக்கும். நியூ சண்டிகரில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள எலிமினேட்டர் போட்டியில் ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் மோதவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையிலான மாநாடு புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ளது. நாட்டில் உரம், எரிபொருள் மற்றும் அந்நிய செலாவணி நிலவரங்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்த தேவையிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 3 அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: மூணு காலேஜ்லயும்
2: கவலைப்படாத,
1: ஃபீஸ பாரு.
3: ஹே, எப்படி இருக்கப்பா?
1: என்னாச்சு?
2: ஃபீஸோட டென்ஷன்.
3: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு.
1: சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 400,000 வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்? ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:21. இனி கேட்கலாம் மனோரஞ்சிதம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிறைவாக ஒலிக்கவிருக்கும் குரல் என் சி வசந்த கோகிலம் பாடியது.

நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்றிரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், பண்ணை மகளிருக்கு ஏற்ப உபத்தொழில்கள் குறித்து புதுச்சேரி குருமாப்பேட் பெருந்தலைவர் காமராஜர், வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மனையியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் ஆர் விஜயலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி, நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், 8:00 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 முதல் 11:00 வரை தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ அலைவரிசை நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சல், 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்திதே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00

மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள் படைப்பு, ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். தரமான தென்னங்கன்றுகளை தேர்வு செய்வது எப்படி என்பது குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சி. வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 மலரும் முட்டுக்கள் வளரிளம் பருவத்திற்கான நிகழ்ச்சி. வளரும் இளம் பருவத்தினரும் சமூக ஊடகங்களும் குறித்த மருத்துவ உளவியல் நிபுணர் எஸ். சரவணன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. சக்கர நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்விழா. 8:02-8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. என்மனவானில் தொகுப்பு நிகழ்ச்சி பங்கு பெறுபவர்கள் வானொலி நேயர்கள் முனைவர் எம். இளங்கோவன், ஆறுமுகம் பெருமாள் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். ஒன்பது மணிக்கு அரங்கிசை தாடோப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு இடம்பெறும். பி. ராகவேந்திர ராவ் அவர்கள் வயலின். ஹரிஹரன் சுந்தராமன் அவர்கள் மருந்தகம். கே. ஆர். சிவராமன் கிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரும் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு நகைச்சுவை உணர்வு. நெறிப்படுத்துபவர் மீனாட்சி அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. பித்துக்குளி பி. முருகதாஸ் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவெளிப்புத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள்.

பிற்பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம், சட்டம் அறிவோம். பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஆர்ஜேபி ஆனந்தி. 2:15 என்று மினியவை, 2:55 வானிலை அறிக்கை சினையஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், ராதா ஜெயலட்சுமி ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். 4:00 வேதம் புதிது திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை தேவேந்திரன், திரைக்கதை வசனம் கே கண்ணன், இயக்கம் பாரதிராஜா. 5:00 பொன்மாலை பொழுது மனம் என தொடங்கும் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம். R50 நிகழ்ச்சி நிரல் 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் எலமங்கலம் உழவர் ஆர் முருகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை. இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00, 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00 ஆகிய நேரங்களில் மற்றும் இரவு 8:58 ஆகிய நேரங்களிலும் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி.

ஜே பாரதி தேவி, எட்டைம் பத்தைந்துக்கு சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழியின் நேர்விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக்.

நண்பகல் 12:02 வரலாற்றில் இன்று 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, சட்டம் அறிவோம். பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஆர் ஜே பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர் நேரலியில் சர்க்கரை நோய் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் டாக்டர் திலீப்குமார் அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ நேரலை. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ்.

6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விருவதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 மெகாஹெர்ட்ஸில் எஃப்எம் ரெயின்போ புதுவையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 8:15, பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் ஆகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: जीआरटी ज्वेलर्स।
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:08. திரை இசை நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
2: கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கவிருப்பது இவன் மேற மாதிரி திரைப்படத்திலிருந்து மதுஸ்ரீ குரலில்.

0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இனி கேட்கலாம் நாணயம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது.

0: आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக்கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரி உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக்கொண்டனர்.
1: டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி சிகிச்சா கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, கே விஜயகுமார் சிவில் சேவா, டாக்டர் எச் வி ஹண்டே சிகிச்சா.

0: Dr. R. Sridhar, Community Radio. Shri N. Swaminarayan, Kala Bhakti Sangeet. Shrimati Shiv Shankari, Sahitya Evam Shiksha.
1: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். நடப்பாண்டில் 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டதில் இன்று நடைபெற்ற விழாவில் 66 பேர் இவ்விருதினை பெற்றுக் கொண்டனர். அடுத்த கட்டமாக 65 பேருக்கு குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை விரைவில் வழங்குவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமது 57 ஆண்டுகால எழுத்து சேவைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று எழுத்தாளர் சிவசங்கரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: 57 வருஷம் நான் ஒரு எழுத்தாளராக இருந்து என்னுடைய பல சிந்தனைகளை சமுதாயத்தோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதே இறைவன் எங்க வீட்டு பெரியவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தாலும் இந்த உயரிய விருது கிடைச்சி ரொம்ப ஒரு இந்தியராக இருந்து இந்த பத்மஸ்ரீ விருதை பெறுவதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடினமான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த காரியமும் வெற்றி பெறும். வருங்கால எழுத்தாளர்கள் எல்லாம் நிறைய பேர் இப்போ ஏஐயோட உதவி வைத்துக் கொண்டு நிறைய கதையெல்லாம் எழுதுறாங்க. ஆனா கற்பனை செய்து அவங்க அவங்க தந்த கற்பனையோட நல்ல ஒரு தமிழ் இலக்கியத்தை உருவாக்குறதா ரொம்ப ஒரு உயர்வான விஷயம். நிறைய படிக்கணும், நிறைய சுத்தி பெற்று நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எல்லாம் எனக்கு தெரியும் இருக்க கூடாது. அந்த மாதிரி இருந்து அதோட நேர்மையான கடினமான உழைப்பும் கடவுளோட ஆசீர்வாதமும் இருந்தா கண்டிப்பா மிக உயர்ந்த நிலையை எல்லாருமே அடையலாம்.
1: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று மும்பையில் சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியின் ஆண்டு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். ஊரக தொழில்துறையை நவீனமயமாக்குவதிலும் இந்த வங்கியின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் மற்றும் அந்நிய செலாவணிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாட்டின் அதிகபட்ச மின் தேவை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஹரியானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகபட்சமாக கடந்த 21ஆம் தேதி 271 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே பெட்ரோலிய பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்ததாக அவர் கூறினார். இது பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்க உதவிடும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்ட பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். பருவமழைக்கான சாலை பராமரிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எபோலா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு பேசிய அவர், நாடு முழுவதும் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். இதுவரை இந்த நோய் தொற்று இந்தியாவில் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதற்காக பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக

0: மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். நாடு முழுவதும் 250 மாவட்டங்கள் நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சலைட் பிரச்சினையிலிருந்து அம்மாவட்டங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 50,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 1,72,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் 1,96,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். குழாய் மூலம் இயற்கை எரிவாயு பெறுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவிர்க்க அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவிகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவிக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ராய்கட் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கார் ஒன்று நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுகள் தற்போது நடைபெற்று வருவதாக ஈரான் கூறியுள்ளது. டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கி, இருப்பினும் இந்த பேச்சுகளில் அணுசக்தி திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று தெளிவுபடுத்தினார். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும், ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரகுமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1515 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:25:23. உழவர்களுக்கான அறிவிப்பு நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரி சிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரி சிடியாவில் கிளரி சிடியா செபியம், கிளரி சிடியா மேகு லேடா என 2 வகைகள் உண்டு. இதில் 2ம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டுவிடுதல், இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கு விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும்போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல

0: வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளரிசிரியா மேகுலேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாது.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
1: கொஞ்சம்
2: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: உழவர் உலகம்
1: கண்மணி வல்லமணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்கிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: கண்

0: நிகழ்ச்சியில் பண்ணை மகளிருக்கு ஏற்ற உபத்தொழில்கள் குறித்த நேர்முகம், நாட்டுப்புற பாடல் ஆகியன
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் பண்ணை மகளிருக்கு ஏற்ற உபத்தொழில்கள் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் மனையியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் ஆர். விஜயலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: இன்றைய நிகழ்ச்சியில வந்து பண்ணை மகளிருக்கு ஏற்ற உபத்தொழில்கள், இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான் இருக்கேன். இன்றைக்கி வந்து விவசாயம் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு லாபம் இல்லை அப்படின்னு தான் பல்வேறு விவசாயிகள் சொல்கிறாங்க. அப்போ வந்து வேற ஏதாவது ஒரு உபத்தொழில், ஒரு கால்நடை வளர்ப்போ இல்லை வந்து ஒரு ஊறுகாய் தயாரிக்கிறதோ, ஒரு அட்டைப்பெட்டி தயாரிக்கிறதோ, நம்ம கிராமத்தில் நமக்கு என்ன தொழில் செய்ய முடியுமோ அந்த தொழிலெல்லாம் செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருமானம் வர்றதுக்கு என்னென்னலாம் வழிவகை இருக்குது, இதுதான் நம்ம பேச போகிறது. இப்போ குறைந்த

0: செலவுல இப்ப சத்தான உணவு அதை தயாரிச்சு கூட நிறைய பேர் விற்கிறாங்க. இப்ப அது ஒரு தொழிலாவும் பண்றாங்க. அது வந்து விவசாயிகளுக்கு ஒரு உபத்தொழிலாவும் இருக்கு. ஏன்னா வந்து மூலப்பொருட்கள் நம்மள்ட்ட இருக்கு. அப்ப அதுல இருந்து ஆரம்பிச்சு வாங்கலாம் என்ன செய்யலான்னு.
1: அதாவது நீங்க சொல்ற மாதிரி சத்தான உணவுப் பொருட்கள் கிராமங்கள்லயே செய்யலாம். ஏன்னா கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள்லாம் நிறைய விளைவிக்கிறாங்க. அதுல இருந்தும் சத்தான உணவுகள் எல்லாம் செய்யலாம். இப்போ பிறந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து இணை உணவு கொடுக்க கூடாதுன்றாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கலான்றாங்க. அப்பத்துலேருந்தே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ராகி மால்ட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ராகி மால்ட் பவுடர்லாம் தயார் செய்கிறதுக்கு நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்கலாம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் கிராமப்புறத்து மகளிர் வந்து என்ன பண்ணலான்னா அந்த கேழ்வரகை பதப்படுத்தி அதை முளைக்கட்டி மாவை அரைச்சி அதை வந்து சலிச்சு பவுடர் பண்ணி பேக்கெட் பண்ணி விற்பனை செய்யலாம். அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான ஒரு உணவாக இருக்கும். அது மட்டுமல்ல சத்து மாவும் தயார் பண்ணலாம். சத்து மாவு தயார் பண்ணுறது வந்து அதில் சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா புரதம், கலோரி சத்து, கொழுப்பு, அப்புறம் வந்து வைட்டமின், தாது உப்புக்கள்லாம் இருக்கணும்னுவாங்க. அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க என்ன பண்ணலான்னா தானியங்கள், பருப்பு வகைகள், அப்புறம் வந்து உள்ளூரில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் சேர்த்து எல்லாத்தையும் மாவாக அரைச்சி சத்து மாவு அவங்க விற்பனை பண்ணலாம். அது வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருட்கள் தான். எல்லாரும் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க அது. அதனால அது செய்யலாம்.
0: இப்போ நீங்கள் வந்து தயாரிக்கிறத பற்றிலாம் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து அது ஒரு பேக்கெட் பண்ணுறது, இல்லை ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஒரு லேபிளிங் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ அதுக்கும் ஒரு ஆலோசனை சொல்லிடுங்களா?
1: அதாவது வந்து அது ஒரு பெரிய அளவில் தயார் பண்ணணும்னா நம்ம வந்து லைசன்ஸ் எடுக்கணும், உரிமம் பெற்று அதுக்கப்புறம் வந்து அதை பேக்கெட் பண்ணி விற்பனை பண்ணலாம். குறைந்த அளவில் ஆரம்பிக்கும் போது அவங்க குடிசை தொழில அதை செய்யலாம்.
0: அது வந்து உள்ளூர்லேயே அப்படியே
1: உள்ளூர்லேயே விற்கலாம். அருகாமையில் இருக்கிற கிராமங்கள்லையும் விற்பனை பண்ணலாம். அதுக்கு வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது. முதல் இதில் நல்ல வரவேற்பு கிடைச்சி நல்ல ஒரு மார்க்கெட்டிங் இருந்ததுன்னா அவங்க இன்னும் பெரிய அளவுக்கு போகலாம்.
0: பெரிய லெவலில் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்யணும்.
1: பண்ணை மகளிர் வந்து இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது அகல கால விடாம சிறிய அளவில் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அந்த மாதிரி ஆரம்பிச்சு தொழிலதிபரெல்லாம் ஆயிருக்காங்க. அதனால அவங்க அந்த மாதிரி செய்யலாம். இன்னும் சொல்லப்போனா இப்போ உள்ளூர்லேயே பால் எல்லாம் கிடைக்குது. அவங்களுக்கு மாடு வச்சிருக்காங்க, பால் கிடைக்குது. அந்த பாலை வந்து வாங்கி கூட இவங்க இப்போ நகர்ப்புறத்தில் கூடுதலாக விலை விற்கிறாங்க. அங்கே உள்ளூரில் எப்படியும் 4-5 ரூபாய் கம்மியாக தான் விற்பனை பண்ணுவாங்க. அதை வாங்கி கூட இவங்க ஒரு உபப்பொருட்கள் தயார் செய்யலாம்.
0: என்ன மாதிரி உபப்பொருள்லாம் தயார் பண்ணலாம்?
1: இப்போ பாலை வந்து காய்ச்சி தயிராக்கி அதை வந்து லஸ்ஸியாகவும் அவங்க விற்பனை பண்ணலாம். லஸ்ஸியில் வித்தியாசமான ஃப்ளேவர் போட்டு எல்லாரும் விரும்புகிற மாதிரி. அப்போ வந்து லஸ்ஸினா சக்கரை போட்டு செய்கிறது தான் நினச்சிட்டு இருக்காங்க. உப்பு அப்படி கிடையாது. இப்போ வந்து லிச்சி ஃப்ரூட் இருக்குன்னு வைங்க, அது கொஞ்சம் நகர்ப்புறத்தில் தான் வாங்க வேண்டியிருக்கும். வாங்கிட்டு வந்து அதை அரைச்சி அதில் போட்டால் லிச்சி ஃப்ளேவர் கிடைக்கும். இல்லை சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, எசன்ஸ் கூட போடுறாங்க, அந்த மாதிரியும் செய்கிறாங்க. அந்த மாதிரி வித்தியாசமான பழங்களை அதில் சேர்த்துக்கணும், லஸ்ஸி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும். அப்புறம் அந்த தயிரை வந்து கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கலாம். வெண்ணெய் நெய், அப்புறம் வந்து அதில் இருந்து பார்த்திங்கன்னா மோரை விற்பனை பண்ணலாம். இப்போ கோடைக்காலம், எல்லாரும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஜூஸ் கிடைக்குமா மோர் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அப்போ மோர் நம்ம தயார் பண்ணி விற்பனை பண்ணலாம். அதை தவிர என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாலை வந்து திரித்து அதிலிருந்து ரசகுல்லா தயார் பண்ணலாம், பன்னீர் தயார் பண்ணலாம். பன்னீர்லாம் வந்து ஹை புரோட்டீன், உயர்தரமான புரோட்டீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பன்னீரில். அதனால குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், வயதானவங்களுக்கு கூட நல்லா செரிமானமாகும். அந்த பன்னீர்லாம் இதுலேருந்து தயார் செய்யலாம். ரசகுல்லா, ரசமலாயி, இதை மாதிரிலாம் நிறைய பொருட்கள் தயார் செய்து விற்பனை பண்ணலாம். பால்கோவா, குலோப் ஜாமுன், இதெல்லாம் தயார் செய்து விற்பனை பண்ணலாம். இது ஆனால் என்னென்னா ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது, உடனே உடனே மார்க்கெட்டிங் பண்ணிடணும்.
0: டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தயார்.
1: ஆமாம், டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆனால் நல்ல வரவேற்பு. அதாவது நீங்கள் 1 லிட்டர் பால் 40 ரூபாய்க்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வாங்கணுன்னா கண்டிப்பா அது வந்து 100 ரூபாய் அளவுக்கு நமக்கு விற்பனை ஆகும், 60 ரூபாய் லாபம் கிடைக்கும்.
0: பாலா வித்தா வெறும் 40 ரூபாய் தான்.
1: ஆமா,
0: அதே வந்து நம்ம வந்து ஒரு மதிப்பு கூட்டி ஒரு பொருட்களா தயாரிச்சு வைக்கும் போது அந்த 1 லிட்டர் பாலே 100 ரூபாய் ரேட்டுக்கு நம்ம
1: 100 ரூபாய் ரேட்டு கண்டிப்பா கிடைக்கும். இதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா நானே கண்கூட பாத்திருக்கேன். நிறைய பேர் வந்து அதை சொல்லியிருக்காங்க, நான் இவ்வளவுக்கு தயார் பண்ணேன், இவ்வளவுக்கு விற்பனை பண்ணேன், எனக்கு நல்ல லாபம் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முதலே மார்க்கெட்டிங் போய் கேட்கணும். கடைகளில் கேட்டு நான் கொண்டு வந்து குலோப் ஜாமுன் கொடுக்குறேன், நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கணும். கேட்டால் அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுவாங்க.
0: இப்போ பண்ணை மகளிர் பல்வேறு வேலைகள் செஞ்சுட்டு இருக்க வேண்டியது. விவசாய வேலையும் செய்யணும், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தொழில், ஒரு குடிசை தொழில் ஆரம்பித்தா அதையும் பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது சமையல் அறையில் அவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். குறைக்கிறதுக்கு ஏதாவது உபகரணங்கள், இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா, அந்த விஷயத்தையுமே சொல்லுங்களேன்.
1: பண்ணை மகளிர்

0: வந்து நீங்க சொல்ற மாதிரி நம்ம விவசாயத்தையும் விடக்கூடாது, நம்மளுடைய நோக்கம் அதுதான். அதே சமயம் அவங்களுக்கு ஒரு கூடுதல் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்தி தரணும். அப்போ பண்ணை மகளிருக்கு வீட்டில் வந்து வேலை செய்கிறதெல்லாம் கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் என்னென்னா, எளிமையாக அவங்க அந்த மிக்சி, அந்த கிரைண்டரு, அதெல்லாம் அந்த காலத்தில் கையால் அரைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க எளிமையாக வந்து வேலைகள்லாம் செய்ய முடியும், அதுதான் முக்கியம். அப்போ அடுப்பு வந்து விறகடுப்பில் செய்துட்டு இருந்தாங்க, இப்போ கேஸ் வந்துடுச்சு. அதெல்லாம் அவங்க உபயோகப்படுத்தும் போது அவங்களுக்கு எளிமையாக இருக்கும், சீக்கிரம் சமைச்சிட்டு அவங்க ஒரு மணி நேரத்தில் அவங்க வேலைக்கு புறப்படுறதுக்கு சுலபமாக இருக்கும். அதுதான் அந்த மாதிரி மின்சாதன பொருட்கள்லாம் கொஞ்சம் உபயோகப்படுத்தினாங்கன்னா ஈஸியாக அவங்க பண்ணலாம்.
1: பண்ணை மகளிர் உபத்தொழில் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல இந்த காளான் வளர்ப்பு வந்து ஒரு முக்கியமான தொழிலா செய்யறாங்க. சின்ன ஒரு கொட்டகை இருந்தா போதும், அதுக்கான இடுபொருட்களும் ரொம்ப ஒன்னும் பெரிய செலவு எல்லாம் கிடையாது. வைக்கலோ நமக்கு கிடைக்கிறத ஒரு தண்ணியோ ஒரு எல்லாமே கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயம்தான். இடம் தான் கொஞ்சம் தேவை, அவ்வளவுதானே, வழிய வேற ஒன்றும் இல்லை. இந்த காளான் வளர்ப்பு எப்படி எல்லாம் செய்யலாம்?
0: காளான் வளர்ப்பு எல்லாருமே செய்யலாம். இதுக்கு வந்து ரொம்ப படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப வசதி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு வந்து அந்த தொழில்நுட்பத்தை கரெக்டாக கற்றுக்கிட்டா அவங்க வந்து இந்த காளான் வளர்ப்பை யார் வேணாலும் செய்யலாம், சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் செய்யலாம். அதுக்கு முறையாக பயிற்சி மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கு பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. குரும்பாப்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை முறையாக எடுத்துக்கிட்டாங்கன்னா இதை வந்து செய்யலாம். அதுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி குறைந்த இடம் இருந்தால் போதும், ஒரு 17x20 இல்லை 17x40 அவங்க வசதியை பொறுத்து இருந்தாவே ஆரம்ப காலத்தில் அவங்க வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் இது வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க எனக்கு நல்லா வந்துச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் நல்ல இடத்த விரிவுபடுத்திக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருள் வைக்கோல், அந்த விதை வெளியே வாங்கிக்கலாம். காளான் விதை வந்து அது தனியா தயார் பண்ற இடத்துல வாங்கிக்கலாம். வைக்கோல் நமக்கு உள்ளூர்ல கிடைக்கும், பாலித்தீன் போய் நம்ம கடையில வாங்கிக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி தண்ணி வசதி இருந்தா போதும், நல்ல காற்றோட்டமுள்ள இடமா இருந்ததுன்னா இது கொட்டை போட்டு ஒரு கீத்து கொட்டை போட்டாவே போதும்.
1: இடம் வந்து கொஞ்சம் குளுமையா வச்சுக்கணும் நம்ம,
0: அவ்வளவுதான்.
1: தண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரே பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு வச்சுக்கணும்.
0: ஆமா,
1: எந்த மாதிரி காளான் எல்லாம் பண்ணலாம், எது நல்லா போகுது?
0: அதுல வந்து பாத்தீங்கன்னா சிப்பி காளான், பால் காளான்,
1: மொட்டுக்காளான்
0: இருக்கு. மொட்டுக்காளான் வந்து அதாவது வந்து பட்டன் மஷ்ரூம் சொல்லுவாங்க, அது வந்து நம்ம சீதோஷ் நிலைக்கு அது வராது. ஏன்னா அதுக்கு வந்து 16-18 degrees Celsius டெம்பரேச்சர் வேணும், குளுமையா இருக்கணும். நம்மளது நமக்கு நல்லா தெரியும் எவ்வளவு டிகிரி இருக்குன்ட்டு, அதனால வந்து அது சரி வராது. அதே சமயம் சிப்பி காளானும் பால் காளானும் நம்ம வளர்க்கலாம். சிப்பி காளான் வந்து குளிர்காலத்தில் நல்லாவே வரும். அதுக்கு தேவையான சீதோஷ நிலை என்னன்னா 24-28 degrees தான். அதனால அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். பால் காளானுக்கு பார்த்தீங்கன்னா 30-32 degrees, அது வெயில் நாளில் கூட வரும். அதனால வந்து அதையும் நம்ம வளர்க்கலாம். ரெண்டுக்குமே அந்த ட்ரைனிங்ல கத்துக்கிட்டா அவங்க வந்து முறையா செய்யலாம். விதை வேற வேற, அது வந்து கேலசைப் இண்டிகான்னு சொல்லுவாங்க பால் காளான், இது வந்து சிப்பி காளான் வந்து பிளீரோட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்தந்த விதை தனித்தனி விதை, அதை வாங்கி மெத்தடு வந்து கரெக்டா கொஞ்சம் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க சுலபமா செய்யலாம். கண்டிப்பா காளான் வளர்ப்புல நல்ல லாபம் இருக்கு, அதை முறையா கத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா, அதுல சந்தேகம் இல்லை. அப்படி அவங்களால பண்ண முடியல, ஒரு குரூப் பண்றாங்க ஆனா விற்க முடியல எனக்குன்னு சொல்றாங்கன்னா, இன்னொரு குரூப் என்ன பண்ணலாம்னா, அந்த பண்ணை மகளிர் வெளியே போக முடியாதவங்க அதை உபப்பொருட்களா தயார் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, காளானை வாங்கி இவங்க சேல்ஸ் பண்ணலாம், காளானை வாங்கி சூப்பு பண்ணலாம், சூப்பு பண்ணி விற்பனை பண்ணலாம். காளான் பக்கோடா, பஜ்ஜி, காளான் 65, இந்த சிக்கன்ல எப்படி எப்படி பண்றாங்களோ அந்த மாதிரி 65
1: காளான் சாப்பிடறதுக்கும் ஓரளவு சிக்கன் மாதிரி தான்,
0: அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது காளானுக்குன்னு தனி டேஸ்ட் கிடையாது, நம்ம வந்து சைவ உணவுக்கு தகுந்த மாதிரி பண்ணா அந்த டேஸ்ட் வரும், அசைவ உணவுக்கு தகுந்த மாதிரி பண்ணா அந்த டேஸ்ட் வரும். அதனால எப்படி வேணா பண்ணலாம். அதுல காளான் 65, காளான் மஞ்சூரி, காளான் குருமா, காளான் பிரியாணி, இப்படி நிறைய ஐட்டம் பண்ணலாம். இப்போ அதை ஒரு நல்ல பிஸ்னஸாவே கொண்டு வரலாம். காளான் ஸ்பெஷல் போட்டுட்டு போர்டு வச்சுட்டு இந்த மாதிரி பல ஐட்டங்கள் செய்து அவங்க விற்பனை பண்ணலாம். இதுல நல்ல வரவேற்பு கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வில்லியனூர்ன்ற ஊர்ல பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி உபப்பொருள் தான் நம்ம சாயங்காலம் 5 மணிலேருந்து 9 மணி 10 மணி வரைக்கும் தான் பண்றாரு. மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 கிடைக்குது. அது ஒரு கூடுதல் வருமானம் தானே. இன்னும் நல்லா கவனத்தை செலுத்தினாங்கன்னா 30,000-40,000 கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு மகளிர் வந்து இந்த காளான் உபப்பொருட்களை தயார் பண்ணி விற்பனை பண்ணலாம்.
1: இப்போ காளானும் வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சு

0: முடியாது.
1: ஆமாங்க.
0: இதை ஏதாவது பதப்படுத்தி அதை வந்து நம்ம நீண்ட காலம் வச்சுக்கிற மாதிரி, ரொம்ப காலம் பயன்படுத்திக்கிற மாதிரி, அதுலாம் வாய்ப்பு இருக்கா?
1: ஆ, கண்டிப்பாக. காளானை வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் தயார் பண்ணி விற்பனை பண்ணலாம். காளான் ஊறுகாய் வந்து அது ஒரு 3 மாதம் இருக்கும், 3 மாதம் நல்லாவே இருக்கும். காளானில் ஊறுகாய் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காளானை வந்து உப்பு நீரில் சேமிக்கலாம், சலைன் வாட்டரில் அதை வந்து சேமித்து வைக்கலாம்.
0: அந்த மாதிரி இருக்கும்,
1: அது வந்து ரொம்ப நாள் இருக்காது, அது ஒரு 15 நாள் இருக்கும். ஜென்ரலாகவே இது ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் இருக்கும். பால் காளான் 1 வாரம் இருக்கும், சிப்பி காளான் வந்து 2-3 நாள் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்க முடியும்.
0: இப்போ நீங்கள் காளானில் ஊறுகாய் செய்யறதை பற்றி சொன்னீங்க. இப்போ நம்ம இப்போ சில பேர் வந்து ஊறுகாய் செய்யறதையே வந்து ஒரு குடிசை தொழிலாக வச்சுக்கிறாங்க.
1: ஆமாம்.
0: எலுமிச்சங்காயிலேருந்து, பூண்டுலேருந்து, இஞ்சிலேருந்து, மாங்காயிலேருந்து நிறைய ஊறுகாய் வகையெல்லாம் செய்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பண்ணை மகளிர் உபத்தொழில் பற்றி பேசுகிறோம், அந்த மாதிரி ஊறுகாய் தயாரிக்கிறத பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களா?
1: ஊறுகாய் தயார் பண்ணுறதுன்னா பண்ணை மகளிர் வந்து தாராளமாக செய்யலாம். கிட்டத்தட்ட அவங்க ஊரில் கிடைக்கிற காய்கறிகளை வச்சு 25 வகையான ஊறுகாய்கள், அதுக்கு மேற்பட்ட வகைகள் கூட தயார் பண்ணலாம், சந்தேகமே கிடையாது. முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிடைக்கும், அந்த முருங்கைக்காயில் ஊறுகாய் பண்ணலாம். அடுத்தது உள்ளூரில் வல்லாரக்கீரை கிடைக்கும், அதில் ஊறுகாய் பண்ணலாம். அப்புறம் வந்து கத்திரிக்காய், பீட்ரூட்டு, கேரட்டு, என்ன காய் இருக்கோ எல்லா காயிலும், வெங்காயம், பூண்டு, தக்காளி, அப்புறம் என்னென்ன காய்கறிகள் கிடைக்குதோ, நீர் காய்கறிகள் தவிர, நீர் காய்கறிகள்லாம் சவுச்சவு அதெல்லாம் இல்லாத மற்ற காய்கறிகள் எல்லாத்துலேயும் போட்டால் அதனுடைய ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப நாள் வரும். இந்த மாதிரி ஊறுகாய் போட்டாங்கன்னா கண்டிப்பாக 6 மாதம் கூட நல்லாயிருக்கும்.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அந்த மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்துல பயிற்சி கொடுக்கறாங்க. அதுபடி பண்ணாங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும், சந்தேகமே கிடையாது. மாங்காய் ஊறுகாயெல்லாம் போட்டால் இன்னும் சொல்லப்போனால் 8-9 மாதம் கூட நல்லாயிருக்கும். அதை பதப்படுத்துகிற முறையில் தான் இருக்குது.
0: இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த ஜூஸ் தயாரிக்கிறது, ஜாம் தயாரிக்கிறது, இதுவும் ஒரு உபத்தொழிலாக செய்யலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் எப்படி?
1: இப்போ உள்ளூரில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் கிடைக்கும், அப்புறம் பப்பாளி பழம் கிடைக்கும், கொய்யா பழம் கிடைக்கும். இதை வச்சுக்கிட்டே நம்ம வந்து ஜாம் செய்யலாம். இதை வச்சுட்டு எப்படி செய்யலான்னா, நமக்கு வந்து ஜாம் செய்யறதுக்கு பெக்டின்னு ஒரு பொருள் தான் வேணும். ஏன்னா ஜாம் செட்டிங் வர்றதுக்கு பெக்டின் எதில் அதிகமாக இருக்குன்னா கொய்யா பழத்தில் தான் அதிகமாக இருக்குது, அடுத்தது பப்பாளியில் இருக்குது. இந்த 3 பழத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஜாம் செய்யலாம். ஏன்னா காஸ்ட்லி பழம், ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் போட்டு செய்யணும்னு கிடையாது. ஆனால் சந்தர்ப்பம் இருந்ததுன்னா அதையும் போட்டு செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் உள்ளூரில் கிடைக்கக்கூடிய லோ காஸ்ட் ஃப்ரூட்லேயே நம்ம வந்து இதை ஜாம் செய்யலாம். அதுவும் சுலபமாக செய்யலாம். அது இந்த பழத்தை எடுத்து கட் பண்ணி நல்லா கூழாக்கி, ஒரு டம்ளர் கூழ் கிடச்சிதுன்னா ஒரு டம்ளர் சர்க்கரை போட்டு ரெண்டையும் போட்டு கிண்டி, ராஸ்பெரி ரெட் கலர்னு இருக்குது அதை போட்டு கிண்டிகிட்டே வரணும். நல்லா கிண்டிட்டு அதுக்கு வந்து எசன்ஸ் போடணுன்னா மிக்சட் ஃப்ரூட் எசன்ஸ் போடலாம். இப்போ இருக்கிறவங்க எதுவும் வேண்டான்னு தான் சொல்கிறாங்க, கலர் வேண்டாம், எதுவும் வேணாம், நேச்சுரலாக வேணுன்றாங்க. அப்படியே கூட கிண்டி நம்ம வந்து பாட்டிலில் வச்சுட்டோன்னா இதுவும் 3 மாதம் கூட நல்லாயிருக்கும்.
0: அதாவது வானலில் வந்து நம்ம சூடுபடுத்துறது தான்.
1: ஆமாம் ஆமாம், நல்லா கிண்டி சுண்டை வச்சு ஜாம் பதம் வரும், அப்படியே எடுத்து பாட்டிலில் போட்டுற வேண்டியதான். அந்த மாதிரி போடும்போது நல்லாயிருக்கும், அது அது கெடாது.
0: இப்போ இன்னொன்று, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாரும் இயங்க கூடிய ஒரு சூழல் ஆகிப்போச்சு. முன்னெல்லாம் மசாலாலாம் வந்து வீட்டில் எல்லாம் அரைப்பாங்க, போவாங்க, அதெல்லாம் இப்போல்லாம் வந்து எல்லாமே வந்து வாங்கி பயன்படுத்துகிற ஒரு சூழல் வந்து போச்சு. மசாலா, அதுவும் குறிப்பாக இன்ஸ்டன்ட் மசாலா, அந்த பவுடர் தயாரிக்கிறது, அது ஒரு நல்ல ஒரு தொழிலாக இருக்குது. அது சம்மந்தமாக சொல்லுங்களேன்.
1: அதாவது வந்து இந்த மசாலா பொடின்னு சொல்லும்போது இப்போ நிறைய பேர் ஹோம்மேடு தான் விரும்புகிறாங்க, கடையில் வாங்குறது அந்த அளவுக்கு விரும்பலை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. மஞ்சளில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடையில் விற்கிறதுல அரிசி மாவு சேர்த்து அரைக்கிறாங்க,
0: ஏன்னா
1: குவான்டிட்டி அதிகமாகிறதுக்கு. அப்புறம் மஞ்சள் கலர் சேர்க்குறாங்க. கலர் சேர்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தான் அது கெடுதலாக இருக்குது, ஏன்னா கேன்சர் வரத்து கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரிலாம் கலர்லாம் நிறைய சேர்த்து சாப்பிட்டா அந்த மாதிரி எல்லாம் கலப்படம் இருக்கும்போது நேச்சுரலாக நம்ம வந்து மஞ்சளை வாங்கி அரைச்சி விற்கிறாங்க. அதை வந்து இந்த பண்ணை மகளிர் செய்யலாம். அதை விற்பனை பண்ணும்போது அவங்களுக்கு அதில் லாபம் இருக்கும், எந்த வித கலப்படமும் இல்லாமல் கிடைக்கிறதுனால. கூடுதலாக கூட விலை வச்சு விற்றா கூட நேச்சுரலாக அவங்க வந்து கலப்படம் இல்லாமல் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துக்கு போனால் கரெக்டாக குவாலிட்டியாக கிடைக்கும் சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து

0: விற்பனை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல மார்க்கெட்டிங் கிடைக்கும். அடுத்தது சாம்பார் தூள். சாம்பார் தூள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேருக்கு வர யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் என்ன அளவுன்னு கூட சரியாக தெரிய மாட்டேது. ஹோம்மேடு கிடச்சதுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விரும்பி வாங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் தயார் பண்ணி கொடுக்கலாம் பண்ணை மகளிர். அடுத்து ரசப்பொடி, நல்ல ரசப்பொடி, ரசப்பொடி தூள் வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, இவங்க வந்து அதையும் தயார் பண்ணலாம். அடுத்தது கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா, பிரியாணி மசாலா, காரக்குழம்பு தூள், இந்த மாதிரி நிறைய மசாலா தூள், இன்ஸ்டன்ட் தூள் செய்து அவங்க விற்பனை பண்ணலாம்.
1: சிக்கன் மசாலா

0: கொஞ்சம் கூட போடுவாங்க. சிக்கன் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் மசாலா பொடின்னு சொன்னோடனே எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. இட்லி பொடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14-15 வகையான பொடி தயார் பண்ணலாம். இட்லி பொடியே
1: ஒரு காலத்துல வந்து இந்த உளுத்தம் பருப்பு அரிசியை வறுத்துக்குவாங்க, அப்புறம் மிளகா கொஞ்சோண்டு புளி இப்படி வச்சுதான் வந்து ஒரு பொடி மாதிரி தயார் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும்.
0: ஆமா,
1: ஆனா நீங்க இப்ப வந்து காய்கறிலாம் வந்து இட்லி பொடிங்கிறாங்க, இலையிலலாம் இட்லி பொடிங்கிறாங்க, சொல்லுங்களேன் எப்படின்னு.
0: அதாவது வந்து இட்லி பொடி பாத்தீங்கன்னா கொள்ளு, நிறைய பேர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா பாடி வெயிட்டா இருக்கு வந்து கொள்ளு சேர்த்துக்கணும் அப்படின்றாங்க. இப்ப அந்த கொள்ளு பொடி இட்லி பொடியோட கொள்ளு பொடி சேர்த்து விற்பனை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எள்ளு பொடி, எள்ளு பொடி அயன் கண்டென்ட் அதிகம், அந்த எள்ளு பொடி தயார் பண்ணலாம். அப்புறம் கருவேப்பிலை பொடி, அதுவும் அயன் இரும்பு சத்து அதிகம், அந்த கருவேப்பிலை பொடி, புதினா பொடி, நிறைய இந்த மாதிரி பொடிகள் வந்து தயார் பண்ணலாம். சென்னாங்குன்னி பொடி, இப்படி ஏகப்பட்ட பொடிகள் என்னென்ன நம்மக்கிட்ட சாப்பிட்ணும் நம்ம விரும்புகிறோமோ, அந்த மினரல்ஸ் தாது உப்புக்கள் தேவை நமக்கு எதுவோ அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இந்த பொடியில் தயார் பண்ணி சாப்பிட்லாம்.
1: ஒரு காலத்துல இந்த சாதம்லாம் மீந்து போச்சு, பழைய சாதம் நிறைய ஆயிப்போச்சு. காலையில என்ன பண்ணுவாங்க பெரியவங்க வந்து அதை வந்து அரைச்சி அதுல உடம்பு போடுவாங்க. அந்த உடம்புமே நல்லா இருக்கும். இப்ப நீங்க அந்த வற்றல், சோத்து வற்றல் சொல்லுவாங்கல்ல, அது அந்த உடம்பு போடுறது இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் எப்படி எப்படிலாம் தயார் பண்றது.
0: இப்ப வத்தல்ல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் முட்டி வலி, முட்டி வலி இல்லாதவங்களே கிடையாது, எல்லாம் முட்டி வலி முட்டி வலின்றாங்க. இப்ப அதனால பெரண்ட வத்தல் கேக்குறாங்க, அதுல நிறைய டிமாண்ட் இருக்கு. இதை போட்டு விற்பனை பண்ணலாம். பெரண்டிய வேக வச்சு அது சாறு எடுத்து இவங்க வத்தல் செய்கிற மாதிரி அதை பிழிஞ்சி அதில் விட்டு நம்ம வந்து வத்தல் செய்யலாம். இந்த பெரண்ட வத்தலுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு.
1: ஆனால் பெரண்டையோட சாறு மட்டும் தான் எடுத்து,
0: சாறு மட்டும்தான் எடுக்கணும். பெரண்டையோட சாறு மட்டும் அரைச்சி அதில் போட்டு வத்தல் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பை, வெங்காய வத்தல், தக்காளி வத்தல், பூண்டு வத்தல், இப்படி டிஃப்ரெண்டா இப்ப பண்றாங்க, அத மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுறாங்க.
1: டிமாண்ட் இருக்கக்கூடிய காலத்துல வந்து நம்ம விட்டுறலாம். ஆனா சில நேரத்துல தக்காளி வந்து 5-10 ரூபாய்க்கெல்லாம் விக்குது ஒரு கிலோ.
0: ஆமா,
1: அதே மாதிரிதான் வந்து பூண்டு சில நேரத்துல விலை கம்மியாயிடுது, சில நேரத்துல 200-300, 400-500 வரைக்கும் போகுது. விலை கம்மியா இருக்க நேரத்துல நம்ம இதெல்லாம் வாங்கி நீங்க சொன்ன மாதிரி அதை தயார் பண்ணி வச்சுக்கலாம், வருஷம் முழுக்க பயன்படுத்தலாமா?
0: தாராளமா பண்ணலாம். அதாவது வந்து தக்காளி எடுத்துக்கோங்க, தக்காளியில சாஸ் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி சாஸ் பண்ணால் கண்டிப்பாக 6 மாதம் இருக்கும். கெச்சப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கேட்பீங்க சாஸுக்கும் கெச்சப்புக்கும் என்ன வித்தியாசம்ன்ட்டு. சாஸ் வந்து மைல்டு ஸ்பைசஸ் இருக்கும், கெச்சப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்பைசஸ் இருக்கும். இப்போ அந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து தக்காளியில் ஊறுகாய் தயார் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் தக்காளியில் பூரி, தக்காளி பூரினா அதை வந்து வேக வச்சு அதை அரைச்சி வடிகட்டி அதை வந்து ஜூஸாக வச்சுப்பாங்க. டொமேட்டோ பூரி தான் நிறைய இடத்துல வந்து டவுன்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் நம்மளை மாதிரி அரிஞ்சு அதை வதக்கியெல்லாம் போடுறதில்ல, அப்படியே சாம்பாராக அதில் ஒரு கரண்ட் எடுத்து போட்டுடுறாங்க. அந்த டொமேட்டோ பூரின்னு வச்சுட்டா அது 6 மாதம் கூட நல்லாயிருக்கும். இந்த கெச்சப்பு சாஸு அப்புறம் தக்காளி ஊறுகாய் இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இஞ்சியும் பூண்டியும் அரைச்சி வச்சுக்கிட்டா அதில் கொஞ்சம் எண்ணெய் உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டோன்னா 3 மாதம் கூட நல்லாயிருக்கும், கிடவே கிடாது. இஞ்சியும் பூண்டியும் அரைச்சி வச்சு
1: பேஸ்ட் மாதிரி
0: அரைச்சி வச்சுட்டா, நம்ம வீட்டில் வந்து நான் வெஜிடேரியன் செய்கிறோன்னு வைங்க, இல்லை வெஜிடேரியனே செய்தால் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் எடுத்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த மாதிரி செய்யலாம். இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல அந்த பூண்டுலாம் எப்படி இது பண்ணுறோம், பூண்டை உரிச்சி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுட்டோன்னா அது இருக்கும், அதுவும் ஒரு 2 மாதம் கூட இருக்கும். அதை ஃப்ரீசரில் வச்சிடலாம், அப்படி இல்லைன்னா சாதாரணமாகவே ஃப்ரிட்ஜில் வச்சுனா உப்பு தண்ணியில் போடணுன்னா. அந்த மாதிரி நெல்லிக்காய் கூட அப்படிதான் உப்பு தண்ணியில் போட்டு வச்சு அந்த மாதிரி செய்யலாம். சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருக்கும்போது நான் பார்த்தேன், உத்தரகாண்ட் தான் போகும்போது பார்த்தேன், அங்கே நெல்லிக்காய் அப்படியே ஊறுகாய் அதே மாதிரி போட்டு வச்சு விற்கிறாங்க.
1: இவ்வளோ நேரம் பண்ணை மகளிருக்கு ஏற்ற உபத்தொழில்கள் பல்வேறு செய்திகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறோம் மேடம். நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: வரை பண்ணை மகளிருக்கு ஏற்ற உபத்தொழில்கள் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் மனையியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் ஆர். விஜயலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.
1: கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு

0: കേട്ടത് ജി ആർ ടി ജ്വല്ലേഴ്സ്. ശുഭ ആരംഭങ്ങളിൽ ആരംഭം. ലിനിൻ കൊലൈക്കണി. നിഴലായി തുടരും നിനൈവുകൾ, சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 2 குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:08. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: मार्गदर्शन अजीत होरो, निर्देशन विमलेश चौधरी, निर्माण कुसुमलता। यह कार्यक्रम CIET NCERT नई दिल्ली भारत द्वारा प्रस्तुत किया गया। अभी आपने सुना ये कार्यक्रम और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग
3: निरलाय तुडरुम निनेवुगल सोल्ल मरंद निगल्वु சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:30 திரை இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கவிருப்பது உள்ளத்தை எளித்தா திரைப்படத்திலிருந்து மனோ சுஜாதா இணைந்து பாடிய பாடல்.

0: திரைசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை முதல் சிக்கிம் மாநிலத்திற்கு 3 நாள் பயணம் மேற்கொள்கிறார். நாளை கேண்டாக்கில் உள்ள நாம்கியால் திபேத்தியவியல் கழகத்திற்கும், நாளை மறுநாள் எல்லைப்பகுதியில் உள்ள நாதுலா பாஸ் கணவாய்க்கும் செல்லவிருக்கிறார். நாட்டில் குழாய் மூலமான பிஎன்ஜி விநியோகம் உள்ள பகுதிகளில் இதுவரை பிஎன்ஜி இணைப்பு பெறாத குடும்பங்கள் பிஎன்ஜி இணைப்பு கிடைத்த

0: பிறகு ஒரு மாத காலம் வரை எல்பிஜி இணைப்பு வைத்துக் கொள்வதையும், எதிர்காலத்தில் பிஎன்ஜி விநியோகமில்லாத பகுதிக்கு மாறினால் மீண்டும் எல்பிஜி இணைப்பு பெறுவதையும் அனுமதிக்கும் வகையில் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விதிமுறைகளை திருத்தி அறிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தாக்குதலை தடுப்பதற்கான தயார் நிலை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் JP நட்டா இன்று புதுடெல்லியில் அதிகாரிகளுடன் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். விமான நிலையங்கள், துறைமுகங்கள் மற்றும் எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த அவர் உத்தரவிட்டார். இந்தியாவில் இதுவரை எவருக்கும் எபோலா தாக்குதல் இருப்பதாக தகவல் இல்லை என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் 21ஆம் தேதி நீட் யூஜி மறுதேர்வை முற்றிலும் பாதுகாப்பான முறையில் வெற்றிகரமாக நடத்துவது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். நீட் தேர்வு நடத்தும் பொறுப்பை தேசிய தேர்வு முகமை அல்லாது வலுவான மற்றொரு தன்னாட்சி அமைப்பிடம் ஒப்படைக்க வேண்டும் என கோரும் மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் தேசிய தேர்வு முகமையின் கருத்துக்களை நாடியுள்ளது. 5 நாள் வருடாந்திர ஹஜ் பயணம் இன்று தொடங்கியுள்ள நிலையில் இந்தியா உள்பட உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கிலான பயணிகள் சவுதி அரேபியாவின் மினா நகரில் குவிந்து வருகின்றனர். இந்தியாவிலிருந்து இம்முறை சுமார் 175,000 பேர் ஹஜ் பயணம் மேற்கொள்வதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. IPL கிரிக்கெட்டில் தரம்சாலாவில் நாளை நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோதவுள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி. 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 9:46, 15 நொடி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி சங்கீத வானிலை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் குரல் ஜெயச்சந்திரன் ஜானகி இணைந்து பாடிய பாடல் கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 10:08. இனி கேட்கலாம் தேன்மழை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா பாடியது.

காற்றோடு கலந்திடும் காதல் மொழி நம் காதுகளுக்கு இனிமை தந்திடும் தேன் சுவை மிக்க பாடல்கள் வரிசையில் இனி கேட்கலாம். கொஞ்சம் சிலங்கை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில்னு.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

இனி கேட்கலாம் கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடிய பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:17:32. தேன்மொழி நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் அன்னை படத்திற்காக சந்திரபாபு பாடிய பாடல்.

0: மெய் மருந்து ரசித்து கேட்கும் தேன் சுவை மிக்க பாடல்கள் வரிசையில் இனி கேட்கலாம். தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜா குரலில்.
1: பாடவா

நினைவை விட்டு நீங்காத நினைவு பாடல்கள் வரிசையில் அடுத்து கேட்கலாம். பணம் படைத்தவன் திரைப்படத்திற்காக வாலி வரிகளில் விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

கனத்த இரவில் உன் கவிதைகளோடு என் காதுகளில் பட்டாம்பூச்சியின் ரீங்காரமாய் ஒலிக்க வரும் பாடல். பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா குரலில்.

நேரம் 10:34 13 தேன்மொழி நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி கேட்கலாம் பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா குரலில்

மெல்லிய ஓசை, இதமான காற்று, வரிவரியாய் அலைகள், ரசிப்பும் கடலின் மௌனத்தில் ஒலிக்கவிருக்கும் மனதை வருடும் பாடல் பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா குரல்களில்

அன்பின் மாளிகையில் அழியாத பொக்கிஷும் நம் அழகிய நினைவுகள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா பாடியது.

தேன்சுவை மிக்க பாடல்கள் வரிசையில் அடுத்து கேட்கலாம். ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1015 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 11:07. நிகழ்ச்சி நிரல். நாளை நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவே கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள் படைப்பு. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தேவீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். தரமான தென்னங்கன்றுகளை தேர்வு செய்வது எப்படி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சி வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 மலரும் முட்டுக்கள் வளரிளம் பருவத்திற்கான நிகழ்ச்சி. வளரும் இளம் பருவத்தினரும் சமூக ஊடகங்களும் குறித்து மருத்துவ உளவியல் நிபுணர் எஸ் சரவணன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ சக்கர நோய் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02, 8:30 தகவல் தளம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி என்மனவானில் தொகுப்பு நிகழ்ச்சி பங்கு பெறுபவர்கள் வானொலி நேயர்கள் முனைவர் எம் இளங்கோவன் ஆறுமுக பெருமாள் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு. இடம்பெறும் பி ராகவேந்திரா அவர்களின் வயலின். ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மருந்தகம். கே ஆர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சரா சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு நகைச்சுவை உணர்வு. நெறிப்படுத்துபவர் மீனாட்சி அவர்கள். நண்பகல் 12:00 சீர்மிகு செஞ்சி சித்திரம் எழுதியவர் செஞ்சி எம் தமிழரசி அவர்கள். அமைப்பு கண்ணையன் தட்சிணாமூர்த்தி மயிலாடுதுறை செந்தில்குமார். அமைப்பில் இணை ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை பித்துக்குளி பி முருகதாஸ் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். பகல் 1:00 மகளிர் நேரம் சட்டம் அறிவோம். பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஆர் ஜே ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ராதா ஜெயலட்சுமி ஆகியோரின் பாட்டு. இடம்பெறும் 4:00 வேதம் புதிது திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை தேவேந்திரன் திரைக்கதை வசனம் கே கண்ணன் இயக்கம் பாரதிராஜா. 5:00 பொன்மாலை பொழுது மனம் என தொடங்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம் மலை. 6:50 நிகழ்ச்சி நிரல் இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் மற்றும் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் இளமங்கலம் உழவர் ஆர் முருகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை இரவு. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00, 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00 ஆகிய நேரங்களிலும் மற்றும் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: and will visit the BSF's Sancho border outpost in the morning tomorrow, where he will interact with the security forces and inaugurate welfare schemes for them. In the afternoon, he will review the security situation in the border region of Bikaner. Officials said the Home Minister and the Rajasthan government, BSF officials along with the district collectors and superintendent of police from Five Borders District will attend the meeting. At Asian Under-23 Wrestling Championships in Da Nang, Vietnam, Indian wrestlers put up a dominant show, securing 2 gold medal today. And that's the end of the news bulletin.
1: Akashvani, Puducherry Vanuli Nilayam, Neram, Padanormani, Patanamadam, Nairgli, Puducherry Vanuli in Matti Aliversay, Ayrthanotripanai, the kilohertzil. இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நிலை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.